கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 6:6 முதல் 10 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும்போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 6:11 முதல் 18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சற்று கோபத்தோடு கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுத காரணம் என்ன? மாய்மாலக்காரர்கள் என்பவர்கள் யார்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமானது எது? ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.

பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கலாத்தியர் நிறுவத்தின் இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். கலாத்தியர் 6:11-18 சிந்திப்போம். இந்த இறுதி பகுதியிலே மூன்று கையெழுத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பவுலப்போஸ்தலனுடைய கையெழுத்து. கவனியுங்கள், கலாத்தியர் 6:11, என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். எவ்வளவு என்ற வார்த்தை மிக அதிகமான என்பதை இங்கே குறிக்கவில்லை. ஏனென்றால் கலாத்தியர் நிருபம் 6 அதிகாரங்களை கொண்டதுதான். ஆனால் ரோமர் நிருபம் மிகப்பெரிய 16 அதிகாரங்களை கொண்ட நிருபமாயிருக்கிறது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், மிக பெரிய எழுத்துக்களிலே எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். பார்வை குறைவானவர்கள்தான் பெரிய எழுத்துக்களை எழுதுவார்கள். எனவே பவுலப்போஸ்தலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாய் இருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே படிக்கும் பொழுது கலாத்தியர் 4:15 உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று கூறினார் அல்லவா. அப்பொழுதும் நாம் சிந்தித்தது, அவருக்கு இருந்த பிரச்சனை பார்வை தொடர்பான பிரச்சனைதான். ரோமர் நிருபத்தை எழுதிய பொழுது அவர் சொல்ல சொல்ல மற்றொருவர் தான் எழுதினார். அந்த கடிதத்தின் இறுதிக்கு வரும்பொழுது நீயும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமென்றால் வாழ்த்து சொல்லு என்று பவுல் அனுமதி கொடுத்தார். எனவே ரோமர் 16:22 அந்த நிருபத்தை எழுதிய தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தினார். என்றாலும் பவுலப்போஸ்தலன் கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதிய பொழுது சற்று கோபத்தோடு எழுதி கொண்டிருக்கிறார். கலாத்திய நாட்டு மக்கள் சுவிசேஷத்தோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் கலக்க முற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வார்கள் என்றால் தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்ற சுவிசேஷம் பாழாய்போய்விடுகிறது. இந்த நிருபத்தை எழுதுவதற்காக யாரும் வர வேண்டும் என்று அவர் காத்திருக்க வேண்டியதில்லை. அவரே உட்கார்ந்து தன்னுடைய சொந்த கைகளினாலே எல்லாவற்றையும் எழுதினார். அவர் பார்வை குறைவானவராக இருந்தபடினாலே சிறிய சிறிய எழுத்துக்களிலே எழுதாமல் பெரிய பெரிய எழுத்துக்களிலே எழுதினார். கலாத்தியர் 6:12 மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். கலாத்தியா நாட்டிலே வந்து யூதரல்லாத மக்களை விருத்த சேதனம் பண்ணும்படியாய் கட்டாயப்படுத்தினபடியினாலே விசுவாசிகள் அல்லாத யூதருடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். சட்ட திட்டங்களை கை கொண்டால்தான் வாழ்க்கை என்று பிரசங்கிக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இயற்கையான மனிதனுக்கு அது சரி என்றுதான் தோன்றும். நம்மிலே பலர் நினைப்பதென்ன, மற்றவர்களுடைய பழைய சுபாவமானது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் கீழ்ப்படியக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம். சட்டத்திட்டங்களை கொடுத்தால் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்கிற பலர் உண்டு. ஆனால் இலவசமான கிருபையை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனதில்லை. எனவேதான் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. கலாத்தியர் 6:13 விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த யூத மார்க்கத்தார் யூதர் அல்லாதவர்களை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் பொழுது இவர்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கொண்டு வந்துவிட்டோம் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழுகிறோம் என்று சொல்கிறவர்களும் உண்மையில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறதில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கத்தின்படி வாழ்கிறோம் என்று சொல்கிறவர்களும் மாய்மாலக்காரர்களே. கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் ஒரு வியாபாரிகளின் கூட்டத்திலே பேசும்படியாக கடந்து சென்றிருந்தார். முன்னதாகவே சென்று விட்டபடினாலே தனித்து அங்கே நின்று கொண்டிருந்தார். கூட்டத்திற்கு வந்த ஒருவர் பல காரியங்களை குறித்து பேசி எல்லாரையும் சபித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக ஊழியர்களை குறித்து மிக கேவலமாக அவர் பேசிக் கொண்டிருந்தார். பின்னர்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். தானும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அவர் சொன்னபொழுது, இன்றைக்கு பேசுவதற்காகவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம் என்று அந்த ஊழியர் சொன்னபொழுது அந்த வியாபாரிக்கு மிகுந்த அதிர்ச்சியாயிற்று. அவசர அவசரமாக கொஞ்சம் தண்ணீரை குடித்தார். பின்னர், நீங்கள் இங்கே வந்திருப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் என்று கூறினாராம். உண்மையாகவே அந்த நபர் அவ்வாறு சொன்னது ஒரு புதிய செய்தி. ஏனென்றால் அவர் பேசிய வார்த்தைகளை கேட்ட எவருமே இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லவே முடியாது. ஆனால் அவர் மேலும் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே முக்கியமான பதவியிலே இருக்கிறேன்,
என்று தொடர்ந்து தான் செய்த நன்மையான காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தாராம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கம்தான் என்னுடைய சமயம் என்றும் அவர் கூற ஆரம்பித்தார். மிக்க மகிழ்ச்சி என்று அந்த ஊழியர் அவரை பாராட்டிவிட்டு, நீங்கள் அந்த மலைப்பிரசங்க வசனங்களின்படி எப்படி வாழுகிறீர்கள் என்று சொன்னபொழுது, அதுவா, அது மிக கடினமான சட்டத்திட்டங்களாக இருக்கிறது, நான் வாழ முயற்சிக்கிறேன் என்று கூறினாராம். ஒன்று, நீங்கள் அதை செய்ய வேண்டும், அல்லது அதை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். மேலும், நீங்கள் அதை எப்படி கை கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் கை கொள்ளுகிறேன் என்று நினைக்கிறேன் என்று கூறினாராம். அப்படின்னால், இயேசு கிறிஸ்து உங்கள் சகோதரனை நீங்கள் நியாயமில்லாமல் கோபிப்பீர்கள் என்றால் நீங்கள் கொலை செய்ததற்கு சமானம் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த மனிதர் பதறி போய்விட்டார். அதிலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றாராம். ஆனாலும் நான் அதை கடைபிடித்து விடுவேன் என்றும் மீண்டும் ஆய் கூறினார். இயேசு கிறிஸ்து சொன்ன மற்றொரு சத்தியத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லியிருக்கிறாரே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இந்த காரியத்திலேயும் நான் குற்றமுள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த ஊழியர் அந்த மனிதரை பார்த்து, சகோதரனே, நீங்கள் மலைப்பிரசங்கத்தை கை கொள்ளவில்லை, நான் மட்டும் நீங்களாக இருப்பேன் என்றால் நீங்கள் பின்பற்றும் சமயத்தை விட்டுவிட்டு வேறொரு காரியத்தை நான் பின்பற்றி சென்றிருப்பேன் என்று கூறினார். அவர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? அந்த மனிதன் ஒரு மாய்மாலக்காரனாய் இருந்தார். மலைப்பிரசங்கத்தின்படி வாழுகிறேன் என்று மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறவராய் இருந்தார். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மீறி நடக்கிறவராய் இருந்தார். ஆம் பிரியமானோர்களே, அவருக்கும் தேவனுடைய கிருபைதான் வேண்டும். இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே 10 கற்பனைகளை நாங்கள் கை கொள்கிறோம், மலைப்பிரசங்கத்தை நாங்கள் கை கொள்வோம் என்று சொல்கிற பலர் அதை கை கொள்ள முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளவும் விரும்புகிறதில்லை. ஆனால் அவர்களுக்கு தேவை கிருபை உள்ள இரட்சகர். உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அவர்களுக்கு கிருபையாய் நிச்சயமாய் உதவி செய்வார்.

0: கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். போலப்போஸ்தலனுக்கும் உலகத்திற்கும் இடையே சிலுவை இருந்தது. இன்று ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. சிலுவையே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒழுக்கப்படுத்த வேண்டும். மலை பிரசங்கத்தை நான் கை கொள்ளுகிறேன் என்று எவருமே பெருமை பாராட்ட முடியாது, அல்லது நான் குறிப்பிட்ட திருச்சபையைச் சேர்ந்தவன் என்றும் பெருமை பாராட்ட முடியாது. திருச்சபையிலே நான் ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன் என்றோ, நான் ஒரு ஊழியனாய் இருக்கிறேன் என்றோ, ஓய்வு நாள் பள்ளியை எடுக்கிறேன் என்றோ, வாலிபர் கூட்டத்திற்கு நான் தான் பொறுப்பு என்றோ நீங்கள் பெருமை பாராட்ட முடியாது. சிலுவையிலே நீங்கள் மகிமைப்பட வேண்டும். நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மனமகிழ வேண்டும், அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். கலாத்தியர் 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த இறுதி வசனங்களிலே இரண்டாவது விதமான கையெழுத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சமயம், நியாயப்பிரமாணம் என்பவைகளின் கையெழுத்து தான் விருத்த சேதனம். சரீரத்தில் எழுதப்பட்ட கையெழுத்து போன்றது அது. ஆபிரகாமின் ஒப்பந்தத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. வேறு எதையுமே விருத்த சேதனம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள் என்பதை சொல்லும் ஒரு அட்டையை உங்கள் சட்டையிலே நீங்கள் அணிந்திருப்பது போன்றதுதான் அது. கிறிஸ்துவுக்குள்ளே விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இன்றைக்கு சிலர் தாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக எவ்வளவு கொடூரமான பாவிகளாய் இருந்தார்கள் என்பதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறாரா என்பதுதான். கிறிஸ்து இயேசுவிலே உங்களை புதிய சிருஷ்டியாக அவர் மாற்றியிருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே இந்த அனுபவத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலன் பவுல், யூத சமயம் நல்லதுதான், ஆனால் கிறிஸ்தவ சமயம் அதைவிட மேலானது என்று சொல்லியிருப்பார் என்றால் அவருக்கு மிக அதிகமான பிரச்சனை வந்திருக்காது. ஏனென்றால் இன்றைக்கும் பல வியாபாரிகள் தங்கள் பொருட்களை குறித்து விளம்பரம் செய்யும் பொழுது மற்ற பொருட்களை விட எங்கள் பொருள்தான் சிறந்தது என்று எளிதாக விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் பிரியமானுள்ளே, கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் பிரசங்கித்த சுவிசேஷம் யூத சமயத்தை விட சற்று நல்லது என்று அவர் பிரசங்கிக்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? யூத சமயம் ஒன்றுக்கும் உதவாது என்கிறார். அதாவது விருத்த சேதனம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் விருத்த சேதனம் பெற்றீர்களா இல்லையா என்பது முக்கியமானதே அல்ல என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து அவர் தரும் புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கையே முக்கியம் என்று சொல்கிறார். இப்பொழுது மூன்றாவதாகவும் இறுதியான கையெழுத்தாகவும் இருக்கும் சத்தியங்களை பார்ப்போம். கலாத்தியர் 6:16-17 வசனங்கள், இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராய் இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே அச்சடையாளங்கள் என்று சொல்கிறார் அல்லவா, அதை சற்றே கவனியுங்கள். இதன் பொருள் என்னவென்றால் தழும்புகளாகிய அடையாளங்கள் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் கையெழுத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அப்போஸ்தலனாய் பவுலுடைய சரீரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:23-27 வாசிக்கிறேன். அவர்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 இரவு பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், 6களால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகள் எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவே அவர் பட்ட வேதனைகள். இந்த அச்சடையாளம் என்பது மூன்று வகையாக பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே பயன்படுத்தப்பட்டது. வீட்டை விட்டு ஓடிப்போன ஒரு அடிமை பிடிக்கப்படுவான் என்றால் அவனுடைய நெற்றியிலே ஒரு அடையாளம் போடுவார்கள். குறிப்பிட்ட படையிலே பணி செய்த போர் வீரனுடைய நெற்றியிலே அவர்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிக்கப்படும். அது மட்டுமல்ல, ஒரு பெண் தெய்வத்தின் பக்தர்கள் அந்த தெய்வத்தின் பெயரை தங்கள் நெற்றிகளிலே பதித்திருந்தார்கள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். இதன் பொருள் என்ன? உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் மிக வேதனையோடும் மேலான கரிசனையோடும் உங்களுக்கு எழுதுகிறேன். நான் விசுவாசிக்கும் காரியங்களை நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். இது எப்படி உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சரீரத்தில் உள்ள தழும்புகளை நீங்கள் பாருங்கள் என்கிறார். இங்கே மிக முக்கியமாக கலாத்திய மக்களுக்கு பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால், விருத்த சேதனத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வெளிப்படையான அடையாளம் மட்டும்தான். பவுல் அப்போஸ்தலனும் ஒரு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்த யூதர்தான். என்றாலும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தன்னுடைய சரீரத்திலே தரித்து கொண்டவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குனிந்து எழுதுகிறார். மண்ணிலே மட்டும் அவர் எழுதவில்லை, அவருக்கு சொந்தமானவருடைய இருதயங்களிலேயும் எழுதுகிறார். அவருடைய மாறாத கையெழுத்து நம்முடைய இருதயங்களிலே நித்திய நித்தியமாய் இருக்கிறது. நாமும் அவருடைய பிள்ளைகள் என்பதை தைரியமாய் சொல்லும்படியாயிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன சத்தியங்களை மனதிலே கொண்டவர்களாக, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களாக, அனுதின வாழ்க்கைக்கும் ஆண்டவரே சார்ந்து கொண்டு தூய ஆவியானவர் நடத்தும் நடக்கையிலே முன்னோக்கி செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, கலாத்தியர் நிருபத்தை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த வித்தியாச வித்தியாசமான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அந்த வளர்ச்சியை தேவரீரை பூரணமாய் தந்து தொடர்ந்து முடிவு பெரியந்த எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் கூட தவறான போதனையிலே வழி விலகி போகாதபடி சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்து உமை விசுவாசிப்பதிலே தங்களை பூரணமாய் அர்ப்பணித்தவர்களாக உமை நேசிக்கிறவர்களாக முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபையினாலே பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய நீரே தொடர்ந்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை தரம் அடிக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை தரம் அடிக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2 தரம், ஆப்ஷன் பி 3 தரம், ஆப்ஷன் சி 5 தரம்.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சட்ட திட்டங்களை கொடுத்துதான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிற பலர் உண்டு. ஆனால் இலவசமான கிருபையை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் இல்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கும் உலகத்திற்கும் இடையே சிலுவை இருந்தது. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் இதுதான் உண்மை. சிலுவையே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குனிந்து மண்ணிலே மட்டும் அவர் எழுதவில்லை, அவருக்கு சொந்தமானவர்களுடைய இருதயங்களிலே அவர் எழுதுகிறார். அவருடைய மாறாத கையெழுத்து நம்முடைய இருதயத்திலே நித்திய நித்தியமாய் இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை தைரியமாய் சொல்ல முடியுமா? அன்பர்களே, நாம் அடுத்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபத்தை 12 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆயத்தமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. உபாகமம் 15:6.

எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க எங்களை ரட்சித்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை, இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமான தெய்வமாய் கொண்டிருப்பதில் அங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

We love you, Abba. We love you. The morning devotion kaga nandri, Abba. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறப்பா, மனதார ஆசீர்வதிக்க.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்துக்காக நன்றின்னு சொல்றான்.

நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்கள். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்கள் நாம ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து, வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றாரு, லார்ட் யூ மை காட், ஏர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யூ காட், தி ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா. பார்த்து

உழந்தார் படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival. At the same time, we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. அரசியல் தலைவர்களுக்காக, ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள் அப்பா. ஜெபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக ராஜாவே ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம் ராஜாவே. சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைனாலும் அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அதை முடிச்சு நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லேயும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க.
1: ஆமென்.
0: அப்போ திருமண வாழ்க்கையினாலும் சரி, சபையினாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமென்,
1: ஆமென்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடாது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமென்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நம்ம ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமென்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ.
0: அப்போ 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில் ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாமல் டூ பீப்புள் வாக் ஹேண்ட் இன் ஹேண்ட் இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு த சேம் பிளேஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபிள், இது எல்லாம் இருந்தால் தான், இந்த ஒருமனம் இருந்தால் தான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அடுத்தது பாருங்க, டு வாக் டுகெதர் எக்ஸப்ட் தே மேக் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஹாவ் அக்ரீட். பியூட்டிஃபுல் எல்லாமே. ஆமென்,
1: ஆமென்.
0: அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் 2 பேருமே ஒத்து போகணும், குறிப்பிட்ட விஷயத்தில் 2 பேருமே ஒருமனப்பட்டால் மட்டும்தான் அவங்களால ஒருமித்து நடந்து போக
1: முடியும்
0: முடியும் இதை நான் ஒரு முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டு இருந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல. ரெண்டு கழுதையோட
1: ரெண்டு காலையும்
0: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடு, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா, முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
1: எஸ்
0: இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு காலு, அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றா கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்கே ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்போ தன் இஷ்டத்துக்கு தானாக நடக்க முடியாது.
1: எஸ்
0: அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த
1: கழுதையை
0: பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும், உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குன்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
1: எஸ்
0: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் காலு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே என்னென்னா
1: இல்லை.
0: நீ ஓ இஷ்டம் ஓன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற,
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறம் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுது சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னால் அந்த கழுதை ஒருமனப்படாமல் இந்த கழுதையால் நடக்கவே முடியாது.
1: எஸ்
0: அதனால் அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும்.
1: ஹல்லேலூயா.
0: இதே மாதிரி தான் கல்யாணத்தில் இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை, சொல்லுங்கள், அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு.
0: அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சாரு பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு. ஹல்லேலூயா.
0: இதுதான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்லை, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு.
0: தேவனே போட்ட
1: அன்பின் கட்டு.
0: சோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு.
1: எஸ்
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
1: இல்லை,
0: அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்.
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யாரும் இருக்க
1: முடியாது. அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள்.
0: ஹல்லேலூயா. எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு, என்ன நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை, ஒன்னஸ், ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்,
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ்
1: ஒன் மைண்ட்,
0: ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில, இருவருக்கு இடையில், இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை. பிசாசு பார்க்கறான், என்னடா ரெண்டு பேரு, ஆனா இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்,
0: சிந்திக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறதை எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறதை எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற. அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க, அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் இது, ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க,
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறதில்ல, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கேயும் வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறைஸ்த வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திடுது.
1: ஆமென்,
0: ஆமென். கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல்டில் ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில் ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமென்,
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சா நம்மளை எல்லாரையும் ஒன்னாக்குறது என்னது, கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே,
1: எஸ்.
0: அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது,
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமா பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. வி ஹாவ் அ காமன் தாட் அண்ட் தட் காமன் தாட் இஸ் நத்திங் பட் கிறைஸ்ட்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க, ஒருமனப்பட்டுருவாங்க. இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலாக இயல்பாகவே நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக சிந்திக்கக்கூடிய விதத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருப்பார்னா, அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசில் வச்சு, அந்த சத்தியத்தை மனசில் வச்சு, ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமா, ஒரு சமுதாயமா, ஒரு சபையா, நம்மளால் ஒருமனப்பட முடியும். அப்ப இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேராபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம், அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்,
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிற்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியாக நிற்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில் காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனால் ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்தில் ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்றாகணும்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில் ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா பரலோகத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த இந்த ஒன்னஸுக்குள்ளேருந்து பூமியில ஒருமனப்பட்டுட்டா அந்த பூமியில உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்துல காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவன் பூமியில நாம ஒருமனப்படுறத விடுறதே இல்லை.
1: அதனால
0: நமக்கு விரோதமா அநேகர் எழும்பலாம், ஆனா நமக்கு விரோதமா நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனா சபைக்கு விரோதமா சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது, எழும்பக்கூடாது. அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமா பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமா நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: Mark 3:24 ஆண்டவர் சொல்றார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது. ஹல்லேலூயா.
0: ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, if a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க மாட்டாதே.
0: 25 வசனம், அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு உரதம தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்ல. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றதே
1: இல்ல.
0: இல்ல, வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்துதான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்தும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்கறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியாக அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system. Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். இப்ப டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த, அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசு தானே பிரச்சனை, செகுலர் வேர்ல்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரி, இதுதான் இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புறான்.
0: ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால
1: முடியாது.
0: ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும். ஆமென்.
1: ஆமென்.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேரு மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள்
1: ஆகுறாங்க.
0: They become one. And this is the internal system.
1: System.
0: இன்சைட் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றா, இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது.
0: ஆனா சிஸ்டத்தை தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
0: சோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமா தானே பிரிந்திருக்க சத்ரு சூழ்ச்சி செய்யறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி
1: நிச்சயம்
0: நிச்சயம். ஸோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களை நானும் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறப்ப அது நமக்கு விரோதமாக சத்ருவை ஒன்று சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம் இருவரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும், நமக்கு விரோதமாக கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்?
1: கூட்டணி
0: அமைச்சிரும், பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால் ஒன்று செய்ய
1: முடியாது.
0: ஆனால் நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கூடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம்?
1: சிதறடிச்சிடலாம்.
0: தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்று சாமுவேல்ல 11 அதிகாரம் அதில் இருக்கு பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ். அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கேலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்.
0: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி
1: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
0: பிசீஜ்ட். என்னது
1: முற்றுகை?
0: சுற்றி என்ன செஞ்சிட்டான்?
1: முற்றுகை.
0: வளைந்து கொண்டான். ஒன்னு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
0: அப்ப யாபேசட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போடு வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை தங்களுக்கு விரோதமா போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குறார். இறங்கி அவன் பண்றான் பாருங்க 6 சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினா
1: அவன் மிகவும் கோபம் பூண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க?
1: ஒருமனப்பட்டு புறப்பட்டு
0: வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent.
1: ஒன்று
0: திரண்டு வந்தார்கள். Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேலிலிருந்து வந்தது 300,000 பேர், யூதாலிருந்து வந்தது
1: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க?
1: ஒன்னாயிட்டாங்க.
0: எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு?
1: ஒன்னாக்கிருச்சு.
0: ஒரு மனுஷன் ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
0: They all turn as one man. Amen.
1: Amen.
0: One man army இல்ல, ஒன்னசா இருக்கிற ஆமி.
1: Yes.
0: இந்த ஒருமனை இந்த பக்கம் உண்டான பொழுது யுத்தத்துக்கு போனப்ப அந்த பக்கம் என்ன நடந்துச்சு, முற்றுகள் என்ன நடந்துச்சு? 11 மறுநாளிலே சவுல்
1: ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
2: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
2: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா சிதறி ஓடிட்டான்.
1: இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
2: சாமிக்கு நாம சிதறதங்க உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
1: எஸ்,
2: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த தேங்காய். தேங்காய் எப்படி இருக்கு?
1: ஸ்ட்ராங்.
2: என் பிள்ளைக்கு விரோதமா இவ்வளவு வலுவா நீ என்ன செய்யற? ஸ்ட்ராங்கான்னு யுத்தம் பண்ண போற, முற்றுகை போட்டிருக்கல. அதனால என் புள்ள ஒருமனை பட்டுட்டான். அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காய, அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா செதற தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க? சில்லு சில்லா,
1: சில்லு சில்லா,
2: துண்டு துண்டா,
1: துண்டு துண்டா.
2: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி செதறுமா?
1: இல்ல,
2: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்லா, துண்டு துண்டா,
1: துண்டா.
2: அதனாலதான் அதுக்கு பேரு செதறு தேங்காய்.
1: எஸ், ஹல்லேலூயா.
2: அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி, அந்த வியூகத்தை செதறடிச்சிடலாம்.
1: எஸ்,
2: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கிறான், என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கான்?
1: முற்றுகையை போட்டிருக்கான்.
2: பலமா சூழ்ந்து கொண்டு என்னை அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை. சரண்டராக சரண்டராக சரண்டராக, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனை பட்டீங்க அப்படின்னா, அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா, அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
2: 330,000 பேர்
1: ஒரே
2: ஆளானப்ப அம்மோ அந்த நாகாசோட படை சிதறிச்சு. எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா, துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் அப்படின்னா, நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்றா சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்? முற்றுகையை போடத்தான். ஏன் பலமான முற்றுகையை போட்டி? அமைப்புக்குள்ள பல கூட்டணி, எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி. கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும்? ஏ, அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க?
1: கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறீர்களே.
2: இது உருப்படுமா? அணி என்ன செஞ்சிருச்சு இப்போ?
1: கூட்டணி.
2: ஏன்னா அவர் அந்த பக்கம், அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்.
2: இவர் என்ன சொல்றாரு? நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
2: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்.
2: பூசல், உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா, கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல. பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல?
1: தலை தூக்க முடியல,
2: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்கே பல பூசல்கள். ஆனால் இதன் மத்தியில் தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறார். பாருங்க, அஞ்சு பேரை தனியாக நின்றவன், பத்து பேருக்கு குரூப்பை தலைவராக இருந்தவன், இருபது பேருக்கு தலைவராக இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பூசலையும் மறந்துட்டு, எல்லாம் ஒன்றா என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற அஞ்சு பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற பத்து பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாயிட்டாங்க. ஹல்லேலூயா.
2: ஸோ இருபதை ஒரு நாளாக பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்,
1: அஞ்சு குரூப்பா,
2: நாலு அஞ்சு குரூப் ஆயினாங்க,
1: இருபது
2: இருபது, முப்பதை மூணா பிரிச்சா, மூணு பத்தா முப்பது
1: முப்பது,
2: இருபத்தஞ்சு அஞ்சா பிரிச்சா, ஐயஞ்சா
1: இருபத்தஞ்சு,
2: நாற்பதை பத்தா பிரிச்சா, பயத்துனாங்க
1: நாற்பது
2: நாற்பது. ஸோ இதான் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா,
1: தனித்தனியா
2: அஞ்சு அஞ்சை பிரித்து எப்படி பிரிக்கலாம், ஒன்னொன்னா பிரிக்கிறது பேர் இல்லை, சிதறி ஓடுது.
1: எஸ்,
2: என்ன செய்யுது,
1: சிதறி ஓடுது.
2: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நினைவன் பூரா ஒன்னாயிட்டான். அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி, பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு,
1: ஒன்னாயிருச்சு.
2: சவுலோட தலைமையில் ஒன்னாயிட்டாங்க. இப்போ எதிரியில் வலுவாக இருந்தவன் பூரா என்ன ஆகிட்டான், ரெண்டு பேரும் கூட ஒன்றா சேர முடியாதபடி, எவனுமே தனக்குள்ளே கூட்டணி அமைக்க முடியாத விதத்தில் எல்லாம் செதறிட்டான்.
1: எஸ்,
2: அப்போ ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்கள் ஒன்றுபட்டா சத்துருவை செதறடிக்கலாம். சபையாராகிய நீங்கள், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமாக இருக்கும்.
1: எஸ்,
2: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமாக இருக்கும், அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகை
1: பலமாக
2: இருக்கும். நமக்கு விரோதமாக நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
1: முடியாது,
2: முடியாது.
1: ஹல்லேலூயா.
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்போ முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில் என்னமோ ஒன்று சிக்கியிருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுடணும். உள்ள சிக்கியிருக்கிறத
1: வெளியே எடுத்து போட்டுடணும்.
2: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜில் நான் ப்ரீச் பண்ணுறத. வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்கே இருக்குது,
1: வாய்க்குள்ள.
2: அப்போ ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி.
2: மனைவி இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்,
1: தின்று சாப்பிட,
2: மென்று தின்று. அப்போ அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல் சிக்கிருச்சு. அப்போ ரெண்டு பல்லுக்கு இடையில் ஒரு கல் சிக்குனா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால் மென்று தின்ன முடியுமா,
1: சாப்பிட முடியாது.
2: இப்போ வாயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில் எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில் என்ன சிக்கி இருக்குன்றதான் முக்கியம். அதனால தான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை வீட்டில், எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை, வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
2: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்பு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை வீட்டில் எங்களுக்கு இருக்கிறதுல, ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் ரெண்டு பேர் கடையில் என்னமோ ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் பல்லு கடையில் சிக்கின ஒத்த கல்.
1: எஸ்,
2: ஆண்டு சொல்லார், அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒருமனை வந்துடும்.
1: ஹல்லேலூயா.
2: அந்த ஒற்ற கல் தான் பிரச்சனை. ஆமென்,
1: ஆமென்.
2: இந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.

0: எடுத்து வெளியில போட்டுருங்க. எல்லாம் சரியாயிரும், அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை
0: அறவை சரியா இருக்கும். ஆமா, நீங்க வாயில ஒற்ற கல்லு ரெண்டு பல்லு கடையில சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
0: ருசி எப்ப வரும்?
1: அந்த கல்லை நீக்கும்.
0: இங்க பாருங்க, கல்லு சிக்கன நிலைமை நல்லா காட்டுங்க. என்ன இருக்கு? குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற
1: அமைப்பு,
0: குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடு விடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில நிக்கின ஒத்த
1: கல்லு
0: கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு. இப்ப வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சாதான் சுவையே தெரியும். மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை அதை அதை சுவைக்க முடியல அப்படின்னா, அந்த காரியத்தை சவைக்க முடியாதது போல. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா, ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ நீ சவைச்சு சாப்பிட ஆரம்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற டேஸ்டே ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்து அந்த ஒரு கல் படாப்படுத்துதே, அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்கள், அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கனை மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறியே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன்னு ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து, அப்புறம் கையில் அப்படியே அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து, ஆஹா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன
1: செய்கிறோம்?
0: சாப்பிட்றோம். இப்போ லைஃப்லேயும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா, ஏதாவது உரசுதுன்னா, நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
0: வருது, அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது, இந்த இங்கே உரசிப்பார், என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, இங்கே உரசிப்பார், இங்கே உரசிப்பார், இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
0: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்டு அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது. எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில், சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தா அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா,
1: எஸ்
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற. ஆண்டவர் எவ்வளவு அருமையான நம்ம இடத்துல சொல்லிக் கொடுக்குறாரு, அது சபையாக இருந்தாலும் சரி அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய வருமானம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரி பண்ண நம்மளால்
1: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த வருமானத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகையை நம்மளால முறியடிக்க முடியும். இருவர் ஒருமித்து நடந்தால், ஒருமனப்பட்ட உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமோஸ் 3:3 நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்கவே
1: கூடாது.
0: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டா முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம்? துண்டு துண்டா சிதறடிச்சு முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே சிதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்,
1: சேர்ந்துருவான்.
0: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளாக ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமாக பிசாசு அப்படி அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்னா திரட்டி சுத்தி என்ன செஞ்சிருவான், அணிவகுத்து முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்டரி அந்த சிஸ்டத்தை உடைச்சு சிதறடிச்சு அவனை துண்டு துண்டா சிதறதேங்காய் ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உறுத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி

0: வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃபை வாழ ஆரம்பிங்க, முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா, மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்? தனித்தனியா
1: ஓடுவான்.
0: இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனா எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்ப நான் தொடணும். அது தொட்டா டைம் ஆயிரும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். ஆமே
1: ஆமே.
0: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை? அது எப்படி சவைக்கிறது? அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போகிறார் ஆண்டவர். ஆமே சொல்லுங்க.
1: ஆமே.
0: அதனால நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால ஏன் ஒரு இன்டெப்தா அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ள கடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல அவருக்கு நமக்கு இடையில ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்றை விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய்
0: வாய் கெட்டலை. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டை குழிக்கல போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சவைச்சு சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சவைச்சு என்ன செஞ்சிருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல்
1: வேணாம்.
0: அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம். அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான், கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான் இப்படியே விட்டா இவங்க நல்ல சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசைக்கு இடையில ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டான்னா அவ்வளவு அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்னா அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்னா அலைன என்ன செய்யாது,
1: ஆகாது,
0: ஆகாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்ட பாருங்க, சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற அந்த ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, செய்யல. பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல,
1: செய்யல.
0: எல்லாம் அத அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண் மனிதன் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏண்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்க, இல்ல இல்ல இல்ல, என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு, நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லையும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமா அதை நாம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம். ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. Remove it and you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ளே அந்த சொல்லுது அந்த delights of marital life என்ஜாய் பண்ண அங்கே தான் முடியும்.
1: ஆமென்.
0: தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்துலையும். அன்று நாங்கள் களைப்போட வந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோட பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அந்த ஒற்றை கல்லை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்கள் ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்கு. அந்த முற்றுகையை சிதறடித்து அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ற நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
3: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.

சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் உமக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று அன்னால் அன்று அர்ப்பணம் செய்து ஜபம் செய்தார். 1 சாமுவேல் 1:11 இதை வாசிக்கிறோம். இதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாடல் இது.

91 திருப்புவோம். சங்கீதம் 91 கடைசியிலே வந்துவிட்டோம். கடைசி வசனத்தை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். வாசித்து அதை நாம் படித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். நீடிய ஆயுளை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த கடைசி வசனத்தை வாசித்து விட்டு நீடிய ஆயுள், லாங் லைஃப், நீடிய ஆயுளை குறித்து நான் பேச போகிறேன். கடைசி வசனத்தை வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவைகளாய் இருக்கிறது. அநேகர் நீடிய ஆயுளை பற்றி குழம்பி போனவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களிடத்திலே சாதாரணமாக என்ன எண்ணம் என்றால், சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள், ஏதோ அவரவர் தலையில் என்னமோ எழுதி வைத்திருக்கிறது, அது எழுதி வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் அவரவர்கள் உயிரோடு இருப்பார்கள், என்றைக்கு சாகணும்னு எழுதி வைத்திருக்கிறதோ அன்றைக்கு சாகிறார்கள், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு வெறும் வெளியில் இருக்கவங்க அவிசுவாசிகள் நம்புகிறது மட்டுமல்ல, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள். எல்லாம் அப்படி பார்க்குறீங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள், ஏதோ தலையில் எழுதி வைத்திருக்குது அதன்படி தான் எல்லாருக்கும் நடக்குது, இதை மாத்துறதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் கடவுள் விட்ட வழி, எல்லாம் அவர் நினைச்சபடி தான் நடக்குது, ஒரு ஆள் திடீர்னு சேர்த்துட்டா ஏதோ கடவுளுடைய சித்தத்தின்படி தான் அது நடந்து விட்டது என்று அப்படி தான் எண்ணுகிறோமே தவிர, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்ப்பது கிடையாது. எனக்கு தெரியும் உள்ள எத்தனையோ கேள்விகள் எழும்புகிறது என்று, ஆனால் இன்னும் 1-2 வாரம் அதை பேச போகிறோம். ஒரே வாரம் அல்ல, 1-2 வாரம் இந்த நீடிய ஆயுளை குறித்து பேச போகிறேன். அநேக நமக்குள்ளாக இருக்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் என்று நினைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் அளிக்க முடியாது, ஆனால் வேத வசனத்தை போதிக்க முடியும், அவ்வளோதான் நான் செய்ய முடியும். வேத வசனத்தில் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். வேத வசனம் நாம் நினைக்கிறபடி சொல்லி வைத்ததில்லை. அதாவது எல்லாருக்கும் தலையில் எழுதியிருக்குது, அவங்க சாகிற அன்னைக்கு யாரும் அதை மாற்ற முடியாது, எழுதி வைத்திருக்கிறபடி தான் எல்லாம் நடக்கும், எல்லாமே கர்த்தருடைய சித்தம்தான் என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி வேத வசனம் சொல்லவில்லை. வேத வசனம் இன்னும் கேட்டால் தெளிவாக போதிக்கிறது. நீடிய ஆயுளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக போதிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுள் நாளை பெருக பண்ண முடியும் என்று போதிக்கிறது. வாசித்து பாருங்கள் வேதத்தை, நீங்களே சும்மா வாசித்து பாருங்க, அது விளங்கும். எந்த மனுஷனும் தன்னுடைய ஆயுள் நாட்களை அதிகரிக்க முடியும், அவன் சில காரியங்கள் செய்ய முடியும், அவனுடைய சில கிரியைகள்னால், அவன் செய்கிற சில காரியங்கள்னால் தன்னுடைய ஆயுள் நாட்களையே அவன் அதிகரிக்க முடியும் என்று வேத வசனம் போதிக்கிறது. எல்லாம் முழிக்கிறீங்க, சிலர் நினைக்கிறாங்க இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்ட நல்ல காலம், இப்போல இருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா ஆயுள் நாட்களை பெருக பண்ணலாம். நிச்சயமா உண்மை, வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, ஆயுள் நாட்களை நாம் பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும், அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆவிக்குரிய சில சத்தியங்கள் உண்டு, ஆவிக்குரிய சில காரியங்கள் நாம் அனுசரிக்க வேண்டியது உண்டு, அவைகளை நாம் கவனிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது, அதை செய்கிற போது நம்முடைய ஆயுள் நாட்களே பெருகுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை மறுக்க முடியாது, அதுக்கு வருவோம் பின்னாடி. முதலாவது சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், நிறைய வசனங்களை இன்றைக்கு கொடுக்க போகிறேன், அதனால கடகடன்னு வாசிப்போம். முதலாவது, நீடிய ஆயுள் தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீடிய ஆயுள், சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடிய ஆயுள்னா எவ்வளவு நாளுங்கன்னு கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று. ஆனா உண்மையில சொன்ன போனா எவ்வளவு உங்களுக்கு திருப்தியா இருக்குதோ அவ்வளவு வரைக்கும். சாப்பிடும்போது போய் சாப்பிட உட்காடுறீங்க, 4 இட்லி சாப்பிட்றீங்க, இன்னும் ஒன்று கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒன்று சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒன்றும் சாப்பிட்றீங்க, அப்புறம் 6க்கு மேலே வைக்க பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயோ வேணாங்க போதும், இதுக்கு மேலே சாப்பிடவே ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம் போதும் என்று சொல்கிறீங்க. அதுபோல தான் வாழ்வும், அதுபோல தான் ஜீவனும், அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். திருப்தியாக்குவேன் அவன் போதும்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவரே போதும், இதுக்கு மேல வேண்டாம், நல்லா வாழ்ந்தாச்சு,
ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் இருந்தாச்சு, நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு போதும், இதோட போதும், இன்னையோட நிறுத்திக்கும் சொல்ற வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். நம்முடைய நாட்களை பெருக பண்ணவும் அதிகரிக்கவும் நம்முடைய கையில சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையிலே நீடித்த நாட்கள் அல்லது நீடிய ஆயுள் வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 23 அதிகாரத்துக்கு திருப்புவோம். 26 வசனம், 23-26 கடைசி பகுதி, 26:2 பகுதி. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அதில் ஒன்றும் குறைவு இருக்காது, அதை பூரணப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 வாசிப்போம். சங்கீதம் 128:6, பூரணப்படுத்துவேன்னா எவ்வளவு தூரங்க அது? எவ்வளவு நாள் அது பூரணப்படுத்துறதுன்னா எத்தனை வருஷம் என்று கேட்கலாம். இங்கே ஒரு க்ளூ, ஒரு சின்ன ஒரு அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 168 சங்கீதம் 6 வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சுருக்க சொல்ல போனா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நீடித்த ஆயுள் எவ்வளவு நாள்? நமக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களுக்கு திருமணமாகி, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களை நாம் காண்கிற வரைக்கும் அவ்வளவு நாட்கள் நீடித்த ஆயுஷை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீடிய ஆயுள் கர்த்தரால் திட்டவட்டமாக விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபுவின் புஸ்தகத்துக்கு திருப்போம். எல்லாருக்கும் யோபுவை பற்றி தான் கேள்வி. எதை எடுத்தாலும் யோபுவுக்கு என்னங்க ஆச்சு? அவர் பாடுபடலையா? அவர் கஷ்டப்படலையா? அவர் இப்படி இல்லையா? யோபு 5 அதிகாரத்துக்கு திருப்புவோம். 26 வசனம், 42 அதிகாரத்தில் பிறகு நாம் காண்பிப்போம். யோபு நீடித்த நாட்கள் வாழ்ந்து வாழ்க்கை அனுபவித்து முதிர் வயதில் அவன் தேவனிடத்தில் போய் சேர்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். 5:26 வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை காண்கிறோம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். என்ன நல்ல வசனம் பாருங்க. தானியம் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அது போய் சேர்க்கப்படுகிறது. அது போலவே நல்ல முதிர் வயதான பிறகு அதுக்கு ஒரு அறுவடை காலம் இருக்கிறது. நம் வாழ்ந்து முடித்து கல்லறைக்கு போய் சேருகிறோம், அதுக்கு ஒரு தனி அறுவடை காலம் இருக்கிறது. அது இப்போ இல்லை, அது நல்ல வாழ்ந்து முடித்து தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே முதல்ல உன்னுடைய ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன், அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார், முதிர் வயதுல, வயதான காலத்திலே பிராணன் போய் நாம் போய் அங்கே சேர்க்கப்படுவோம், கல்லறையில் சேர்க்கப்படுவோம். ஏதோ திடீரென்று மறிப்பதோ அல்லது நடுவில் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதோ அல்ல, முதிர் வயதிலே நாம் கல்லறையிலே சேர்க்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் பார்ப்போம். 3 வசனம் பார்த்தோம். 1, ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொன்னார். இன்னொன்று, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய்ன்னு சொன்னார். 3, இன்னும் தெளிவா முதிர் வயதான பிறகுதான் நீ கல்லறையில் சேர்க்கப்படுவாய் என்று திட்டவட்டமாய் வேத வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய உதாரணத்தை காண்போம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து நீடிய ஆயுளை அனுபவித்து பிறகு கர்த்தருக்குள் மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:8 வசனம், 25:8, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். நல்ல நிறைய நாள் வாழ்ந்து இருந்து அவர் பிறகு போனார். ஆதியாகமம் 35:28 வசனம் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 35:28 நல்ல வசனம் இது. ஈசாக்கு விருத்தாப்பியமும்
பூரண ஆயுசு உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து ஈசாக்கும் தன்னுடைய தகப்பனை போலவே விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வயது வரை அவன் ஜீவித்திருந்தான். பிறகு பிராணன் போய் மரித்தான். நிறைய பேர் சொல்வாங்க, ஏதாவது நடுவில் ஏதாவது வந்து மனுஷன் போறது தாங்க அது சகஜம் அது அப்படின்வாங்க. ஏதாவது வியாதி வந்து, ஏதாவது நோய் வந்து, ஏதாவது ஒன்று வந்து சாகிறது தான் வழக்கம். எப்படியோ மனுஷன் சாகணும், அவன் வியாதியிலேயோ அதுலேயோ இதுலேயோ சாகிறான் என்று சொல்லுவார்கள். அப்படி சாகவில்லை ஈசாக்கு. எப்படி செத்தார்? விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் இருந்து பிறகு பிராணன் போச்சு, ஜீவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டது, நிம்மதியாக மரித்து போனான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 28 வசனம். 28 வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவனுடைய குமாரன் சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின், அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யோபு 42 அதிகாரம், யோபுவின் கதையை பார்ப்போம். 16 வசனம். யோபு 42:16-17. இதற்கு பின்பு அவ்வளவு தொல்லைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் எனக்கு வந்த வியாதிகள் எல்லாவற்றுக்கும் பின்பு எல்லாவற்றையும் அவன் எப்படியோ மேற்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து இவற்றிற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுவுக்கு வந்த பிரச்சனையை பற்றியே நிறைய பேர் பேசுவாங்க. யோபுவுக்கு வந்த பிரச்சனை தான் நமக்கு வரணும்னு வாங்க. யோபுவுக்கு வந்த பிரச்சனை நமக்கு இருந்தா நம்ம பெரிய பரிசுத்தமானு சொல்லுவாங்க. ஆனா யோபு வாழ்ந்த மாதிரி நீடிய ஆயுள் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். யோபு அவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் அவ்வளவு போராட்டங்களை வாழ்க்கையில சந்தித்த பிறகும் நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது மறுபடியும் நம்ம முதல்ல சொன்னதுக்கு வருவோம். நம்முடைய ஆயுள் நாட்களை குறித்து ஒண்ணுமே நாம் செய்ய முடியாது என்றுதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படிதான் நினைக்கிறார்கள். குறிப்பா விசுவாசி தான் ரொம்ப அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது கர்த்தர் விட்ட வழி. கர்த்தர் என்னைக்கு வச்சிருக்காரோ அன்னைக்கு போக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. நாம எல்லாம் எழுதி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த ஆளு போச்சுன்னு எழுதி இருக்குது. அதை மாற்றவே முடியாது என்று தான் நாம் நினைக்கிறோமே ஒழிய வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று நினைக்கிறதே கிடையாது. வேதவசனம் அப்படி சொல்லவே இல்லை. வேதவசனம் எப்படி சொல்லுது? நம்முடைய ஆயுள் நாட்களை நாம் விருத்தி பண்ண முடியும், பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும் என்று திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதை அதிகரிக்கிறதற்கு நாம் சில காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் தெளிவாய் போதித்திருக்கிற காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆயுள் நாட்களை பெருக பண்ணும்படியாக சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் செய்யும்படியாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளை செய்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் நிச்சயமாக அதிகரிக்கும், நாம் நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? இந்த வாரமும் அடுத்த வாரமும் வரிசையாக ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. வாசிப்போம். உபாகமம் 4:40. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவித்தால் நிச்சயமா நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. அடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்போ போகணுமோ போகிறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போகலாம். இல்லை, இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஜீவித்தால் என்னுடைய வாயில் நாட்கள் பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதே. என்னுடைய பிள்ளைகளை நான் காண்பேன், முதிர் உள்ள வயது உள்ளவனாகி நான் கல்லறையிலே சேர்க்கப்படுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அது எனக்கு நடக்கட்டும், நான் அப்படிதான் வாழ விரும்புகிறேன், ஆகையால் தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தால் அதை ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு படி முன்னே போகிறீர்கள். பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதில் ஒரு காரியம், முதலாவது காரியம்,
தேவனுடைய வாழ்க்கையின் வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடந்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார். 4:40 வாசிப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். நல்லா கவனிங்க. Both for prosperity and for long life, we need to keep the word of God and live by God's word. நல்லா இருக்கிறதுக்கும் நன்றாய் இருப்பதற்கும் நீடித்த நாட்களாய் இருப்பதற்கும் நல்ல கவனி. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், நீடித்த நாட்களா இருந்தா போதாது. நிறைய பேருக்கு என்னைக்கு சாகலாம்னு இருக்குது. உலகத்துல வாழ்றதுக்கே பிரியம் இல்லை நிறைய பேருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவரே இது போதும், பட்ட துன்பம் போதும், கஷ்டம் போதும், சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல. வெறும் நீடித்த நாட்கள் இருந்தால் போதாது, அதுல ஒரு மனுஷன் திருப்தியாக போகிறது இல்லை, நன்றாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப நாள் இருந்து வெறும் உபத்திரவத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நாளே வாழ்ந்துட்டு போயிடலாம் சந்தோஷமா. நீடித்த நிறைய நாட்கள் இருப்பது பெரிய காரியம் இல்ல, நன்றாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்றார், நன்றா இருப்பதற்கும் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்றார் தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று. எத்தனை பேர் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க, நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? வேதத்திலே நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மறுபடியும் வருகிறது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? என்னென்றைக்கும் வாழ்கிறதா? ரொம்ப நாள் நாம ஜீவிக்க போகிறோம், மறிக்காம நாம ஜீவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ரொம்ப நாள் வாழ்கிறது என்கிற அந்த லாஞ்சிவிட்டி, அந்த நீண்ட நாட்கள் மட்டும் கிடையாது, நல்ல நாட்களாய் அது இருக்கும், அது நல்ல உயர்ந்த வாழ்க்கையா இருக்கும், நாம் நன்றா இருப்போம், நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததா இருக்கும் என்கிற அர்த்தத்திலே தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாம் இன்னிலிருந்து என்றென்றைக்கும் வாழப்போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. நாம் இன்றையிலிருந்து என்றென்றைக்கும் நன்றாக வாழப்போகிறோம். வெறும் நீண்ட நாட்கள் வாழப்போகிறோம் இல்ல, நன்றாக வாழப்போகிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி த குவாண்டிட்டி ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் ஓன்லி டேஸ், நாட்கள் மட்டும் கிடையாது, இவ்வளவு நாட்கள் என்ற அளவு மட்டும் கிடையாது, குவாலிட்டி, தரம், வாழ்க்கையின் தரமும் மிகவும் முக்கியம். ரொம்ப நாள், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்ந்தா போதாது, அந்த வாழ்க்கையின் நாட்கள் நன்மையுள்ளதாக நல்லதாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆமென் சொல்றவங்களும் சொல்லுங்க. நல்லதா இருக்கணும், சும்மா நிறைய வாழ்ந்தேன் இருக்கக்கூடாது, அவ்வளவு நாளும் துன்பம் தான் கஷ்டம் தான் இருக்கக்கூடாது, நல்ல நிறைய நாள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் எவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது பாருங்க, நீடித்திருக்கலாம், நன்றாகவும் இருக்கலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இன்னொரு வசனம் உபாகமத்திலே 5:5. இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகும் முன்பதாக மோசேயை கொண்டு தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நீண்ட நாட்கள் வாழுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கிறது, எப்படி நல்லா வாழுகிறது என்பதற்கு சில வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 5:33. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, எப்பவும் பாருங்க எல்லாம் ஒன்னா போகுது. வெறும் நீடித்திருக்கிறது மட்டும் இல்ல, பிழைத்து சுகித்து, சுகித்துன்னா என்ன? நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், நிம்மதி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள்.

பிடித்திருக்கவேன்னு நான் சொல்லல. எங்க சொல்லுது? வேத வசனம் சொல்லுகிறது. நல்லா இருங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கெட்டு போன விசுவாசிகள் தான் சில நேரத்தில் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிழைச்சா போதும், தப்புனா போதும் அப்படின்னு வாழ்றவர்கள். அதனால அவங்களுக்கு பிழைத்து சுகித்து நீடித்திருக்கணும் தான் அவங்களுக்கு புரியாது. அவங்க உலகம் போற போக்கில் வாழ்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல. மரணத்தை குறித்து உலகம் எப்படி நினைக்குதோ அப்படிதான் நினைப்பாங்க அவங்க. ஏதோ வந்த நேரம் நம்ம போக வேண்டிதான், இதுதான் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை பாருங்கள், அவர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். நடந்தால் நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள், நன்றாகவும் இருப்பீர்கள், நீடித்தும் இருப்பீர்கள். இட் இஸ் நாட் ஒன்லி த குவான்டிட்டி பட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி பெட்டர். நீடித்த நாட்கள் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் உபாகமம் 6:1 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. கேட்டீங்களா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. நம்முடைய வாழ்நாட்களை நீடிக்க வைக்கிறதுக்கு வழிகள் உண்டு. அதில் முதலாவது வழி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவசியம். இப்போ ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஏதோ இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ இருக்க போகிறோம், என்னைக்கு போக போகிறோமோ அன்னைக்கு போக போகிறோம், அதோடு முடிஞ்சது, அதை ஒன்று நம்ம ஒன்றும் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, ஆகையால் நாம் எப்படியோ மனம் போன போக்கில் இருக்கலாம் அப்படி தான் விசுவாசிக்கு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இன்றையிலிருந்து வேற விதமாய் வாழுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளில் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நான் நடந்தால் நான் பிழைத்து சுகித்து நன்றாயிருந்து நீடித்த நாட்கள் நான் இந்த பூலோகத்தில் இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய், பலனுள்ள வாழ்க்கையாய், அது நல்ல வாழ்க்கையாய், நீண்ட வாழ்க்கையாய் இந்த பூலோகத்தில் அமையும் என்கிற நிச்சயத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிப்போம். அது மிக முக்கியம். ஆக முதலாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோம், நீடித்த நாட்கள் வாழ்கிறோம். இரண்டாவது காரியம், மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. பிசாசுக்கு பெயர் என்ன? மரணத்துக்கு அதிகாரி. எபிரேயர் 2:14 என்ன சொல்லி இருக்கிறது? பிசாசுடைய பெயர் என்ன? மரணத்தின் அதிபதி. He is the Lord of death. மரணத்துக்கு அவன் அதிகாரியாய் இருக்கிறான். மரணத்தை கொண்டு வருகிறவனாய், மரணத்தினால் ஜனங்களை அடிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிபதி அவன். ஆனால் இயேசுவுக்கு என்ன பெயர்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3:3 இயேசுவை ஜீவனுக்கு அதிபதி என்று அழைக்கிறார்கள். ஜீவாதிபதி, the prince of life. அவர் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். பிசாசு மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறான், இயேசுவோ ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுகிறான்? மரணத்தின் பல சக்திகளை வைத்து ஜனங்களை மரணத்துக்குள்ளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளை, ஜனங்களை அழித்து போடும்படியாக, மரணத்துக்குள்ளாக்கும்படியாக மரணத்தின் பல சக்திகளை வைத்து பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல சக்திகளை குறித்து நான் வரப்போகிற 1-2 பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள், இந்த மரணத்தின் சக்திகளை அறிந்து கொண்டு இவைகளை நாம் எப்படி எதிர்த்து நிற்பது, மரணத்தை எப்படி எதிர்த்து நிற்பது, இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு மரணத்தின் சக்திகளை கொண்டு நம்மை தாக்க வரும்போது, மரணத்துக்குள்ளாக்க வரும்போது எப்படி இந்த மரணத்தின் அதிபதியை நாம் எதிர்த்து நிற்பது என்பதை நாம் திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரெண்டாவது. முதலாவது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது, மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, உலகத்தில் நிறைய பேர் சட்டப்படி வாழ்வார்கள்,
ஒழுங்கா வாழ்வார்கள், அவர்களால் எந்த பிரச்சனை

0: கிடையாது, ஒழுங்கா சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு கரெக்டா வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனா சில நேரத்தில் தங்களுடைய உரிமைக்காக எப்படி போராடுவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பயமுறுத்தி அவனாவது ஒருத்தன் பிடிங்கிடலாம், எல்லாத்தையும் அவர்களை மிரட்டி உருட்டி பிரட்டி எதையாவது எடுத்துடலாம், அவர்களை ஏமாற்றலாம், அவர்களை வஞ்சிக்கலாம், ஏதோ ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எதிராக சென்று அவர்களுக்கு உள்ளதை பறித்து விட்டு போகலாம். அவர்கள் நல்லவர்கள் தான், சட்டப்படி வாழ்கிறவர்கள், யோக்கியமானவர்கள், ஒழுங்கானவர்கள், அதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் போல அவர்கள் நல்ல மக்கள். ஆனால் எதிரி வந்து தன்னை தாக்கும் போது, எதிரி வந்து அவர்களுக்கு உரியதை எடுத்துக்கொள்ளும் போது, எதிரி வந்து அவர்களை வஞ்சிக்க முயற்சிக்கும் போது, அவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்து கொள்ள முயற்சி எடுக்கும் போது, அவர்கள் அவனை எதிர்ப்பதிலே சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. எப்படி எதிர்க்கணும்னு தெரியாது, அதற்குரிய தைரியம் கிடையாது, அதற்குரிய வல்லமை கிடையாது அவர்களிடத்திலே, அதற்குரிய ஒரு நோக்கமும் கிடையாது. அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், நல்ல மக்கள், ஒழுங்கான ஆட்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது, என்ன, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் வந்து நமக்குள்ளதை எடுத்து போட எப்போதும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்கு எதிராக வருகிறவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், நம்முடையவைகளை எடுத்து நாசமாக்க விரும்புகிறான், நம்முடைய உயிரை பறித்து போட விரும்புகிறான். அதை குறித்து நாம் ஒன்றும் செய்கிறதில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். ஆனால் நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அதை நினைச்சு அந்த எதிரின் இடத்துல போராடுவதிலே நாம் சரியான ஆட்களாய் சில நேரத்தில் இருக்கிறதில்லை. ஆகையால் தான் சில நேரத்திலே மரணம் பறிகொண்டு போகிறது. மரணம் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியறதில்லை. ஏனென்றால் அந்த எதிரியை எதிர்த்து நிற்கிறதிலே நாம் தளர்ந்து விடுகிறோம். மரணத்தின் சக்திகள், வரப்போகிற நாட்களில் மரணத்தின் சக்திகளை கொஞ்சம் பேச போகிறேன். அந்த இரண்டாவது பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் இருக்க போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல இருக்கிறது. அதன் பிறகு வேறு சில காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நீடிய ஆயுளுக்கு என்று நான் பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல. ஒன்று, வியாதி. பிசாசானவன் வியாதியை உபயோகப்படுத்தி, அதை மரணத்தின் சக்தியாக உபயோகப்படுத்தி ஜனங்களை தாக்கி அவர்களை பறிகொண்டு போக நினைக்கிறான். நாம் வியாதியை பற்றி எப்படி நினைக்கிறோம், அது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நாம் அநேக நேரங்களில் நினைத்து விடுகிறோம். நம்மை இளம் வயதிலே நம்முடைய இளம் வயதிலே நம்மை பறிகொண்டு போகிற, நம்முடைய உயிரை பறிக்கிற இந்த வியாதிகள், இது சாதாரண காரியம் கிடையாது. இது பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசினால் வருகிற காரியங்கள். இவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பல காரணங்களால் அவைகள் வரலாம். ஒரு முக்கிய காரணம் பிசாசு. பிசாசு வியாதிகளை உண்டு பண்ணுகிறவன், ஜனங்களை வாதிக்கிறவன், வியாதிகளை கொண்டு வாதிக்கிறவன் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் திருப்பம் 10 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுனுடைய சுகமாக்குகிற ஊழியத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இயேசு சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு சுகமாக்கினார், அவர்களை விடுதலை பண்ணினார், வியாதிகளில் இருந்து அவர்களை மீட்டார். அதை குறித்து இங்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார், அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை செய்தார், நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி வந்தார். அப்ப வியாதிப்பட்டிருந்தவர்கள், வியாதியின் பிடியில சிக்கிக்கொண்டு மரண தருவாயில் இருந்தவர்கள், வியாதியின் மூலமாக மரணத்தின் சக்திகள் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதே, இவைகளை எல்லாம் என்னவாம், பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பிசாசனுடைய கிரியைகள். இயேசு ஒரு தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கித்து முடித்தவுடன் ஒரு பெண் அங்கே வருகிறார், கூனி, நிமிர முடியாத ஒரு பெண், 18 அப்படி இருக்கிறார். இயேசு அவளை சொஸ்தமாக்குகிறார், அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். உடனே அதற்கு இயேசு சொல்லுகிறார், 18 இந்த சாத்தானால் கட்டப்பட்டிருந்த இந்த சகோதரி, எப்படி சொல்றார் பாருங்க, அது ஒரு யூத சகோதரி, பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த சகோதரி. அப்ப புதிய உடன்படிக்கை கிடையாது, இயேசு இன்னும் மரிக்கவில்லை, புதிய உடன்படிக்கை இன்னும் வரவில்லை. அன்றைக்கு இறந்ததிலேயே சிறந்த உடன்படிக்கை அதுதான் பழைய உடன்படிக்கை, அதற்குள்ள அந்த அம்மா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த சகோதரி, ஆ தேவாலயத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கிற சகோதரி, 18 இந்த நோயின் பிடியில் அகப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், அது ஒரு சாதாரண வியாதி இல்ல, பிசாசு அந்த அம்மாவை கட்டி வைத்திருந்தது என்று சொல்லுகிறார். பிசாசினால் கட்டப்பட்ட அந்த அம்மாவை அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வியாதியை கொண்டு பிசாசானவன் அதை மரண சக்தியாய் உபயோகப்படுத்தி, மரணத்தின் சக்தியாய் அதை பயன்படுத்தி ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் அழிக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறான். அந்த வியாதிக்கு மேலாக, அந்த மரண சக்தியாகிய அந்த வியாதிக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த வியாதியின் சக்திக்கு மேலாக, இந்த மரண சக்திக்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, மார்க்கு 16:17-18 வசனங்களை சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதி, மரணத்தின் சக்தி, மரணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:20-24 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதை கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைத்து காத்து அதை தியானித்துக் கொண்டு இருக்கிற மனுஷன், அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று. தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆக தேவனுடைய, இயேசுவின் நாமம் இருக்கிறது, நாமத்தினாலே அந்த மரண சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தை அனுப்பி தேவன் சுகமளிக்கிறார். சுகமளிக்கும் வார்த்தைகள் உடலுக்கெல்லாம், மாம்சத்துக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இட் இஸ் மெடிசன் டு ஆல் ஆர் ஃபிளஷ், நம்முடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது என்று. இந்த மரண சக்தியாகிய வியாதியின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்திலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மரண சக்தி எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற வியாதிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்கு விடுதலை அளிக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரும்போது அதை நாம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அதை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நொடிஞ்சு போய் வியாதிப்பட்டு அப்படியே படுத்து போய் அப்படியே இருந்து அப்படியே சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு அப்படியே குன்றி போவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. சொல்லுதாங்க? சொல்லவில்லை. பிள்ளைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மெலிஞ்சு நொடிஞ்சு வியாதிப்பட்டு நோய் வாய்ப்பட்டு அப்படியே நொந்து போய் அப்படியே சாவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமேன். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், பலன் கொள்வார்கள், திடன் கொள்வார்கள், ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். திடகாத்திரமாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை எதிர்த்து வருகிற சகல பிசாசனுடைய சக்திகளையும், சகல அந்தகார சக்திகளையும், மரண சக்திகளையும், நோயின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நின்று அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மரணத்தின் சக்தி. அது பிசாசு கொல்ல பார்க்கிறான், அது கொல்லுகிற சக்தி. நமக்கு வெல்லுகிற சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு போட்டு விசுவாசி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்க. எங்க இருக்குதுன்னா பைபிள்ல இருக்குதுன்றாங்க. பாவம், அவர் குழம்பி போய் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் குழப்பம் நம்ம தலைக்கும் வரணுமா? அவர் சொன்னதை வேதவசனம் எழுதி வச்சிருக்குது, அவ்வளவுதான். அது தெரியுமா உங்களுக்கு? யோபு வாயை திறந்து புலம்புனாரு, வேண்டாதெல்லாம் புலம்புனாரு. 42 வாசித்து பாத்தீங்கன்னா அதுல பிறகு மன்னிப்பு கேட்டார், ஐயோ ஆண்டவரே நான் தப்பு தவறுமா பேசிட்டேன், வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு. அவர் பாவம் எதையோ ஒன்று குழப்பத்தில் கஷ்டத்தில் அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். பிசாசு தான் வந்து எடுத்து போட்டான். வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. யோபு சொன்னதுனால அதை நாம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் வேதத்தை பகுத்தறிய வேணும்னு சொல்லியிருக்குது. என்ன பண்ண வேணும்? ஸ்டடி டு ஷோ யுவர் செல்ஃப் அப்ரூவ்ட். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும், பகுத்தறிய வேணும். இல்லைனா என்ன பண்ணலாம்? திடீர்னு ஒரு எந்திரிச்ச உடனே காலையில் காப்பி குடிக்கும் போது திடீர்னு ஒரு வேத வசனத்தை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். திடீர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வரும். அது என்ன, யாருக்கு நடந்தது, எப்படி நடந்தது, என்ன விஷயம், அதை பார்க்கணும். அதை தான் வேத வசனம் சொல்லுது. அதை பார்க்கணும், அதை ஆராயணும். அதற்கு தான் தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் சுவிசேஷங்களையும் வைத்து விசேஷமாய் போதகர்களை மெய்ப்பர்களை போதகர்களாக உண்டு பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை விளக்கி காண்பிக்கும்படியாக சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அவன் சொன்னான்னா அவன் சொன்னதே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? அவன் சொல்லி அவன் திருந்தியாச்சு, அவன் நல்ல நீடித்த நாட்கள் இருந்துட்டு போயாச்சு. இன்னைக்கு அதை சொல்லி நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. அவன் சொன்ன மன்னிப்பு கேட்டு அப்புறம் சரியாயிட்டான் ஆளு. அவன் சொன்னான் அவன் சொன்னான் கடைசி வர அதிகாரம் வரைக்கும் வாசிக்காம நம்ம அவன் சொன்னான் அவன் சொன்னான்னு அவன் சொன்னதை அப்படியே பரிசுத்தாவியான எழுதி வச்சிருக்கிறாரிங்க. அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மை கிடையாது. அவன் சொன்னான்றது உண்மை, ஆனா சொன்ன காரியம் உண்மை கிடையாது. நிறைய காரியம் அப்படி இருக்குது வேதத்துல. சொன்னான்றது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் சங்கீதத்தை பார்த்து பாருங்க என்னென்னமோ சொல்றாரு. அவன் சொன்னான், சொன்னபடி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய குழப்ப நிலையில அவனுடைய வேதனையில அவன் சொல்றான், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மையா கிடையாது, அதுக்குதான் பகுத்தறிய வேண்டும், அதுக்குதான் ஆராய்ந்தறிய வேண்டும், அதுக்குதான் யோசிக்க வேண்டும், அதுக்குதான் போதிக்கப்பட வேண்டும். நாமம் இயேசுவின் நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சுகமளிக்கும் ஏஜென்ட்ஸ், சுகமளிக்கும், சுகமளிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையான கருவிகள், ஆயுதங்கள், அவைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த பிசாசு உள்ள போந்துடுறான், வியாதியை கொண்டாந்து இந்த மரண சக்தியை கொண்டு வந்து எப்படியாவது நல்ல வாழப்போகிற ஆளை சீக்கிரம் சாக அடிச்சிடலான்னு பாக்குறான். மரண சக்தியை உள்ள வேலை செய்ய விடுகிறான் பிசாசுக்கு. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா அவனோடு கூட சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் அவ்வளவுதான் நினைச்சாரு, இதோட முடிஞ்சு போச்சு நம்மளும் சொல்லிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அருமையான விசுவாசின்றான். ஹலோ, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலா அந்த பிசாசோடய சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் விட்ட வழி இவ்வளவுதான், இதோட முடிஞ்சது, இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு முறை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லியிருக்குது, எதிர்த்து எதிர்த்து நிற்கிறாங்க, அவன் ஓடியே போக மாட்டேன்றாங்க. எவ்வளோ எதிர்த்து எதிர்த்து நின்று பார்த்துட்டேன், ஓடி போக மாட்டேன்றான். என்ன பண்ணுறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான்னு சொல்லியிருக்குது, ஆனால் எதிர்த்து நிற்கிறேன், ஓடி போக மாட்டேன்றானே. 1 பேதுரு 5:9 5:9 இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா போவோம். வெறும் எதிர்த்து நிக்கிறது இல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. ஐயோ நான் எதிர்த்து எதிர்த்து நின்னங்க, பிசாசு ஓடி போக மாட்டேன்றாங்க, இதுதான் சொல்லணும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வசனத்திலே நின்று வசனத்தை விசுவாசித்து வசனத்தை அறிக்கை செய்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நிச்சயமா எதிர்த்து, சும்மா அப்படி எதிர்த்து நிக்க கூடாது. என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்து எதிர்த்து நிக்கணும். ஒரு அம்மா நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தாங்களாம். ஸ்மித் விகில்ஸ் நினைக்கிறேன் அந்த கதையை சொல்றாரு. நாய்க்குட்டியை வச்சு பஸ் காத்துட்டு இருக்காங்களா, இவரு நின்றுட்டு இருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். பஸ் வந்த உடனே இந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு போனோம். பஸ் வருது, இந்த அம்மா சொல்றாங்க, என் கண்ணு தயவு செய்து நீ வீட்டுக்கு போய் சேருன்னு ரொம்ப கொஞ்சி கொஞ்சி சொல்லி பார்க்குறாங்க. அது இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு பக்கத்தில் தான் வந்து நிற்குது. சொல்கிறேன் கேளுமா, தயவு செய்து வீட்டுக்கு போ, ஓடி போய்ட்டு பார்க்கலாம், போறியா இல்லையா அப்படின்னா அது இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு ஓட்டிக்குது. பஸ்ஸும் வந்துடுச்சு, இனிமேல் கொஞ்சிக்கிட்டு இருந்தால் போதாதுன்னு காலை ஒரு இது வச்சு ஓடி வீட்டுக்கு அப்படின்னா ஒரே ஓட்டம். சிலர் இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னா அவங்க எதிர்த்து நிக்கிறதுல எந்த பிசாசும் ஓடாது. எல்லா குட்டி பிசாசும் தலைமையில தான் வந்து உட்கார்ந்துருக்கும். ஏன் அவங்க எதிர்த்து நிக்கிறது? எப்படி? ஆண்டவரே இந்த பிசாசுகள் எல்லாம் பாரு, ஆண்டவரே இந்த பிசாசு எல்லாம் என்ன பண்ணுது எனக்கு, இப்படிதான் எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க பிசாசை எதிர்த்துனீங்கன்னா அப்படி இல்லைங்க. இயேசுவின் நாமத்துல பிசாசு உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ. உன் மீது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், ஓடிப்போ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதையும் பாராமல் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவன் எதிர்த்து இருக்கும் போது பிசாசு ஓடி போகிறான். கொஞ்சிட்டு இருக்க வேணாம். சங்கீதம் 91, சங்கீதம் 91 பத்தாம் வசனம் ஏற்கனவே படித்து விட்டோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்கு, நோ ஈவில் ஷல் பிஃபால் தி. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது, No sickness of the kind that takes your life away. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு அல்லது வியாதியை, அதாவது உன்னுடைய உயிரை பறிக்கிற வியாதிகள், ஆபத்தான வியாதிகள் உன்னை வந்து அது மேற்கொள்ள போகிறதில்லை என்று வேதவசனம் சொல்லுவது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாத்திராவும் 15:26 சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று யாத்திராம் 23:25 சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் உன்னுடைய நோய்களையும் உன்னுடைய வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. நல்லா கவனிச்சிங்களா, குணமானீர்களா? வேதவசனம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், குணமானேன், குணமானேன். ஹல்லேலூயா. இவ்வளவு வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் சக்தியாகிய வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்திற்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தின் சக்தியை நாம் அனுமதிக்க கூடாது, நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்க கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லு, மரணத்தின் சக்திகள் இன்னொரு சக்தி, ஒன்னு வியாதி, இன்னொன்று இதை சொல்லி முடிச்சிருவோம், பில்லி சூன்யம் மந்திரவாதம். அநேக நம்ம நாட்டில் நிறைய பேர் இந்த பில்லி சூன்யம் மந்திரவாத கட்டுகள்ல பிடிபட்டு அதன் மூலமாக சாகிறவர்கள் உண்டு. இது ஒரு பெரிய மரணத்தின் சக்தி கிரியை செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய தேசத்திலும் மற்ற பல தேசங்களிலும் கிரியை செய்கிற ஒரு காரியம் இது. அநேகர் புலம்புவார்கள், ஐயோ பில்லி சூன்யம் வைத்து விட்டார்கள், மந்திரவாதம் வைத்து விட்டார்கள், அதனால தான் செத்தார், நல்லா இருந்தார் புலம்புவார்கள். அநேக நேரத்தில் அது உண்மை, சில நேரத்தில் அது உண்மை இல்லைதான், ஆனால் அநேக நேரத்தில் அது உண்மை. மரண சக்தி பிசாசின் மூலமாக ஏவப்பட்ட பில்லி சூன்ய மந்திரவாத கட்டுகள், அந்த ஆவிகள் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது, மரணத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம், எத்தனை பேர் இங்கே விசுவாசிகள், நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பில்லி சூன்யம் மந்திரவாதம் என்பது மரண சக்தி, அதை அனுமதித்தால் நம்ம அது கொன்று போடும். ஆனால் நாம் அதை அனுமதிக்க அவசியம் இல்லை, அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, இந்த மரணத்தின் சக்தியாகிய பில்லி சூன்யம் மந்திரவாதத்துக்கு எதிராக நமக்கு அதிகாரம் இருக்கிறது, அதற்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த மரணத்தின் சக்தி நம்மளை கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அதற்கு பயப்படக்கூடாது. திருப்போம் எண்ணாகமம் 23:3, எண்ணாகமம் 23:23 இதனுடைய பின்னணியை நான் ஒரு நிமிஷம் சொல்லிவிடுறேன். பீலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக பாலாக் என்னும் ராஜாவின் மூலமாக அழைத்து விடப்படுகிறான். பாலாக் என்னும் ராஜா பயந்து போய், இந்த ஜனங்கள்லாம் வந்து நம்ம தேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று பயந்து போய் இஸ்ரவேல் மக்கள் வருகிறதை பார்த்து விட்டு பீலேயாமை கூப்பிடுகிறார். இந்த பீலேயாம் சபிக்கிறதுல பெரிய ஆளு, இவன் சபிச்சான்னா கண்டிப்பாக பலிக்கும், இவன் ஆசீர்வதிச்சாலும் பலிக்கும். அப்படிப்பட்ட ஆள், இவனை கூப்பிட்டு வந்து இவனுக்கு காசு கொடுத்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது ஏழு பலிபீடங்கள் கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு இவை எப்படியாவது சபிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஏழு பலிபீடம் கட்டி ஏழு கடாக்களையும் ஏழு காளைகளையும் பலியிட்ட பிறகும் அவனால் சபிக்க முடியவில்லை. ஏன் சபிக்க முடியவில்லை? அவனுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறான். இதை நான் முழுசா நான் இன்றைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஏனென்றால் பின்னாலே மரணத்தின் சக்தியில் ஒன்றாகிய சாபங்கள், மற்றவர்கள் விடுகிற சாபங்கள், பிசாசின் சக்திகளை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் சாபங்களை இடுகிறார்களே, இந்த சாபங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் சில நேரத்தில் பாதிக்கிறதா இருக்கிறது. அவைகளை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன். அந்த சாபங்கள் எப்படி பாதிக்கிறது, எப்படி சில சந்ததிகளிலே தலைமுறை தலைமுறையாக கிரியை செய்கிறது, அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து போதிக்க போகிறேன். அப்போ வந்து இதை ரொம்ப தெளிவாக நான் எடுத்து சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பீலேயாம் வந்து சபிக்க பார்க்கிறான், மூன்று முறை முயற்சி எடுக்கிறான், மூன்று முறை வாயை திறந்த வேறதான் வருது, ஆசீர்வாதம் தான் வருது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதித்தவர் நான் எப்படி சபிக்கிறதுன்னு அவனே வாயை திறந்து சொல்லுகிறான். 23 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் கிடையாது. இவர்கள் தேவனுடைய மக்கள் ஐயா, இவர்களை நான் சபிக்க முடியாது. இவர்கள் விசேஷித்தவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு மரணத்திலிருந்து தப்பி சிவந்த சமுத்திரத்தை கடந்து தேவனால் அழைத்து வரப்பட்ட மக்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் அந்த பழைய உடன்படிக்கையின் ரத்தத்தில் அவர்கள் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எந்த சாபமும் பலிக்காது. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் பலிக்கிறதில்லை. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குறி சொல்லுதல் பலிக்கிறதில்லை. ஒன்றுமே நடக்காது என்று குறி சொல்லுகிறவனே சொல்லுகிறான். மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதும் கிடையாது, இவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. அது ஒன்றும் பலிக்காது. அந்த மரணத்தின் சக்திகள் பலிக்காது. அவைகளுக்கு நான் பயப்படேன். அவைகள் என்னை மேற்கொள்ளாது. அதைவிட பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஒன்று ரெண்டு வசனம் மட்டும் வாசித்துறீங்க, ரொம்ப அருமையான வசனம். அவன் வாயிலிருந்து வருது, இந்த பொல்லாத மனுஷனுடைய வாயிலிருந்தே வருது. அது துட்டுக்காக வந்து சபிச்சுட்டு போறவன் இவனுடைய வாயிலிருந்தே வருகிறது. என்ன வருது பாருங்க, விசுவாசி வாயிலிருந்து இவ்வளவு வரமாட்டேன், அதுதான் பிரச்சனை. விசுவாசி வாயிலிருந்து இதுல பாதி வந்தாலே போதும், பெரிய ஜெயம் வந்துடும். விசுவாசியுடைய வாயிலிருந்து, பீலேயாம் வாயிலிருந்து வந்தது பாதி வந்தா பெரிய ஜெயம், உலகத்தையே ஜெயித்துருவாங்க அவங்க. அவன் சொல்றான் விசுவாசியை பற்றி. அவன் விசுவாசியை பார்த்து விட்டு மலை மேல நின்று பார்க்கறான். விசுவாசியை பார்த்து விட்டு அவன் சொல்றான், ஐயோ இது சாதாரண ஜனம் அல்ல என்று அவன் சொல்லுகிறத பாருங்க. 21 வசனம், இஸ்ரவேல் மக்களை பற்றி, ஜனங்களை பற்றி சொல்றான். அவர் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பிசாசுக்கு தெரியுது கர்த்தர் நம்மோட இருக்கிறான்னு. சாத்தான், அசுத்த சக்திகள், மந்திரவாதிகள், அவங்களுக்கு தெரியும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவன் கேட்டா சொல்லுவான், தேவன் அவர்களோட இருக்கிறார், ஒன்றும் பண்ண முடியலையான்னு. விசுவாசிகள் தான் பயந்து தொழிறாங்க. இவங்க பயந்து ஆட்டம் ஆடுறதுல எல்லாம் வந்து இவங்களை தாக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவங்க இங்கேருந்து 10 கூட்டத்துக்கு ஓடுவாங்க. பில்லி சூனியத்தில் மாட்டிட்டேன் இவங்க மாட்டி இவங்களை அவிழ்த்து விட்டாலும் மாட்டிட்டேன் தான் பேசுவாங்க. ஆகையால் தான் மாட்டிக்கிறாங்க. முதலாவது நல்லா கவனிங்க, கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கவனிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் நிமிந்து பாருங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்குது. இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், அது இதுன்னு பூச்சாண்டி காமிக்கிற ஆட்கள் எல்லாம் பயப்படாதீங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது, சபிக்க போறனுக்கு தெரியுது. அவன் பயப்படுறான் நம்மளை கண்டு. நாம பயப்படக்கூடாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருங்கத்து கோப்த பலன் அவர்களுக்கு. எவ்வளவு பலன் இருக்குதான்? இவங்களுக்கு தெரியல பாவம், இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் புழு தூசி குப்பை நான் ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்றான் மந்திரவாதமும் பில்லிசூனியமும் சாபமும் உடனே சொல்றான் காண்டா மிருகத்து கொத்த பலம் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, காண்டா மிருகத்து கொத்த பலன் எனக்குள் உண்டு, காண்டா மிருகத்துக்கு கொத்த பலன் எனக்குள் உண்டு. அதை விசுவாசிங்க, காண்டா மிருகம் தெரியல அதுக்கேத்த பலன், சாதாரண பலன் இல்லை, அவ்வளவு பலம் நமக்குள்ள இருக்குது. அந்த மரணத்தின் சக்தி எதிர்த்து நில்லுங்கள். பில்லி சூன்யம் மந்திரவாதம் இவர்களை நம்பி இதை பெருசா எண்ணி அதுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கிறது நினைத்து கொண்டு அப்படி நாம் வாழக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். மரணத்தின் சக்தி, மரணத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை விட ஜீவாதிபதியாகி ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் ஜெயிக்கிறவர். ஜெய கம்பீரத்தோடு நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாழ போறீங்க? வாழ்வீங்களா? ஆகையால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நடக்கும்போது நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகுகிறது, நீடிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்கிறது, நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். ரெண்டு மரண சக்திகள் கிரியை செய்கிறது, நம்மை அழித்து போடுவதற்கு, நம்மை கொல்லுவதற்கு, நம்முடைய உயிரை பறித்து போடுவதற்கு மரண சக்திகள் கிரியை செய்கிறது. அதில் ஒன்று வியாதி, அதற்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று பில்லி சூன்யம் மந்திரவாதம் போன்ற சக்திகள், அவைகள் மேலாகவும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவைகளை விட பெரிய சக்தி நமக்குள்ளாக இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாக பில்லி சூன்யமோ மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ எதுவும் பலிக்காது. நாம் காக்கப்படுகிறவர்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதை அறிந்து அப்படி ஜீவிக்க வேண்டும். மரண சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் வந்து தாக்குதுன்னா நாமளும் அது கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோங்க கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நின்றுட்டு இருந்தா அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். மரண சக்திகளை ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை இந்த பூலோகத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்தில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையாய் நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் மாற்ற வேண்டும். இன்னும் பல மரண சக்திகளை குறித்து நான் வருகிற நாட்களில் பேச போகிறோம். அவைகளை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்து நீடித்து எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம். கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருப்தி ஆக்குவார். நீடித்த நாட்கள் மட்டும் இல்ல, நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குவார் என்று வேதம் இன்னொரு விதத்துல சொல்லுகிறது. நன்மையால திருப்தியாக்கி நீடித்த நாட்களையும் கொடுத்து திருப்தியாக்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்மையால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு. நீடித்த ஆயுசால், நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையாலும் நீடித்த ஆயுசாலும் திருப்தி ஆக்குகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் சக்திகளை மேற்கொள்ளுகிற சக்தி எங்களுக்குள் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் சக்திகளுக்கு மேலான சக்தி எங்களுக்குள் கிரியை செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. காண்டா மிருகத்துக்கோத்த பலன் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஓ மிகுந்த பலனால் எங்களை நிறைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வியாதிகளை எதிர்த்து நில்லுங்கள். மற்ற இந்த மந்திர சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். புதிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிற, பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவித்து சகல சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அது ஒன்றும் பலிக்காது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களை காக்கிறவர், மதலை போல உங்களுக்கு சூழ்நிலை நின்று பாதுகாக்கிறவர் அவர். பயப்படாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் நில்லுங்கள். அந்த மரண சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள்.
1: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே,
0: ஸ்தோத்திரங்கள் தாவே.
1: தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி அபிரகாம், அவர்கள் குடும்பம், ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
1: ஜெபத்தோட்ட ஜெய.

0: முடிவு ஜபம், ரெவரண்ட் ஆண்டர்சன் சாமுவேல், கிருபை பொதுவாழ்வு ஊழியங்கள், பாலக்கோடு, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாசன் பேட்ரிக் அவர்களுக்கு கொடுத்த பாடல்களுக்காகவும் அதை ஒளியின் பேழையின் மூலமாக MP3 ஃபார்மேட்டில் பதிவு செய்ய தேவன் உதவி செய்தமைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே இவ்விதமான பாடல்கள் மூலமாக அநேக உள்ளங்களையும் இல்லங்களையும் சந்தித்து

0: அநேகருடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மறுவாழ்வையும் இன்னும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீ தந்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பதிவின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, மகிமை அடைவதாக. இதை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் பெற்ற நன்மையான ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் கே பேட்ரிக், பியோ பாக்ஸ் நம்பர் 3355, எம்எஸ் நகர் போஸ்ட், பெங்களூர் 33. ஆர் ஃபோன் நம்பர்ஸ் ஆர் 9241110945, 9741110946. மே காட் பிளெஸ் யூ.

கலக்கத்தோடு இரவில் ஒரு நாள் படுத்திருந்த போது, ஃபியர் நாட், நீ பயப்படாதே, ஆபிரகாமின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 26:24 கர்த்தர் ஐசக்கோடு பேசியது என் கண்முன் வந்தது. பயமில்லை, பயமில்லை என்று நாவால் அறிக்கை செய்தேன். அதிகாலையில் அது ஒரு பாடலாய் பிறந்தது. பாடுவோம் பயமில்லையேன்.

அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள் நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவம் மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:18 பாருங்கள். கொலோசியர் 1:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார், கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று, தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும் இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம்தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர் தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார், கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 1:22-23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4:15 பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு தலையாகிய? கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர் 5:3 திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23 பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லே 3 முதலாவது அதிகாரம் 22-23, 4:13, 5:5, இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யாரு? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யாரு? கிறிஸ்து. கொலோசேயர் 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19 எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18 கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது. த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7:21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன, கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யாரு? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதே போல அப்போஸ்தலன் நடவடிக்கை 16:31, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன, உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9-13 சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 1 Cor 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நலகோனியா ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதா லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையாக இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையாக இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாதனால தான் என்னென்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தரை அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாய் இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழேயும் வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா, நீ உங்களால் வந்து மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா, கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில், இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதர் இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா, நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து, ஆ எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான், கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம், அவங்க கூட வேலை செய்ய முடியாது, இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும்போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து, கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க, இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு. டு ஒன் அனதருங்கிற வார்த்தை எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய், ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒரு சீஷனுக்குரியது. தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது? சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையை நிறையா பேருக்கு புரியாதனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன? இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவ கீழே இருக்கிறது. சரியா? இந்த கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி? இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமா, என்ன இப்போ உமன் லிபரேஷன். அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு? பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா? இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறையா வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா,
அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலா நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா அந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா நீங்கள் விருப்பப்பட்டு யோ வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருன்னா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையில் இருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டில் இருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:23 உள்ள வசனங்கள் பாருங்கள், எபேசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார், அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு, இதை செஞ்சதெல்லாம் யாரு, தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய இரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது கொலோசியர் 1:18 ஆரம்பித்தோம், அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யாரு, தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம்
எது கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு, நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு, தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும், அஞ்சு காரியம் மட்டும் பார்ப்போம், சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க, அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு, சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு, கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யார் கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம், சரியா? முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க, அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவை, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும், சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன, எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே, ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னென்னா,
நமக்கு நிறையா நேரங்களில் அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் குஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யார் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையா கிறிஸ்தவன் அல்லாதவனையா சாப்பாடு விஷயத்தில். நான் சொன்னேன், கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோம்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன், எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸும் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும், அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும்.
அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும். அப்போ தான் அந்த தலைக்கு ஏற்றாறு போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறாரு. கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டருந்து வருதுன்னா ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோன்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்கு, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டே அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் நான் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ ஆம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போடு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்த 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்றதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 தான் பாடுவோம், ஏன் 3 பாடும்போதே ஆண்டவர் வேற ஏதாச்சும் சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்றாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்றாரு, அதுக்கு நம்ம அலோவ் பண்றோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்றோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்குற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போது அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதாக, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும்
பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு, ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க? வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது? கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது? அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வசனம் வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எது? எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு? சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன? அவருடைய வார்த்தை. அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், ஏதாவது காரியம் செய்ய முடியும்? முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்பிடிகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும். எல்லாமே அவர் தான் செய்வார். 4வது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு? சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரத்தில் 2 வாசிங்க. தியோபோலியே பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு
பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன, அவர் செய்தது உபதேசித்தது, வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட். எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ ரெண்டாவது புஸ்தகம் எழுதுறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சார். இப்போ அதை யார் செய்யறதா, சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தல நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுலு அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தல நடவடிக்கை 9வது அதிகாரத்தில் 1:10. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னேலி வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னேலி வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலன நடவடிக்கை 22வது அதிகாரத்தில்
பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும் சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம் இல்லை, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1, கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 தீமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, God will not do anything until unless he reveals to his prophets and to his servants. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார்.

0: மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய். அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய், அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய், அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம் சொல்லியாச்சு. அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும்? சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை. எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது? அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அள வைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. இது கிறிஸ்து எங்கே இருக்காரு தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதில் தவறு இல்லை, ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறாரு. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும்.

முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ற பவுல் அடிகளாரின் ஏக்கத்தை பாடலாக பாடுவோம். பிலிப்பியர் 3:12.
1: ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன்,

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறாரு. அதுபோல் பாஸ்டர் தானியல் அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் காலிங் டிவின்ற இந்த சேனல் மூலமாக என்னுடைய சாட்சியை அவங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு என்ன நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார், நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்கிறார்ன்றதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல, நான் உண்மையில் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்கு அவரை நான் துதிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பம் இலங்கையை சேர்ந்தவங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய தாயும் தகப்பனும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவங்க. எங்களுடைய சொந்த பந்த ஜனங்கள் எல்லாம் இலங்கை தேசத்தில் உள்ளவங்க. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் 1998 அங்கே நடந்த யுத்தத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கடந்து வர்றோம். அங்கே யுத்தத்தில் பார்த்திங்கன்னா அநேக மக்கள் மறித்து கொண்டிருக்கிற வேளையில் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைக்கலம் போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாரும் அவங்க அவங்களோட சொத்துக்களை விற்று, வீடுகளை விற்று, அவங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் நாங்கள் அந்த நாட்களில் தஞ்சம் போந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த நான் அந்த 1998 இலங்கை தேசத்தில் யுத்தம் பயங்கரமாக நடக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனாரும் அவங்களோட உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, நாங்கள் இந்தியா தேசத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்தியா தேசத்துக்கு வரணுன்னா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடலால் தான் வர முடியும். ஏன்னா ஃப்ளைட்டால் வர முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் இலங்கையில் இரு பிரிவினர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் எல்லாமே யார் நம்மளோட என்ன செய்கிறாங்க, போராடுறாங்களோ, யாரெல்லாம் யுத்தத்தில் நம்மளோட ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பார்த்திங்கன்னா கடலால் வர்றது தான். இந்த கடலால் வரணுன்னா நாங்கள் பகலில் வர முடியாது. ஏன் அப்படின்னா பகலில் பார்த்திங்கன்னா அந்த கடற்படை ரோந்து பாருங்கள், அந்த ஆர்மின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி இராணுவம் கடை இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேவின்னு தான் சொல்லுவாங்க, அதுபோல் கடற்படைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் இலங்கை கடற்படை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் தப்பிச்சு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள சுட்டு விழுத்துறதான் அவங்களுடைய வேலை. அதில் யார் அகப்பட்டாலும், அந்த கடற்கரையில் யார் தென்பட்டாலும் அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கண்ணால் சுட்டு கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மாத்திரம் இல்லை, அங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான அகதிகள் பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு, எங்களுக்குன்னு இருக்கிற வீடு, ஒவ்வொரு காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் கடற்கரைக்கு வரும் பொழுது இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா கடல் தொழில் செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீன்பிடி ஃபிஷர்மேன், அவங்க என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட போயிட்டு எங்கள் ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பாருங்கள், அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதால் எங்களுக்கு வீடுகளை விற்று, சொத்துக்களை விற்று, ஒருவேளை எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் விற்று நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து எங்களுடைய ஜீவன் தப்புனா மாத்திரம் போதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு 1998 நாங்கள் டிசம்பர் மாதம் ராமேஸ்வரம் வர்றோம். இப்படி ராமேஸ்வரம் வரும்பொழுது நாங்கள் வரும்பொழுது அநேக போட்டுகள் எங்களோட வந்தது. ஆனால் அநேக போட்டுகள் வந்தாலும் ஒரு சில போட்டுகள் மாத்திரம்தான் என்ன பண்ணுது, அந்த கரையை பார்க்குது. சில போட்கள் கடல்லையே என்ன செய்யுது, எங்களுக்கு முன்னாடியே மூழ்கி போன போட்டுகள் இருக்குது. நாங்கள் வந்த அந்த படகு கூட தண்ணியில் மூழ்கி போய் இந்த பாக் ஜலந்தின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கும் இந்த இலங்கைக்கும் இடையில் பாக்கி நீர்ன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்நிலையில் போட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்ததும் நார்மலான ஒரு ஃபைபர் படகு. அந்த படகுல வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இருந்ததால் நாங்கள் என்ன செய்கிறோம், பத்திரமாக ராமேஸ்வரம் வந்து இறங்க, ஒரு இரவு நேரத்தில் வந்து இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதில் நாங்கள் இறங்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேக பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், பாஸ்டர் பவுலோஸ்னு சொல்லி அவங்க ராமேஸ்வரத்தில் அவங்க ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் அந்த நாட்களில் செய்துட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு தஞ்சம் வந்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க இடத்துல தங்க வச்சு இல்லாட்டி நம்மளை பராமரித்து அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிடுவாங்க. இப்படி வரும்பொழுது என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயும் அவங்க என்ன செய்கிறாங்க, போஜனம் கொடுத்து, அந்த இரவு போஜனம் கொடுத்து எங்களை ஒரு நாள் தங்க வச்சு எங்களை என்ன பண்ணுறாங்க, அங்கே எங்களுக்கு மண்டபம் என்ற பகுதியில் எங்களுக்கு இந்த இலங்கையிலேருந்து வருகிற அகதிகளுக்காக ஒரு தற்காலிக இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து பாருங்கள் சொந்த வீடுகளை இழந்து, எங்களுடைய காணிகளை இழந்து, எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அகதியை போல் வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், இதில் நான் சொல்லணுன்னா இப்போ நம்ம இலங்கைக்கு வர்றதுக்கு, இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தாயின் தகப்பனாரும் என்னுடைய தாய் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னுடைய தகப்பனார் ஒரு ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவங்க. அவங்க பாருங்கள் ரெண்டு பேருமே இரு கடவுளை வணங்குறவங்க. அவங்க தங்க தங்க கடவுளை ரொம்ப பக்தி வைராக்கியம் எப்படின்னா அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இயேசுக்குள்ளே வர்றன்றதை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சம்பவங்கள்லாம் நடந்து நாங்கள் எங்கே வர்றோம், ராமேஸ்வரம் வர்றோம். ராமேஸ்வரம் வந்து பாஸ்டர் பவுலோஸ் எங்களை என்ன செய்கிறாரு, ஆதரிக்கிறாரு. ஆதரித்து எங்களை மாத்திரமில்லை, எங்களை போல யாரெல்லாம் அகதியாக வந்தாங்களோ அவங்கள ஆதரித்து எங்களை மண்டபோன்ற இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு அகதியை தங்க வைக்கப்படுறாங்க. அந்த மண்டபோன்ற இடத்துல தான் எங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், சொந்த தேசத்தில் அகதியாக வந்து எங்களுடைய நாட்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், நாங்கள் பட்ட பாடு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து, ஏன்னா நிறைய மக்கள் வந்திருப்போம், எல்லா சிறு பிள்ளைகள், கைகளை இழந்தவங்க, கண்களை இழந்தவங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் மனைவியை பறி கொடுத்தவங்க, கணவனை பறி கொடுத்தவங்க, அதுபோல் ஒவ்வொருத்தவங்களை பறி கொடுத்தவங்க தான் அந்த இடத்துல அகதியாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு உணவுன்றது அந்த நாட்களில் ரொம்ப தட்டுப்பாடு. அந்த நாட்களில் எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சலுகையெல்லாம் கிடையாது. இந்த 98 அந்த 99 அந்த நாட்களில் எங்களுக்கு காசெல்லாம் ரொம்ப குறைவு, வேலைகள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெயில் மாதிரி எங்களுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல எங்களுக்கு தங்க உட்கார வைப்பாங்க. அதுபோல் எங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம நினச்சது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், போய் இருக்கணும், அதிகமாகலாம் கேட்டால் தரமாட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாங்கள் அங்கே இருந்து அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து, அப்புறம் எங்களுக்காக ஒரு வீடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடு இல்லை, உங்களுக்கு தெரியும் நல்லா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த எம்ஜிஆர் காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் சில வீடுகள் கட்டி கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த ரொம்ப பணம் ரீதியாக ஒருவேளை எல்லாத்துலேயும் அவங்க குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒதுக்குறாங்க. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்கும், அந்த 3 வீட்லேயும் 4 குடும்பம் 5 குடும்பம் உட்காந்துருக்கணும். அந்த 5 குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், அந்த வீடுகளில் இருப்போம். இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் பாருங்கள், என்னுடைய இலங்கையிலிருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் எங்கள் தேசத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி இந்தியா தேசத்தில் எங்களுக்கு கிடையாது, எல்லா பக்கத்தாலையும் நெருக்கம். இந்த சூழ்நிலையில் பாருங்கள், என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப குடிகார், குடிகாரன்னா நான் உண்மையில் சொல்கிறேன், ஆண்டவருடைய பெரிதான கிருபை எங்களை ஆண்டவர் இன்றைக்கு நடத்துறது அவருடைய பயங்கரமான கிருபை. ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளவு குடிகார், அவர் செய்யாத பாவம் எதுவுமே கிடையாது. பொம்பளையில் ஏமாத்துறது, அதுபோல் பாருங்கள் விபச்சாரிகளோட போகிறது, அதுபோல் பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் பாருங்கள் அது அவர் குடி சிநேகிதன், அதுபோல் அவங்க உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை எங்கள் தகப்பனார் செய்வார். ஆனால் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட தகப்பனாரோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் இலங்கை தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் தகப்பனார் பார்த்திங்கன்னா அவருடைய நாட்கள் போக போக அவருடைய பாவம் பெருகிருச்சு. இப்படி பெருகும் பொழுது ஒரு சில காலகட்டத்தில் நான் என்னுடைய எனக்கு உண்மையில் எனக்கு ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, இப்போ கூட ஒரு 5-7 இருக்கும். என்ன என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாருன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது மண்டபம் கேம்புன்றது மண்டபம் ஒன்று. நீங்கள் இப்போயும் போனால் நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் பார்க்கலாம், அந்த மண்டபம்ன்ற இடத்துல தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுதான் அந்த காலகட்டத்தில் அந்த ஒயின் ஷாப்ன்றது வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க, மற்ற இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாருன்னா என் தகப்பனார் விடிய காலையில் எழும்புன உடனே என்னத்தை அனுப்புவார், ஏன்னா என் வீட்டில் நான் தான் முதலால், எனக்கு அடுத்தது ஒரு தம்பி இருக்கிறாங்க, அதுக்கடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, 3 இருக்கிறோம், 4வது தங்கச்சி பிறக்கலை, நாங்கள் 3 மாத்திரம்தான் அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். பாருங்கள் என் தகப்பனார் என்ன பண்ணுவார், காலையில் எழும்புன உடனே என் மற்ற 2 பார்க்க மாட்டார், என்னை கூப்பிடுவார், என்னை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கையில் என்ன செய்வார், காசை கொடுத்து நீ போய் எனக்கு குவார்ட்டர் வாங்கிட்டு வா, இல்லாட்டி என்ன பண்ண, அங்கே போய் இன்னும் சில ஆளுகளோடு போயிட்டு சொல்லுவார், நான் சொல்கிற இடத்துக்கு போ, அவங்க உனக்கு ஏதாவது ஒரு என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் சுற்றி உனக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி கொண்டு எனக்கு தான். ஆனால் எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறன்ற அளவுக்கு அந்த வயசில் எனக்கு என்ன செய்ய தெரியாது, இதுதான் தவறான காரியமா, இது நம்ம குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்றது கூட எனக்கு அந்த வயசில் தெரியாது, 7 எனக்கு அவ்வளவு ஒரு ஞானம்ன்றது குறைவு தான். ஆனால் பாருங்கள் நான் போவேன், இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 இருக்கும் எங்களுடைய வீட்டில் இருந்து நான் போகிற அந்த வாங்க போகிற இடத்துக்கு. அங்கே போகும்பொழுது என்னையெல்லாம் கடைக்காரங்க ஏளனமாக பார்த்து கேட்பாங்க, என்னப்பா நீ வந்துட்டு உன்னுடைய வயசு 7 உன் தகப்பனார் வரலையா, இல்லாட்டி நீ வேறு யாருக்கும் வாங்கி கொண்டு கொடுக்குறியான்னு சொல்லி என்னை ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப திட்டுறவங்க திட்டுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. நான் போய் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிட்டாரேன்னு போயிட்டு அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மானிட்டர் ஓல்டு மங் இதுகள் தான் பேர் போனது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டர்ன்றது சிகப்பு கலர் ஸ்டிக்கரில் இருக்கும், ஓல்டு மங்ன்றது கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு ரவுண்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த 2
1: இதையும் போயிட்டு நான் என்ன பண்ணுவோம், அப்போ அந்த நாட்களில் ஒரு 80 ரூபா கொடுத்து அது ஒரு கொடுப்பாங்க அந்த குவார்ட்டர்னுவாங்க. அது போல் 100 ரூபாய்க்கு இருக்குது அந்த. அப்போ எனக்கு காசு கொடுக்குறது நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், 2 குவார்ட்டரை வாங்கி 2 பாக்கெட்டில் எனக்குள்ள வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன், ஒரு 2 கிலோமீட்டர் பாருங்கள் வேகமாக நடந்து வந்து எங்கள் அப்பாட்ட கொடுப்பேன். அப்போ அவர் என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் சண்டை பிடிப்பார், சண்டை பிடிச்சி எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை வெளியில் அனுப்புவார், அதுபோல் அவமான மொழிகளால் பேசுவார். அதுபோல் எங்கள் அம்மாக்கா எங்கள் அப்பா செய்யாத ஒரு நல்ல காரியம் கூட இல்லை, அத்தனையும் மோசமாக தான் செய்வார். ஆனால் இவ்வளவு செய்துட்டோம் என்ன செய்வார்னா வந்து ஜோம் பண்ணுவார், எல்லா காரியமே செய்வார். அப்போ என்னுடைய சிறு வயசில் எனக்கு இதுகள் தெரியாதால நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொண்டு கொடுத்த உடனே எங்கள் அம்மா அவர் அடிக்கிறது, அதுபோல் எங்கள்கிட்ட அவர் நடந்து கொள்வது, எங்களை எத்தனையோ நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் பாருங்கள், அவ்வளோ மக்கள் இருக்கும் பொழுது எங்களை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுவார். நாங்கள்லாம் நைட்டு 7-8 மணிக்கு பாருங்கள், 7-8 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தோனோம். எங்கள் வெளியில் வந்தோன்னு சொன்னால் நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் போய் உள்ளே தூங்குவோம். அத்தனை மணி நேரமும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம் ஒரு மணல் திட்டு இருக்கும். அந்த மணல் திட்டில் நானும் என்னுடைய அம்மாவும் நாங்கள் என்ன செய்வோம், ரொம்ப அழுதுட்டு எங்கள் அம்மா என்னை பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, படு நமக்கு இப்படித்தான் கொடுத்து வச்சுருக்கு, இப்படித்தான் இருக்குது, அதால் அது உங்கள் அப்பா மாற மாட்டார், அப்பாவோட சூழ்நிலை மாறாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எவ்வளவோ காரியத்தை என்ன செய்வாங்க, என்னோட பகிர்ந்துட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டு போவோம். அப்போ எங்கள் அப்பா தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்குவோம், அவர் எழும்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் வந்துடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோத்துக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் மேலெல்லாம் ரொம்ப, ஏன்னா அந்த குடி பாருங்கள், அந்த குடி உள்ளே போனோன்னா குடும்பத்தில் என்ன வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, சமாதானம் இல்லை. இன்றைக்கு இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் குடிக்கிறவங்க இருந்தால் தயவு செய்து இந்த சாட்சியை கேட்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் மாறுங்கள். ஏன்னா ஏசப்பா இந்த சாட்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ பாருங்கள் நான் அழுதுட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, நைட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது, எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறது கூட பக்கத்தில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தேவை, காலையில் எழும்புனா அவருக்கு எப்படியோ கடனை வாங்கியோ ஏமாத்தியோ மற்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியம் செஞ்சு கூட அவருக்கு என்ன வந்துடும், பணம் வந்துடும், அவர் குடிச்சிட்டு அவர் வந்து படுத்துருவார். நாங்கள் சாப்பிட்டோமா, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, இல்லாட்டி பாருங்கள் நாங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுனா என்னுடைய தம்பிக்கு 5 வயசு, அடுத்த கடைசி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு 1 வயசு தான், அந்த புள்ள பால் குடிச்சுதா, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்க ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவோம், வந்து எங்கள் அம்மா ஒரு நாள் வேதனையோடு இருப்பாங்க. இப்படியே இந்த நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் கண்ணீரோடு இருக்கும் பொழுது தான் பாருங்கள் அந்த நாட்களில் இந்த பாஸ்டர் பவுலஸ்னு சொன்ன அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து வர்றாங்க. கடந்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மே மாதத்தில் விபிஎஸ் செய்வாங்க. விபிஎஸ்னா அங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸ், இந்த இலங்கையிலேருந்து வந்த அகதிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க சர்ச்சில் என்ன செய்வாங்க, வச்சு கிளாஸுகள் நடத்துவாங்க. இந்த கிளாஸுகள் நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் எங்களுக்கு வாகனங்கள் விட்டுருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வாகனத்தில் போயிட்டு அங்கே உட்காந்துருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே போனால் விபிஎஸ்ல போனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், என்ன செய்யும், மனசு கொஞ்சம் மனசில் இருக்க பாரங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் தீரும், பரவாயில்லைன்னு நான் அங்கே போய் அந்த நாட்கள் முழுவதும் அங்கேயே நாங்கள் என்ன செஞ்சிடும், நல்லா அங்கே உட்காந்து அவங்களோட இருந்து வசனங்களை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் தான் ஒரே சண்டை, வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, கடன்கார பிரச்சனை, எங்கள் அப்பாவை என்னென்ன பாவம் செய்கிறாரோ எல்லாம் பாருங்கள் அவர் வெளியில் செஞ்சுருவார், வீட்டில் வந்து எங்களை அவமானப்படுத்துறது தான் வேலை. அப்போ இதை நான் சிறு வயசில் பார்க்கும்பொழுது நம்ம முதல் பிள்ளையா மூத்த பிள்ளையா இருக்கிறதால எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் என்ன என் மேலே என்ன நோக்க வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க. நான் பாருங்கள் எனக்கு அந்த நாட்களில் அந்த சிறு வயசில் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எனக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னோட கூட இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் பொழுது, ஆனால் என்னுடைய தாய் தகப்பன் அதுக்குள்ளே இல்லாட்டி கூட நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள் நான் ரொம்ப ஆசையாக கேட்பேன். எப்படின்னா, ஓகே அவர் இப்படி செய்கிறாரா, அவர் அற்புதம் செய்கிறாரா, அவர் நல்லவரா வல்லவரா, அவங்க ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் பொழுது கேட்பேன். இப்படி இருக்கும்பொழுது அங்கே விபிஎஸ் போயிட்டு நாங்கள் வருவோம், அவங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சில டைமில் பிஸ்கெட் கொடுப்பாங்க, சில டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுகள் கொடுப்பாங்க, இல்லாட்டி எங்களை வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வாரத்தில் ஒருக்கா மாதத்தில் ஒருக்கா வந்து எங்களை பார்ப்பாங்க. இப்படியே இருக்கும் பொழுது எனக்கு பாருங்கள் வயசு ஒரு 8 வயசு ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற இதே மண்டபம் கேம்பில் நீங்கள் கடற்கரை கிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே 1லேருந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரையும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுதான் அந்த மண்டபம் கேம்புக்கில் அந்த பள்ளிக்கூடம் தான் இருக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறேன், நான் எங்கள் அம்மா கொண்டே சேர்த்து விடும் பொழுது நான் பாருங்கள் ஏதோ போகிறேன் வர்றேன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க, நல்ல காய்ச்சிட்ட போடுவாங்க, அந்த நாட்களில் காய்ச்சிட்டேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த பாதி அளவு தான் இருக்குது ஷோட்ஸு, அந்த ஷோட்ஸு ஒயிட் கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம், அவங்க வருவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம், அவங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மாக்கள் வாங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் கொடுத்து விடுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னடா நம்ம அப்பா ஒழுங்காக ஒன்றும் வாங்கி கொடுக்குறது இல்லை, நம்ம அம்மாவும் வாங்கி கொடுக்குறது இல்லை, நம்மளோட படிக்கிற பிள்ளைகளை பாரு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற இந்த தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் பாருங்கள் இது நாட்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது நான் 1லேருந்து 5 வரை அங்கே படிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டங்கமுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ளே வரணும், அந்த உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் மிச்ச வகுப்பு நான் படிக்கிறேன். இப்படி படித்து கொண்டே இருக்கும் பொழுது எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருகிட்டே இருக்கு. எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருக பெருக பெருக பெருக எங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நிம்மதி எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிற காரியங்கள் சகிக்க முடியல. சில டைமில் எங்கள் அம்மா சாக போகிறேன்னுவாங்க. ஒருவேளை எங்களை கூட்டிகிட்டு ரயில்வே கேட்டுக்கலாம் வா, நம்ம போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை கை கொடுத்து எங்களை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு பாருங்கள், ஆண்டவர் அவருடைய கிருபைன்னு நான் சொல்லுவேன், இப்பயும் நான் சொல்லுவேன். ஆண்டவர் பாருங்கள், எரேமியா 1:4-5 சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பாருங்க, நான் உன்னை கற்பத்தில் பாருங்க வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய சார்பில் விழுந்தேன்னு தாவீது சொல்றார். சங்கீதம் 22:9-10 சொல்லுது பாருங்க. இந்த ரெண்டு வசனங்களும் நான் இப்ப நினைத்து பார்ப்பேன், ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிட்டாரு, நம்மளை கருவில நம்மளை ஊழியத்தில் பயன்படுத்தணும். உன்னை நான் உனக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னா நம்ம பாடுகளை கடந்துதான் வரணும். ஆனால் நமக்கு அந்த வயசில் கடக்கும் பொழுது இது தெரியாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்ததால், என் மேலே தயவாக இருந்ததால், நாங்கள் எத்தனை இடத்துல நாங்கள் போனோமோ, நாங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கள் அம்மாக்களோட எங்கெல்லாம் சாக போனனோ, எங்கெல்லாம் எங்கள் கொண்டு போய் கிணத்துலலாம் ஒரு டைம் நாங்கள் குதிக்கலாம் போன நாட்கள் உண்டு. கிணத்துல எங்கள் அப்பாவோட ஆக்கினை தாங்க முடியாமல் நம்ம கிணத்துல குதித்து செத்துலான்னு கிணத்து கட்டு வரையும் போயிட்டு கூட நாங்கள் என்ன செய்யறோம், அங்கே குதிக்க முடியாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னட்ட தான் அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா மற்றவங்களாம் சின்ன பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள் எல்லாம் பாருங்கள், தம்பி தங்கச்சி எல்லாம், நான் தான் முதல் அண்ணன் இல்லை பாருங்கள். அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்க, சொல்லுவாங்க பரவாயில்லை, என்னட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு தான் அந்த பாரம் இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பள்ளிக்கூட படிப்பை நான் என்ன செய்ய முடியல, பாதி வரையும் படித்ததுக்கப்புறம் இந்த மண்டை கேம்பால் என்ன மண்டை கேம்பில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் என்னால் என்ன செய்ய முடியலை, தொடர முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எங்கள் அப்பா செய்த பாவத்தினால் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களை எதிர்க்கிறவங்க, பக்கத்து வீட்டிலே எங்களை அவமானப்படுத்துகிறவங்க, எங்களை தூசிக்கிறவங்க, எங்களை எவ்வளவோ நிந்தையாக பார்க்குறவங்க அநேகர் பெருகும் பொழுது எங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, இதை நீ எங்கேருந்து பார்த்துட்ருக்கிறியோ, நீ இப்போ இருக்கிற இடத்துல நீ எவ்வளோ அவமானப்படுற, எவ்வளவு வேதனைப்படுற, எவ்வளவு துக்கப்படுற, உன்னை அவமொழிகளால் எவ்வளோ வேணாலும் பேசட்டும், சோர்ந்து மட்டும் போயிடாது. ஏன்னா உன் மேலே வச்சிருக்கிற கத்தருடைய அழைப்பு, அது அந்த நாள் வரும்பொழுது தான் தெரியும் உன்னை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ கத்தர் எவ்வளவு உன்னை பயன்படுத்த போகிறாருன்னு. அப்போ பாருங்கள், நாங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறோம், அவ்வளவு நிந்தைகளோடு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பாருங்கள், அங்கே எங்கள் அப்பாவுடைய ஒரு உறவினருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைக்குது. அப்போ கிடைக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எங்களால் என்ன செய்ய முடியல, வாழ முடியலை, உங்கள் அப்பா செய்யாத பாவங்கள் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே என்ன சகிக்க முடியுதில்லை, இன்னும் அப்படியே இருந்தால் நான் இறந்துடுறது உறுதி, அதால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம், குறிப்பாக நாங்கள் வந்தது கடன்காரர்களுக்கு தப்பி ஓடி வர்றோம், எப்படி எங்கள் அப்பா செய்த பாவம், எங்கள் அப்பா செய்த சாபத்துக்கு ஒன்றுமே தெரியாத நாங்கள் என்ன செய்கிறோம், அவருக்கு என்ன செய்கிறோம், எல்லாம் ஓடி இரவு முழுவதும் நாங்கள் எங்கள் உடுப்புகள் எல்லாம் எடுத்து எல்லாம் மடித்து பஸ்ஸுகளில் ஏறி பாருங்கள் எங்கே வந்துடுறோம், வத்தலை கொண்டு வந்துடுறோம். இந்த வத்தலக்குண்டு வந்தோடனே வத்தலக்குண்டில் எங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க உறவினர். அங்கே வரும்பொழுது எங்களை பராமரிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுடைய ஊர் இலங்கை தேசத்தில் எங்கள் அப்பாவும் இப்போ நாங்கள் வத்தலக்குண்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே அவங்க எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் மண்டேங்காம்பில் எப்படி இருந்தோம்னு தெரியாமல் அவர் எங்களோட நல்லா பேசி எங்களை அவர் பராமரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, முன் வர்றாரு. அவங்கள பராமரிக்க வந்தவர் ரெண்டு பார்வை கிடையாது, என்ன இல்லை ரெண்டு பார்வை கிடையாது. அவர் என்ன பண்ணுறார், ரெண்டு பார்வை இல்லை, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, மூத்தது பையன் ரெண்டாவது பொண்ணு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மாவுடைய சூழ்நிலை எங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு பாரம், ஏன்னா ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாரம் கண்டிப்பாக வரும், ஏன்னா எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் கடந்து வர்றது தானே. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்ய முடியலை, ஒரு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இந்த மண்டைங்காம்பிலேருந்து வத்தலை கொண்டு வந்தோடனே எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு வீடு தர யாரும் முன்வரவும் மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த ஊழியக்காட்ட கேட்குறோம், ஐயா என்ன எங்கள் வீட்டில் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளை, நாங்கள் மண்டைங்காமிலேருந்து வரும்பொழுது எங்களுடைய 4வது தங்கச்சி இப்போ இருக்கிற கடைசி தங்கச்சி பாருங்கள், என்னுடைய பேர் வினோத், இப்போ ஆண்டவர் ஞானஸ்தான பேராக எரேமியா, என்னுடைய தம்பி யோசுவா, அதுக்கடுத்தது என்னுடைய மூத்த தங்கச்சி பௌஸ்தீனா, 4வது தங்கச்சி மல்கியா, இவங்க தான் என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரங்கள். என்னுடைய அம்மா பேர் விஜயராணி, அப்பாவுடைய பேர் சகாயராஜா. அப்போ நாங்கள் பாருங்கள் இப்படி வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த டைம் வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரம், நாங்கள் வந்த நேரம் எங்களால் இருக்க முடியலை. அப்போ நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊழியக்காரருடைய வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பாதி நாள் நாங்கள் இன்னொரு சச்சிலையுமா, பாதி நாள் இன்னொருத்தங்களுடைய வீடுமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு வீடை 2000 ரூபாய்க்கு கொடுக்க அவங்க முன் வந்தாங்க. அந்த நாட்களில் நான் சொல்கிறது 2004, 2005, 2006 இந்த காலகட்டத்தில் பாருங்கள், இந்த 2007 வரையுமான காலகட்டத்தில் 2000 ரூபான்றது பெரிய காசு. அப்போ அந்த 2000 ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கும் பொழுது இந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டில் ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த வீடு ரொம்ப உடஞ்சி ரொம்ப பழசாக போய் பாருங்கள் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த டைமில் நான் இங்கே வரும்பொழுது தான் பாருங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஏவ தொடங்குறாரு. அப்போ அதுவரையும் நான் கஷ்டத்தை மாத்திரமே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, என் குடும்ப சூழ்நிலையில் எங்கள் அம்மாக்களுடைய வாழ்க்கை எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஊழியக்காரருடைய கைக்குள்ளே வந்தோன்னே சர்ச்சுக்கு இன்னும் என்ன செய்கிறேன், அங்கே ஏற்கனவே நான் மண்டை கேம்பில் போயிட்டு இருந்தாலும் பவுலஸ் பாஸ்டரப்பாவோட நாங்கள் விபிஎஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த பார்வை இல்லாத கத்தருடைய ஊழியக்காரர் அவரோடு தான் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் என்னை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரார். ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தோன்னே நான் பாருங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனை

அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய படிப்பு அங்கே 8வது வரை நான் படிச்சுட்டு வரும்பொழுது இந்த 8க்கு மேலே நான் என்ன பண்ணலாம், புதுப்பட்டியில் நான் படிக்கலாம். புதுப்பட்டின்றது நாங்கள் இருக்கிற இப்போ வத்தலக்குண்டு கே புதுப்பட்டி தான் கேம்பு. அந்த புதுப்பட்டின்றது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூல் இருக்குது. அப்போ நான் அந்த ஸ்கூலில் படிக்கலாம்னு போய் சேர்றேன். இந்த நாட்களில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு ஈஞ்சம்பாக்கம்ன்ற இடத்துல வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, குடித்து அவருடைய பிரேதம் இப்படி ஆயிடுச்சு, அநாத பிரேதமாக போய் அவர் இறந்துட்டார். எங்களுக்கு அவர் இறந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தகவல் சொல்கிறாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப துக்கமாக இருந்தோம், ரொம்ப கவலையாக இருந்தோம், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லி அனுப்பினோம். ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். யார் எந்த பாவத்தை விதைக்கிறாங்களோ, யார் எந்த கசப்பை மற்றவங்களுக்கு விதைக்கிறாங்களோ, தங்களுடைய இளம் பிரயாயத்தில் கத்தரை தேடாமல் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நிராகரிக்கிறாங்களோ, அவங்களுடைய முடிவு மரணம்ன்றதை எங்கள் அப்பாவின் மூலமாய் நான் உணர கத்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த நாட்களில் இருக்கும் பொழுது பாருங்கள், இப்படியே ஊழியக்காரருடைய இருக்கும் பொழுது என்னால் படிப்பை என்ன செய்ய முடியல, மேலே கொண்டு போக முடியலை, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளாடி போயிட்டுருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய மூன்று பாருங்கள், ஒரு தம்பி ரெண்டு தங்கச்சி என்னுடைய அம்மா, இந்த பாருங்கள் நான்கு பேரையும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ என்னுடைய வயசு 13-14 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த வயசில் நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், என்னுடைய குடும்ப பொறுப்பை நான் பார்க்குறதுக்கு தள்ளப்படும் பொழுது என்னால் என்ன செய்கிறேன்னு தெரியல. அப்போ எனக்கு வேலை தெரியாது, என்ன வேலைன்னு தெரியாது. அப்போ நாங்கள் இருந்த அந்த புதுப்பட்டி என்ற பகுதியில் எனக்கு தெரிந்த ஒரே வேலை இந்த பெயிண்டிங். பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு அடிக்கணும்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லா வீடுகளில் இந்த பொங்கல் வந்தால் போய் சுண்ணாம்பு அடிப்பாங்க. இந்த சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு அப்போ அந்த மேஸ்திரின்னு சொல்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க தகுதி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வீடு அடிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சா தான் கூட்டிக் கொண்டு அவங்களை வேலைக்கு விடுவாங்க. அப்போ என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையனை வேலைக்கு கூட்டு போகிறீங்களா, எங்கள் பையனை கூட்டு போங்க. அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளோன்னா 180 ரூபா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 180 ரூபா அந்த நாட்களில் எனக்கு சம்பளம். ஆனால் மேஸ்திரி வாங்குவாங்க 250 ரூபா, 220 ரூபா வாங்குவாங்க, 250 வாங்குவாங்க, 220-250. ஆனால் எங்களுக்கு 180, சில பேர் 150 கொடுப்பாங்க, 160 கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த 150 ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சா எனக்கு அது ஒரு பெரிய காசு. ஏன்னா என்னுடைய தேவைகளை சந்திக்கலாம், என் தங்கச்சியாக்கள் படிக்கிறாங்க, என் தம்பி படிக்கிறாங்க, எங்கள் கடைசி தங்கச்சி மட்டும்தான் படிக்கலை. அப்போ நான் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போயும் அவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு மனிதன். அவர் பேர் வந்து பேதுருன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதன். அவர் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்களை நடத்தின விதம், அவர் இந்த ஊழியக்காரர் அவங்களுடைய அக்காட வீட்டுக்காரர்கிட்ட தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து தஞ்சமாக இருக்கிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்லை நான் செய்கிற வேலையில் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. முதல் முதலாக என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது எப்படின்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்ட்டு எனக்கு தெரியாது. அப்போ நான் அவரோட போய் நான் என்ன பண்ணுறேன், சுண்ணாம்பு கலக்கி கொடுப்பேன், எத்தனையோ நாட்கள் கலக்கி கொடுப்பேன், இல்லாட்டி டப்பாக்கள் எடுத்துக்கொண்டே கொடுப்பேன். அப்போ அவங்க என்னை ஏளனமாக பேசுவாங்க, என்னை திட்டுவாங்க, என்னை காரி துப்புவாங்க. வேலையில் உங்களுக்கு தெரியும், தூசண வார்த்தைகளால் பேசுவாங்க, ஆகாதா பேசுவாங்க. ஆனால் எனக்கு கண் கலங்கினா கூட என்னுடைய நோக்கம் இருக்கும், நான் வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்க்கணும். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு வேலை என்றதை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் மேலே எனக்கு அதிகமான பாரம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சிறு வயதிலேயே கத்திருந்த பாடல் எழுதுகிற கிருபை எனக்கு கொடுத்துருந்தார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மலைகள் இருக்குது, அந்த மலைகள் அந்த ரோடுகளை நடந்து போகும்பொழுது என்ன அறியாமையே நான் அவரை துதிச்சுட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு போகும்பொழுது பாடல்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாடல்கள் வர வர வர நான் என்ன பண்ணுவேன், பாடல்லாம் எழுதிட்டு எனக்கு அந்த நாட்களில் பாடல் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாடல் பண்ணிடணும், எப்படியாவது பாடல் என்ன செய்யணும், பண்ணி வரணும்னு. அப்போ எப்படின்னா, நான் இருந்த நாட்களில் பாடல் வந்து சிடியில் தான் இருக்கும், கேசட்டு சிடி அதுதான். இப்போ கேசட்டுனா ஒரு 10 பாட்டு இருக்கும், சிடியும் அதே தான். அப்போ எனக்கு பாருங்கள், அந்த நாட்களில் ஒரு பாடல் ஒரு சிடி போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணதில் நான் சொல்கிறேன், ஒரு 60,000 ரூபா வரும் ஒரு சிடி பண்ணுறேன்னா. இதே வாட்டர் டேங்கடி அய்யனாவரத்தில் ஏசி தினகரன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் பாஸ்டர் மோஸ் ராஜசேகர். அந்த நாட்கள் அநேக மக்களுக்கு ஹேமாஜான் அப்படி அவங்களுக்கு போட்டவங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 என்ன பண்ணுவார், கோஸ்ட் பண்ணுவார். அந்த நாட்களில் தான் பாருங்கள் ஜூதாவின் செங்கோல் அப்படி நிறைய சாங்கள் வந்த நாட்கள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் பாருங்கள் எனக்கு பாட ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு எழுதுகிற பாடல்களை சேர்த்துல பாட சொல்லும் பொழுது என்னோட இருந்த வாலிபர்கள் அந்த இடத்துல அந்த நாட்களில் இருந்த வாலிபர்கள் யாருமே என்னை பாட அனுமதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் பாடி என்னத்தை செய்ய போகிற வீடுன்னு சொல்லி என்ன பாட விட மாட்டாங்க, ஏளனமாக பேசுவாங்க. அப்போ நான் இதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் உன்னுடைய பாடல் எல்லா இடத்துலையும் துணிக்க கத்த கிருபை செய்வார், நீ சோர்ந்து போகாத. ஏன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு சொல்லுவாங்க. இப்படியே இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நான் பெயிண்டிங்கு போய் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா கல் உங்களுக்கு
தெரியும். இந்த சுண்ணாம்பு கல்லை நாங்கள் தண்ணியில் போட்டு அது கொதிக்கும். கொதிக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு தண்ணி என் கையில் பட்டுருச்சுன்னு வைங்க. சுண்ணாம்பு தண்ணி கையில் பட்டோன்னா கையெல்லாம் ரொம்ப கொதிக்கும். அப்படி இன்னும் என் கைகளில் என் பாருங்கள் இன்னும் அந்த தழும்புகள் இருக்குது. ஒரு டைம் நான் போய் சுண்ணாம்பை போய் ஒரு தண்ணியில் போடும்பொழுது அந்த சுடுதண்ணி அந்த கொப்பளிச்ச தண்ணி ஊற்றி என் கையில் இருக்க பாதி சதையை பிச்சிருச்சு. அப்போ எங்கள் அம்மா வரும்பொழுது எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம குடும்பம் சரி இல்லாதால தானே நீ இன்றைக்கி போய் இப்படி ஒரு நிலைமையில்

இருக்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா ஆண்டவர் எப்படியாவது எங்களை நடத்துவார், ஏன்னா நான் எந்த கூட்டம் வச்சாலும் நான் என்ன பண்ணிடுவோம், ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டேன், போய் ஆண்டவரோடு இருப்பேன். அப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க. எல்லாரும் ஃபாரின்ல இருந்து அநேக பொருட்கள் அநேக சாக்லேட் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப துடிக்கும். எப்படின்னா, நமக்கே யாராவது ஒரு சாக்லேட் கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கவலைப்படுவாங்க. நான் கேட்க மாட்டேன், கத்தட்டு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். இது நாட்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடமா இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அந்த ஊழியக்காரரோட நான் எந்த ஊழியக்காரருடைய நாங்கள் அரவணைப்பில் எங்கள் குடும்பம் இருக்கோ அந்த ஊழியக்காரருடைய என்னை எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற அந்த ஒரு டாட் எனக்கு ஆண்டவர் வந்து என்னை கொண்டு போறாரு. திண்டுக்கல்ல பாருங்க, பாஸ்டர் ராஜ்குமார்னு சொல்லி அவர் இன்னமும் இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரரு. அவர் இடத்துல எனக்கு ஒரு சில வருடங்கள் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. யாரோட, அந்த போதகர் படிக்கணும், அவருக்கு நான் தான் படித்து சொல்லணும். பாருங்க, எனக்கு படித்தது குறைவு, எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே தகுதி கிடையாது, என்னில் ஒன்றுக்குமே ஒரு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, என் குடும்ப பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஆனாலும் கத்தர் அந்த ஊழியக்காரர் மூலமாக போய் அன்றைக்கி பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறாரு. அப்போ நான் தான் ஒவ்வொரு புக்குகளையும் படித்து அவருக்கு சொல்லுவேன். அப்போ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அவர் பாருங்கள், என்னை விட கத்தர் அதிகமான ஞானம் அவருக்கு கொடுத்து, என்ன பார்வை இல்லாதவங்களுக்கு கத்தர் அநேக ஞானத்தை வச்சுருப்பார். அவர் எங்களோட பேசுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அதில் இருந்து கற்றுக்கொண்டு வரும்பொழுது எனக்கு பாடல் அபிஷேகமும் கத்தர் கொடுத்துருந்ததால நான் எப்படியாவது ஒரு கீபோர்டு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்படி ஆசையாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், யாராவது எங்கள் சர்ச்சில் கீபோர்டு போட வந்தால் ஓடி போய் அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுக்குவேன். அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, இங்கே எப்படி கை போடுறாங்க, எப்படி என்ன மாதிரி அமர்த்துறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு கேட்பேன். அநேகர் என்ன கீபோர்டு கிட்ட போக விட மாட்டாங்க, அநேகர் அந்த கீபோர்டு பேக் என்னை தூக்க விடுவாங்க, கீபோர்டு தொடக்க விடுவாங்க, மைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது சில டைமில் எனக்கு கொடுப்பாங்க, ஆனால் 100%-75% அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நான் நொந்து வருவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல கத்தர் உன்னை என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்துவாருன்னு. இப்படியே நாட்கள் போகும்பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா நான் ஒரு கீபோர்டு மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. அப்போ கேசியோ M150 சொல்லி அந்த கீபோர்டு அந்த நாட்களில், நான் 2007 சொல்கிறேன். அப்போ அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருன்னா இந்த ஒரு ஃபேனு இந்த மிக்சி அதுகள் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டாவில் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் அதுகள்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மாதம் ஏதாவது நம்ம ஒரு 500 ரூபாயோ ஒரு 300 ரூபாயோ நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி தான் அது கொடுப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு முஸ்லீம்கார பாய்கிட்ட போய் 2 times கேட்குறேன், ஐயா எனக்கு கீபோர்டு கொண்டு தருவீங்களா, உங்களுக்கு மாசமான நான் இவ்வளவு தருவேன். அவர் 2 times எனக்கு சொன்னார், நான் பார்க்குறையா பார்க்குறையான்னு கிடைக்கல. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை, ஆண்டவரே எனக்கு கீபோர்டு கிடைக்குது இல்லையா. ஆனால் இந்த டைம் நான் கீபோர்டுக்காக அங்கலாய்க்கும் பொழுது சச்சில் கீபோர்டு இருக்குது. அந்த கொண்டு வர பாருங்கள், என்னோட ஒரு 30-33 வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. எனக்கு கீபோர்டு கொடுக்க மாட்டாங்க, என்னை பாட விட மாட்டாங்க. நான் எந்த காரியம் செஞ்சாலும் என்னை துக்கப்படுத்துறதுக்கும், ஏன்னா அவங்க என்னோட வயசில் மூத்தவங்க, ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்னை கஷ்டப்படுத்துறதாகவே இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் பார்த்து நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். என் மனசில் இருக்கிறத பாடலாக பாடி கண்ணீரோட விட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். இப்படி இருக்கும்பொழுது எனக்கு திடீர்னு ஃபோனில் ஒரு நாள் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காண்டாக்ட் வருது. பாஸ்டர் ஆஸ்வின் மைக்கேல்னு சொல்லி அவர் அமெரிக்கா தேசத்தில் நியூஜெர்சி பகுதியில் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க, அவருடைய காண்டாக்ட் எனக்கு வருது. அப்போ அவர் உடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும் ஐயா, எனக்கு ஒரு கீபோர்டு வேணும் ஐயா அப்படின்றார். என்ன நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட நல்லா பேசிட்டு ஓகேப்பா நான் பார்க்கலாம் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு ஒரு டாட்டு கொடுத்ததால, அவர் என்ன புத்தின பாரம் அவருக்கு கொடுத்ததால, அவர் அவருடைய பாருங்க கிளை ஸ்தாபனத்து உங்களோட பிராஞ்சி சர்ச்சு இங்கே திருவண்ணாமலையில் பாச அலோசியஸ்ன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த பையனுக்கு போய் நீங்கள் இந்த கீபோர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேசியோ சிடிகே 5000 கீபோர்டு அந்த நாட்களில் எனக்கு அது ஒரு 8000-9000 கிட்ட வரும். பாருங்கள் நான் 3000 கீபோர்டு தான் ஆண்டவிட்ட வாங்கணும்னு கேட்டேன். கத்தர் எனக்கு ஒரு 8000 உள்ள கீபோர்டு வாங்கி அவர் எனக்கு பார்சல் போட்டு கேபிஎன் டிராவல்ஸ்னு சொல்லி திண்டுக்கல்லில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் வேகமாக போகிறேன், போயிட்டு அந்த கீபோர்டு எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கீபோர்டு எனக்கு வாசிக்க தெரியாது, எப்படி அமர்த்தணும்னு தெரியாது, எனக்கு ஒன்று தெரியும், விடிய காலையில் 5 மணியாக இருக்கலாம், நைட்டு 10 மணியாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை போட்டு வாச்சிட்டு நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த கீபோர்டு நான் சர்ச்சுக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே எனக்கு முன்னாடி இருந்த வாலிபர்கள் எல்லாரும் ஆச்சரியம், இவனுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, இவங்க அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, எனக்காவது அண்ணன் தம்பி சகோதரங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க, வெளி தேசங்களில் இருக்காங்க, இவனுக்கு ஒருத்தனமே இல்லையே, யார் இது வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி என் கீபோர்டை வந்து தட்டி பார்ப்பாங்க, என்னை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இப்படியே என்னுடைய நாட்கள் போகுது. என்னுடைய நாட்கள் போய் போகும்பொழுது என்னுடைய குடும்ப சூழ்நிலை வர வர எனக்கு
எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுது நான் பாருங்கள் ஆண்டவரோட ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரோட நான் இசைந்திருந்தாலும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்படியே இருந்துட்டு பாருங்கள் அங்கே எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல வருது. அப்போ எனக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை என்னுடைய சிடியில் நான் பாட வைப்பேன், கண்டிப்பாக என்னுடைய சிடியில் நீ பாடலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே வரும் பொழுது அவருக்கு வேண்டியவங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, பாட வைக்கிறாங்க. நான் போய் கூட பக்கத்தில் இருக்கிறேன், என்ன அவங்க பொருட்டு கூட பண்ணலை, ஆனால் அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வாலிபத்துக்கிட்ட மேலே போட்டாங்க, போட்டு அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க. இப்படி பாடிட்டு வரும்பொழுது எனக்கு அந்த மனசு பாருங்கள், அவங்க மேலே எனக்கு கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை. இப்போ கூட நான் கோபத்தில் இதை சொல்லலை, அந்த பாரம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பாட்டு பாருங்கள், எனக்கு 13-14 வயசில் கொடுத்த பாட்டு ஆண்டவரே நீங்கள் இனிமேல் எப்போ நீங்கள் இதை என்ன செய்வீங்க, பார்க்க செய்வீங்க, எப்போ என்னை பாட செய்வீங்க. அப்போ நான் பாட நான் நிறைய வாய்ப்புகள் கேட்கும் பொழுது பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் பாடிட்டே இருப்பாங்க. ஸ்டூடியோவில் போய் பாருங்கள், இதே ஐயனார் வர வாட்டர் டேங்கடி சென்னையில் நான் போய் ஏசி தினகரன் ஐயாட ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கும் பொழுது அப்போ நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பேன். எல்லாரும் போய் பாடுவாங்க, அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனவங்க பாடுவாங்க, புதுசு புதுசாக பாட வருவாங்க. அந்த நாட்களில் யாருடைய பாடல்கள்லாம் நல்ல நீங்கள் கேட்குற பாடல்களாக இருக்கும் அவங்களாம் வந்து உள்ளே பாடுவாங்க. அப்போ நான் வெளியில் உட்காந்து என்னுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு, இந்த 15 வயசில் நான் என்ன பண்ணுவேன், பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருந்து எனக்கு ஒரு வேதனை இருக்கும், ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் அதுவரையும் எனக்கு தெரியாது, கத்தர் என்னை உடைக்கிறாரு, கத்தர் என்னை ஒவ்வொரு பாதையில் என்னை நடத்திட்டு வர்றான்றது அது எனக்கு புரியலை. அப்போ நான் வந்து அழுதுட்டு வந்து எத்தனையோ நாட்கள் அழுதுட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் வந்து இருப்பேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ சென்னைக்கு போனியே, சென்னையில் போய் ஸ்டூடியோவில் பாட போனியே, எப்படி பாடினாங்க, நல்லா இருந்ததா, நீ பாடுனியா, உன்னை பாட ஏதாவது விட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்ல, இல்லைம்மா, அது அங்கே ஏதாவது ஒரு சாட்டை நான் சொல்லி என்ன பண்ணிடுவேன், அந்த நாட்களை நான் கடத்திடுவேன், இல்லாட்டி அந்த டைமை நான் கடத்திட்டு நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துடுவேன். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள், எங்கள் அப்பாவை திருமணம் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு இருதயத்தில் 4 ஓட்டைகள், எத்தனை ஓட்டை, 4 ஓட்டை அவங்க இருதய வாழ்வு. அப்போ இது வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள், இந்த நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு அந்த வியாதி திரும்ப வர ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நைட்டில் பார்த்தீங்கன்னா மூச்சு ரொம்ப இழுக்கும், அந்த வலி வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் உடனே என்னோட எங்களோட இருக்கிற அந்த ஐயா பாஸ்டர் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, கொஞ்சம் சால்வ் ஆகும், திருப்பி என்ன பண்ணுவோம், அந்த வியாதி வந்துடும். அப்போ எங்களுக்கு தான் யாரும் பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லையே, எங்களை ஒரு பொருட்டாக எடுத்து பார்க்குறதுக்கு கூட யாரும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பரம்பரை கிறிஸ்டியன் ஃபேமிலியும் கிடையாது, நாங்கள் பரம்பரை பணக்காரங்களும் கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே எங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ நான் இப்படி இருக்கும் பொழுது அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, சரி நம்ம தேனி பகுதியில் காணா விளக்குன்ற பகுதி இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஹோல்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க லேசர்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது ஃப்ரீயாக தான் இருக்குது, நம்ம உங்கள் அம்மாவை அங்கே அட்மிட் பண்ணலான்னு கொண்டு போய் எங்கள் அம்மாவை கொண்டு நாங்கள் அங்கே அட்மிட் பண்ணுறோம். அங்கே எங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரமெல்லாம் கடந்துருச்சியா, ஆனால் இனிமேல் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு 2 வாரங்கள் எங்களுடைய அந்த கேம்பில் இருக்கிற எங்களுடைய சபை விசுவாசிகள் எங்களுடைய பாஸ்டர் எல்லாம் போயிட்டு நாங்கள் காணா விளக்கில் இருக்கிறோம், நான் இரவு நேரத்தை புள்ள நான் அங்கே தான் இருப்பேன், சில டைமில் வீட்டில் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவருடைய மகா பெரிய தயவுனால் கர்த்தர் அந்த ஓல்ஸ் அடைக்க கிருபை செய்து எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாரு. வந்தது இப்படி எங்கள் அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் ஆண்டவரோடு ஜெபிக்கிறதும் எங்கள் அம்மா பாருங்கள் ஆண்டவரை முழுமையாக தேடி இன்றைக்கு அவங்க பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என்ன ஊழியத்தில் அவங்க வளர்க்குறதில் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. என்ன ஊழியத்தில் கொண்டு வரணும், 4 மணி ப்ரேயர், 5 மணி ப்ரேயர், ஒவ்வொரு ஜெபத்தில் என்ன என்ன செய்வாங்க, ஊக்குவிப்பாங்க. அதுபோல் நான் அந்த ஊழியக்காரரோட இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளுக்கு அநேக சபைகளுக்கு அவரோட ஊழியத்துக்கு போக கத்தரை என்னை பயிற்சி வச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போக கிருபை செய்தார். பாருங்கள் இந்த 16-17 வயசுக்குள்ளே பைபிள் காலேஜ் முடிக்க வச்சு அநேக இடங்களில் ஊழியக்காரங்களோட போய் இருக்க வச்சு அநேக ஸ்டேஜுகளில் பாருங்கள் கன்வென்ஷன்களில் பாட வச்சு கத்தரை என்னை உருவாக்கிட்டே வந்துட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இது தெரியலை, கத்தரை என்னை உருவாக்குறாருன்னு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு ஒரு டாட் வந்து நான் கேட்குறேன், இந்த 2012-13 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை மக்கள் எல்லாரும் இந்த கடல் வழியாக போட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாதிரி நாட்கள் வரும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா என்னால் என்ன பண்ணிடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். அப்போ நான் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா யாராவது உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது பரட்டி எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்துருவேன். அந்த டைமில் எனக்கு கத்தருடைய சித்தம் எனக்கு என்னென்னு தெரியலை, கத்தரை மேலே வச்சிருக்க அழைப்பு எனக்கு புரியலை, கத்தரை என் குடும்பத்தில் ஏன் என்னை பிரிச்செடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி கேட்டுட்டு இருக்கும்பொழுது எனக்கு பணங்கள் நெருங்கி வரலை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷப்பூச்சி கடித்து எனக்கு 7 நாள் ஆயிடுச்சு, என்னுடைய கண் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில், சரீரம் முழுவதும் ப்ளூவாகி எனக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து நான் உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், இதே வத்தலக்குண்டில் போனீங்கன்னு சொன்னால் லியோ
லியோனார்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அது வந்து ரோமன் கத்தோலிக் அந்த சர்ச் மூலமாக அவங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் போன உடனே என்னை கொண்டு ஐசியூவில் சேர்க்குறாங்க. ஐசியூவில் சேர்த்தோன்னே என்னுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் கொண்டு சேர்க்குறாங்க. பிளட் டெஸ்ட்டு கொண்டு சேர்த்துட்டு அவங்க அந்த லேபில் பார்க்கும் பொழுது ஒரு விஷ பாம்புடைய பிளட்டுக்கு நேராக அந்த பிளட் போய் இருக்குது. அதை கடித்தா உயிர் தப்ப முடியாதவங்க என்னை ஆச்சரியமாக பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி எங்களை கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வத்தலக்குண்டி ஜிஹெச்சில் சேர்க்கும்பொழுது அவங்க எங்களை எடுக்கலை. ஏன்னா என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது இங்கே முடியாதுமா, இங்கே எங்களால் பண்ண முடியாது, நேராக நீங்கள் ப்ரைவேட் கொண்டு போங்க, இல்லாட்டி மதுரை கொண்டு போங்க, இல்லாட்டி தேனி கொண்டு போங்கன்ட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஆள் தானே, எங்கள் அப்பா இல்லை, அப்போ எங்களுக்குன்னு யாருமே வர்றதுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் சிறிய வயசு. அப்போ நாங்கள் இன்னொருத்தங்களோட உதவியை பார்த்து தான் நிற்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் என்றைக்கு நீங்கள் தேடுற மனுஷன் அப்படித்தான், உங்களுக்கு எப்போ சூழ்நிலை வருதோ, எப்போ உங்களுக்கு உதவி வருதோ, எப்போ உங்களுக்கு நெருக்கம் வருதோ, அப்போ அவன் கைவிட்டு போயிருவான். அதுதான் தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய பாருங்க கண்ணீரை கேட்டு அவர் என் கூட இருந்து என்னோட என்ன செய்யறாரு, விடுதலை கொடுக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. யோபும் அது மாதிரி தான், உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ இந்த சாட்சியை மாத்திரை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை, பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. இப்படி இருக்கும்பொழுது அங்க போகும்பொழுது எங்க அம்மா ஒரு பக்கம் அழுக, என்ன பண்றேன்னு தெரியல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனோம்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த அமௌண்ட் பிரட்ட முடியல, அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றோம், எங்க அம்மாக்கு ஜெபிக்கிற அந்த பக்கம் இருக்கிறதால எங்கள் அம்மா அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு உடனே கேட்குறாங்க, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கும்பொழுது நான் எனக்கு இந்த கீபோர்டு வாங்கி கொடுத்த அந்த ஊழியக்காரருடைய நினைவு வருது. அப்போ உடனே எங்கள் ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அனுப்பி என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை சேர்க்க கிருபை செய்தார். அங்கே சேர்க்கும் பொழுது டாக்டரெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இன்செக்ஷன் அடிப்போம் முதுகு தண்டில், இந்த முதுகு தண்டில் இந்த இன்செக்ஷன் அடித்தா இந்த இந்த இன்செக்ஷன் இவருக்கு போய் சேர்ந்து இவர் காலையில் 9 மணிக்கு மேலே முழிச்சிட்டாருன்னா ஓகே உங்கள் புள்ள ஓகே, ஆனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியலை, முழிக்கலாட்டி இவருக்கு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இந்த பேப்பரில் சைன் போடுங்கன்னு. எனக்கு மயக்கம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மாட்ட பேப்பர்கள் வந்து கொடுக்கும் பொழுது ஒரே அழுக, ஏன்னா நான் தான் மூத்தது, எங்கள் குடும்ப பாரம் எல்லாம் என் மேலே தான், என் சுமை எல்லாம் என் மேலே தான். அப்போ எங்கள் அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அதிகமாக என் மேலே பாசம், எங்கள் வீட்டில் இப்போயும் எங்கள் அம்மா எல்லா பிள்ளைகளோட என் மேலே அதிகமான பாசம், எனக்கும் எங்கள் அம்மா மேலே அதிகமான பாசம். அப்போ அம்மா மேலே அதிகமான பாசம்ன்றதால எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த பேப்பரை வாங்கி சைன் பண்ண முடியலை. அப்போ சைன் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது எங்களுடைய கேம்பில் இருக்கிற எங்களுடைய தலைவர்கள் அந்த இடத்துல இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா நீ நேரம் கடத்த கடத்த உன் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தான் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சைனை என்ன செய்கிறாங்க, போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தோன்னே யாரையுமே உள்ளே அனுமதிக்கல, ஐசியூக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஊசி போட்டது என்ன நடந்துன்றது வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தான் இதெல்லாம் தெரியும். அப்போ உள்ளே கொண்டே போட்ட உடனே எனக்கு காலையில் கத்துடைய பெரிதான தயவுனால் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 9 to 10 மணிக்கு உள்ளே தான் எனக்கு ஒரு முழிப்பு வந்து அப்போயே என் கண் திறக்க முடியாமல் நான் பார்க்குறேன். வெளியில் அநேக மக்கள் நிற்கிறத அந்த கிளாஸால் பார்க்குறேன். முன்னாடி இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் அந்த கிளாஸுக்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறேன். பார்க்கும் பொழுது உடனே நர்ஸ் ஓடி வந்து டாக்டர் சொல்கிறாங்க அவர் முழிச்சிட்டாருன்னு. அப்போ ஓடி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ கும்பிட்ற கடவுள் உண்மையுள்ள கடவுள், இனிமேல் உன் பிள்ளைக்கு என்ன செய்யாது வராது, ஆனால் இது உன்னையும் நான் சொல்கிறேன், அவர் போட்ட மருத்துவ மெடிசனோ எங்கள் அம்மா போட்ட சைனோ என்னை விடுவிக்கலை, எனக்கு மேலே வச்சுருந்த கத்தருடைய தரிசனம், என் மேலே எனக்கு வச்சுருந்த கத்தருடைய திட்டம், நான் இந்த பூமியில் அவருடைய வேலையை செய்யணுன்ற அவருடைய நோக்கம்தான் எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தது. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, டாக்டரால் முடியாதது, மருத்துவரால் முடியாதது, இன்றைக்கு நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் மாற்ற முடியாது, நம்முடைய கத்தர் மாற்றுவார். நீ விசுவாசத்தோடு இதை கேட்டுட்டுருங்கம்மா, ஆண்டவர் இது கேட்கும்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் உணர்வீங்க. அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்துங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இது நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது எங்களால் என்ன பண்ண முடியலை, அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கும் பெருசாக போக முடியலை. என்னால் இருக்கும் பொழுது நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், நான் இலங்கை தேசத்துக்கு நான் திரும்ப போகணும், என்னை திரும்ப அனுப்புங்க, உங்களுடைய சகோதரங்கள் இல்லாட்டி எங்கள் அப்பாவுடைய சகோதரங்கள்கிட்ட போயிட்டு நான் யார்ட்டையாவது நான் உதவி கேட்டு, அவங்களாம் நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு நான் போய் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நான் அங்கே போகிறேன். பாருங்கள், இதுவரைக்கும் நான் யாருடைய அழைப்பை புரியலை, கத்தருடைய அழைப்பை புரியலை, கத்தருடைய திட்டத்தை புரியலை. ஏன்னா இன்றைக்கு அநேக பேர் அப்படித்தான் இருப்போம், இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ நெருக்கத்திலையும் இவ்வளோ பாடலையும் கத்தரையும் உங்களை வச்சுருக்கார் தெரியுமா, அவருக்கு நீங்கள் வேணுன்றதால தான் இவ்வளவு சூழ்நிலையும் உங்களுக்கு அனுமதிக்கிறார். நம்ம அதுவரை நம்ம புரிய மாட்டோம், எப்போ புரியும் தெரியுமா, ஆண்டவர் எப்போ நம்மளை அதிகமாக உடைச்சி வெளியில் எடுக்கிறாரோ அப்போ தான் தெரியும், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வந்து இதே சென்னையில் மீனம்பாக்கத்தில் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டை முடித்து 2013
லாஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இலங்கை தேசத்துக்கு நான் போகிறேன். இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கற்பனை எப்படி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னுடைய அப்பாவுடைய சகோதரங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் வந்து யாருடைய வீட்டை நம்பி நான் அங்கே போனனோ, அங்கே போகும் பொழுது பாருங்கள் அவங்க என்னை வந்து ஏர்போர்ட்டில் கூப்பிட்டாங்க, என்னை நல்லா வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு மாதம் நல்லா கவனித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்னை கவனிக்க முடியல. ஒவ்வொரு சொந்தக்கார வீட்லேயும் பத்து நாள் இங்கே, பத்து நாள் அங்கே, அஞ்சு நாள் இங்கே, அஞ்சு நாள் அங்கே, கடைசியில் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு இருந்தால் போங்க பிரதர், வேலைக்கு போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இனிமேல் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு மன்னாரில் எனக்கு எங்கள் அப்பாவுடைய அண்ணாவுடைய ஒரு மகள் இருக்காங்க, அவங்க மகள் அங்கே வெட்டிங் பண்ணி திருமணம் பண்ணி அங்கே அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, அவங்க வீட்டில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த்து கிட்ட, ஃபைவ் சிக்ஸ் மந்த்து கிட்ட நான் அங்கே இருந்தேன். மன்னாரில் தோட்டவெளின்ற இடத்துல நாங்கள் இருந்தேன். இருக்கும்பொழுது அவங்களுடைய தம்பி இப்போ ஃபாரினில் இருக்காங்க. அப்போ நான் அங்கே இருக்கும்பொழுது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ அங்கே சின்ன சின்ன வேலைகளும் நான் செய்துட்டுருக்கிறேன். அவங்களும் ரொம்ப ரிஸ்கான கஷ்டம்தான், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது கத்துடைய பெரிதான கிருபையினால் திரும்பவும் நான் உதவி என்னுடைய அப்பாவனுடைய ஆட்களில் கேட்டு வரும்பொழுது அவங்க எல்லோரும் என்னை தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் கத்தருடைய தயவு கரம் என் மேலே இருந்ததுனால கத்தர் அவங்க மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சி பாருங்கள், துபாய் தேசத்துக்கு கத்தர் போக எனக்கு வழிவாசல் திறக்கிறாரு. அதான் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நம்புகிற மனுஷங்க நாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட கத்தர் மேலே பட்சத்தில் இருப்பது தான் நலம். அதால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஓடின மனுஷன் என்ன செய்யலை, ஒரு உதவியும் செய்யலை, நான் ஓடின மனுஷன் எனக்கு எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் நான் நம்பாத தேவன் என் மேலே என்னுடைய தாயின் கருவில் என்ன முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் தான். இந்த நிமிஷம் இந்த செகண்ட் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவரை என்ன நடத்துகிறாரு, அவர் இனிமேலும் நடத்துவார், எப்போ நடத்துவார்ன்ற அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணுது, இந்த நாட்களை ஓட வைக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் துபாய்க்கு போகும்பொழுது நான் நினச்சது ஏதோ இன்னும் ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க, நல்ல வேலைக்குன்னு நினச்சேன். அவங்க என்னென்னா எங்கேயோ போனால் போட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு சமையல் பாருங்கள் குக்கிங் வேலை செய்கிற ஒரு வீசா எனக்கு கிடச்சி நான் அனுப்புகிறாங்க. அப்போ நான் அங்கே போகும்பொழுது நமக்கு தான் ஃபாரினை பற்றி தெரியாது, ஏன்னா நம்ம குடும்பத்திலே இருந்துட்டோம், நம்ம கஷ்டத்தை பார்த்துருந்தாலும் இப்படி பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்தில் வரும்பொழுது, இந்த துபாய் தேசத்துக்கு வரும்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு அடிமையான வாழ்க்கை, அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், எல்லா காரியமும் அவங்களுக்குள்ளே தான் நம்ம செய்யணும். இப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்துக்கு வந்து இறங்கினோன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. அபுதாபியில் அலை நின்ற இடத்துல எனக்கு ஒரு அரபி வீட்டில் எனக்கு சமைக்கிற என்ன செய்து வேலை கிடைக்குது, என்னை கூட்டிகிட்டு வர்றாங்க, ஒரு வாரம் நான் அங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேலையை தொடங்குகிறேன். அங்கே போனால் எனக்கு வீட்டில் இருந்த போராட்டத்தை விட, இலங்கையில் நான் சந்தித்த போராட்டத்தை விட அங்கே இருக்க போராட்டம் பெருசு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்யணும், சமைக்கணும். விடிய காலையில் நாலு மணிக்கு நான் எத்தனை புரோட்டா போடணும், ஐம்பது புரோட்டா நான் போடணும். யோசிச்சு பாருங்கள், புரோட்டா எப்படி போடுறேன்னு எனக்கு தெரியாது, ஒரு வாரம் டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதுபோல் விடிய காலையில் எனக்கு என்ன பண்ணணும், அங்கே அரபி சாப்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த சாப்பாடுகள் நான் கரெக்டாக எட்டு மணிக்கு, நான் நாலு மணிக்கு கிச்சனுக்கு வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள காவா சாய் எல்லாம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் அங்கே என்ன செய்யணும், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புரோட்டா எடுத்து சாப்பிடுவாங்க, அது சரியில் அடி தூக்கி தட்டை தூக்கி எறிவாங்க. எத்தனையோ தடவை எனக்கு முன்னாடி அந்த தட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கு. எத்தனையோ முன்னாடி அரபி மேடம் வந்து என்னுடைய காதை பிடிச்சி அவங்க என்னை திருவி சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன சமைக்க தெரியலை, ஆனால் இதுவரைக்கும் நான் அவங்க ஹார்டாக பேசினதில்லை, ஆனால் காதை பிடிச்சி என்ன என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு நீ இப்படி இல்லை அப்படி இல்லை நீ செய்கிற சரியில்லைன்னு ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி நடக்கும் பொழுது அவங்க போனதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னுடைய பாட்டு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவருடைய பாடல், எனக்கு யாருடைய பாட்டு வருதோ என்ன செய்வேன், அண்டா இதுகளை எல்லாம் நான் இப்போ வளர்க்கிட்டேன், என்னுடைய தமிழில் நான் பாடிட்டு இருப்பேன். அப்போ அந்த நான் அந்த இடத்துல கத்தாமான்னு சொல்லி ரெண்டு யார் இருக்கிறாங்க, பிலிப்பைனி இருக்காங்க லிந்தா, அதுக்கப்புறம் நான் ரோசின்னு சொல்லி அவங்க இப்போ வந்து குவைத் தேசத்தில் இருக்காங்க, நம்ம பேசியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் அவங்களோட நான் தொடர்பில் இல்லை. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சகோதரிகள் ரெண்டு பேருமே, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மேடம் போனதுக்கப்புறம் என்னோட வந்து சொல்லுவாங்க, வினோத் கொடுங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு கழுவித்தரேன், நீங்கள் ஒரு ஆம்பளை புள்ள அப்படி கழுவ பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு தானே வந்தோன்னு பானை கழுவேன் வேர் தொழுகும். எங்கள் அம்மா அந்த டைமில் ஃபோன் பண்ணி, தம்பி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வேலை எப்படி இருக்கு, அம்மா நல்லா இருக்கேன். பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை அதான் கத்தர் ஒருவருக்கு தான் தெரியும், அம்மா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இப்படி இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு இடங்களில் போகும்பொழுது ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடும்பொழுது பார்க்குறவங்கலாம் என்னை எப்படி நினச்சிக்குவாங்க தெரியுமா, பரவாயில்ல அவருக்கு எப்படி இருக்கு, நல்ல பில்டிங்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, காருக்கு முன்னாடி எடுத்துக்குவார், ஆனால் ஃபோட்டோ மட்டும்தான் அங்கே எடுத்திருப்பேன், வேலை செய்கிறது எங்கே இருப்பேன், கிச்சனில் இருப்பேன், அந்த கிச்சனில் இருக்கிறது எனக்கும் கத்தருக்கும் தான் தெரியும். ஒவ்வொரு நாள் அந்த கபோர்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து மாற்றணும், இது எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் இது சரியான போராட்டம். ஒவ்வொரு நாளும் கிச்சனில் இருக்க டப்பாவை எடுத்து துடைக்கணும், அரபி வந்து அந்த லேடி வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் சில டப்பாக்கள் நான் என்ன செய்வேன், துப்புரவு பண்ணாட்டி உடனே என்னை வந்து என்ன சொல்லுவாங்க தூரமா, அந்த டப்பாவை தூக்கி அடிச்சுட்டு நீ என்ன என்னுடைய கபோர்டெல்லாம் சுத்தம் பண்ணாமல் போயிருக்கேன், என்ன இப்படி பண்ணாமல் போயிருக்கேன்னு சொல்லி என்ன அவங்களுடைய
அரபியில் அவாசமான வார்த்தையில் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் வருவாங்க. பெண்கள் வந்தோன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும். சிக்கன்னா அவங்க சொல்கிற ரைஸுகள் வேறையாக இருக்கும். அது எத்தனை ஒரு பெரிய அண்டா முழுக்க சமைக்கணும், நமக்கு தான் சமைக்க வராது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ சமைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டே கொடுப்ப டேபிள் இருந்து தூக்கி தட்டி சொல்லுவாங்க, உன்னை யார் வேலைக்கு எடுத்தா, நீ என்னத்துக்கு வேலைக்கு வந்த, நீ வேலைக்கு வராமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாமே, உன்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த பாடுகளில் கத்தர் எனக்கு அரபியை கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறாரு. நாங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட என்ன அவங்க என்ன ஒவ்வொரு நாளும் பேசுகிறத நான் உத்து கவனிப்பேன். கத்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருந்ததால் நான் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு உத்து உத்து பார்த்து பார்த்து எவ்வளவோ வருஷங்களாகி கூட அரபி கற்றுக்க முடியாத அந்த நாட்டில் கத்தர் அடியேனுக்கு அவருடைய தயவு பாராட்டுனதால், உண்மையில் சொல்கிற அவருடைய தயவு, அவருடைய மிகப்பெரிய தயவுனால் பாருங்கள் எனக்கு அரபி கற்றுக்கொள்ள வைக்கிறாரு. என் வாழ்விலே நீர் பாராட்டின தக்கிருபைக்கெல்லாம் நான் பா

0: நான் தகுதியும் இல்லை. இந்த பாடல் சமீபத்தில் எனக்கு ரொம்ப உடைக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு இந்த ரெண்டு வரி மாத்திரம் பாடினேன். இப்போ பாருங்கள், அநேகமாக என்ன செய்கிறோம், அந்த கிச்சனில் ரொம்ப போராட்டத்தை அனுபவிப்பேன். அப்போ இப்படியே இருக்கும் பொழுது எனக்கும் அவங்களுக்கு ஒரே போட்டியாக இருக்கும். என்ன என்ன பண்ணுவாங்க, அந்த தொடப்பத்தை கொடுத்து சொல்லுவாங்க. அவங்க அரபியோட வீடு பெரிய வீடாக இருக்கும், அதை ஃபுல்லாக பெருக்குன்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலையில் 6 மணி அப்படின்னா அங்கத்து டைம் 6 மணினா இந்தியன் டைம் 7:30. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு கையில் அந்த தும்புத்தடி பிடிச்சேன்னு சொன்னேன். தும்புத்தடினா அந்த நீங்கள் கூட்டுற புருஷ் பிடிச்சேன்னா, அந்த வீடு முழுவதும் கூட்டி, ஒவ்வொருத்தவங்களுடைய பெட்ரூமை கூட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி டிஷ்யூ எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு பாத்ரூமில், ஏன்னா என்னுடைய மனைவி, என் குடும்பத்துக்கு கூட, என்னுடைய அம்மாவுக்கு கூட இந்த பாதி காரியங்கள் தெரியாது. இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்ல வைக்கிறாருன்னு அவருடைய தயவு. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வைப்பேன். வச்ச உடனே அவங்க வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க துவைக்க சொல்லி. நான் உடனே வாஷிங் மிஷினில் அதை நான் துவைக்க மாட்டேன், வாஷிங் மிஷினில் கொண்டே கொடுக்கணும், கொடுத்தோட எடுத்துக்கொண்டே போடணும். இப்படியே இருக்கும் பொழுது, ஆனால் இந்த உலை வேலை இருந்தாலும் நான் அழமாட்டேன், எனக்கு இந்த அலை வராது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த இரவு எனக்கு எப்பயுமே அங்கத்தே டைம் எனக்கு ஒரு 11:30 ஆயிரும் என்னுடைய கிச்சன் வேலையெல்லாம் முடிக்க. வந்து 11:30 கணக்கு பாருங்கள், குளிச்சுட்டு நான் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து 12:30 ஆயிரும் வந்து. அப்போ நான் எனக்கு ஜெபிக்க கூட கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கும். வந்துட்டு அப்படியே படுத்துருவோம், விடிய காலையில் 4 மணிக்கு எழும்பணும். 4 மணிக்கு எழும்பலாட்டி என் டோருக்கு வந்து அவங்க தட்டி என்னை சத்தம் போட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி என்னை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அரபி அவங்களுடைய கேஸ்டைல வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், ஆக்கள் முக்கியமே கிடையாது. எத்தனையோ பெண்களை என் கண்ணுக்கு முன்னாடி சித்திரவதை படுறதை நான் பார்த்துருக்குறேன். இப்படியே எனக்கு இருக்கும்பொழுது ஆண்டவர் கே பாண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு எப்போ மாறும், ஏன் எனக்கு இப்படி கொண்டு வந்துறீங்க என்னும் பொழுது, கத்தர் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ஒரு தயவு பாராட்டுறாரு. கத்தர் அந்த இடத்துல ஒரு தயவு, எப்படிப்பட்ட தயவுனா, அவங்களுடைய அந்த அரபியோட அவர் வீட்டுக்காரரு மிலிட்ரியில் இருக்கார். அவர் வந்து பாருங்கள், ஆபத்துன்னு பேர் அவருடையது. அவர் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு சொல்லுவார், தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்படின்னா அவர் சொல்லுவார், அரபியில் கூப்பிடுவார், எனக்கும் அரபி தெரியுன்றதால நான் போய் முன்னாடி நிற்பேன். உன்னை நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னா, கேமரா அங்கே வீடு கிச்சனுக்குள்ளே பூட்டியிருப்பாங்க. இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் போனவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் டெலிவிஷனில் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு காரியம் கூட மாறி செய்ய முடியாது. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஆனால் நீ செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்கிறத பார்க்க எனக்கு விளங்குது. ஆனால் உன்னை நான் தவறாக வச்சுருக்கிறனோ தெரியலை, ஒருவேளை தப்பாக எனக்கு வச்சுருக்கனோ தெரியலை, ஆனால் உன்னை நான் நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நல்லவனு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு அரபி அப்படி சொல்கிறது அது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அரபிக்கு பிடிக்கலாட்டி பாஸ்போர்ட் சீல் பண்ணால் நம்ம 6 மாதத்துக்கு எங்கே போக முடியாது, திருப்பி கல்ஃபுக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. நோ என்ட்ரி அடித்தாங்கன்னா போக முடியாது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்ஃபுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியுது, நீ வேறு ஏதாவது வேலை இருந்து நல்ல வேலையாக இருந்தால் என்னட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நான் உனக்கு அந்த இடத்துல போக உனக்கு நான் கிருபை செய்கிறேன்னு சொல்லி அவர் என்னோட பேசும்பொழுது, எனக்கு தாங்க யாரையும் தெரியாது, நம்ம போனது அரபி விட்டு இவங்களை மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல கத்தருடைய பெரிதான தயவு, அவருடைய அனுக்கிரகத்தினால கத்தர் எனக்கு ஹிந்தியும் அரபியும் ஓரளவு பேச கிருபை செய்துட்டார். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கற்றுக்கொள்ள கிருபை செய்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கும் பொழுது டிரைவர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன், ஏதாவது வேலை இருக்குமானா, ஒரு சில வேலைகள் சொல்கிறாங்க எனக்கு ஒத்து வரலை. அப்போ ஒரு நாள் அந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு மணல் இருக்குது. அப்போ அந்த மணலில் நான் நைட்டில் என்ன செய்வேன், நடந்து பாடி அப்படியே பாடிட்டே இருப்பேன். அந்த ஒரு அனுபவம் இப்போயும் நான் கேட்பாண்டு வரேன், அந்த பழைய அனுபவத்தை எனக்கு கொடுங்கன்னு. அப்படியே பாடிட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த இடத்தால் வர்றாரு. இது நான் சொல்கிறது பகலில் வர்றாரு. வரும்பொழுது என்னோட பேசும்பொழுது, தம்பின்னு பேசும்பொழுது நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் தமிழான்னு கேட்கும்பொழுது, நான் தமிழ் தான்ப்பா அப்படின்றாரு. அவர் பேர் ஆனந்த், அவர் பெரம்பலூரை சேர்ந்தவர், இன்றைக்கும் இருக்கார். இதை பார்த்தா கூட அவர் இந்த சாட்சி அவர் கூட பார்க்கலாம். அப்போ வரும்பொழுது எனக்கு முன்னாடி வந்துட்டு, நீங்கள் தமிழான பொழுது, அண்ணா நான் இப்படி என்னை வந்து இருந்துட்டேன், சமையலில் ரொம்ப ஹார்டாக இருக்குது வேலை, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, நான் என்ன செய்கிறேன்னு தெரியலை, சச்சுக்கும் என்னால் போக முடியலை, என்ன பண்ணுறேன்னு செய்ய முடியலைன்னு பொழுது தான் அவர் சொல்றாரு, பரவாயில்ல என் கம்பெனியில் நான் வேலை இருக்கு, ஆனால் நான் போய் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு போய் கேட்டுட்டு வரும் பொழுது கத்தர் அந்த ஓனர்கிட்ட தயவு கிடைக்க பண்ணி நான் லேபரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போனோன்னு அங்கே எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது. எப்படின்னா, இது சமையலில் நான் படுற பாடு. அங்கே போனோன்னா நான் எப்படி போகிறேன், பெயிண்டிங் வேலைன்னு உள்ளே சொல்ல போனால், இன்றைக்கு அரபு நாட்டில் இருக்கிற எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகள் இதை பார்த்துட்ருக்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், அரபு ஒரு வேலைனா எல்லா வேலையுமே செய்யணும், இந்த வேலைன்னு சொல்லி உங்களுக்கு கிடையாது, எல்லா வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்தவரை செய்யணும். எனக்கு முதல்ல எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா, இந்த அரபானாவை இழுக்கிற கம்பி கொண்டியாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பி வளைச்சிருக்கும், அதை எடுத்து அந்த கம்பியை நோண்டி அந்த அரபானாவில் போட்டு தபுக்குன்னுவாங்க. அரபியில் தபுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எப்படி சொல் ஆலப்புழாக்கல்னுவாங்க. இங்கே இந்தியன் ஆலப்புழாக்கல் வித்தியாசம், அரபியில் இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், 40 கிலோ இருக்கும், அது மத்ரூஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை எடுத்து அந்த கல், ஒரு கல் 40 கிலோனா ஒரு 6 கல் வச்சா எத்தனை எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்குவார், நான் முன்னாடி இழுப்பேன். முதல் வேலையே அதுதான். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே நான் அங்கே இருக்கும் பொழுது இந்த போராட்டம் வந்தால் இங்கே என்ன பொழுது எனக்கு அங்கேயும் என்ன பண்ணுறேன், வீசா அடித்தோன்னே வீசா 3000 தரம்ஸ் எனக்கு அடிக்கிறாங்க. அடித்தோன்னே இந்த 3000 தரம்ஸ்ன்றது எனக்கு பெரிய காசு. ஏன்னா எனக்கு சம்பளமே எவ்வளோ தான் தெரியுமா, 900 ரூபா தான் சம்பளம். இந்த 3000 தரம்ஸை நான் வீட்டுக்கும் 900 சாப்பாடு பார்க்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யணும். என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் கம்பியில் இழுக்கிறேன், ஒரு காரியத்தை செய்கிறேன், அப்படியே வேலையை கடுமையாக செய்துட்டே இருக்கிறேன். செய்து செய்து செய்திருக்கும் பொழுது கத்தர், நான் செய்கிற வேலையில் கத்தர் எனக்கு உண்மையாக இருந்ததால் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அங்கே வாய்க்க பண்ணுறாரு. ஆண்டவரை நாங்கள் கொண்டு போனது என்ன, அங்கேருந்து கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. இப்படியே கத்தர் கிருபை செய்து கத்தர் எனக்கு அதே அலைனில் பாருங்கள், இன்றைக்கும் தமிழ் யூத் வாலிப ஃபாலோஷிப்புன்னு சொல்லி பாஸ்டர் டேனியல் யாக்கோபு அப்படி சொல்லி இன்றைக்கும் அபுதாபியில் செய்கிறாங்க. அங்கே என்னுடைய கம்பெனியில் தேவான்னு சொல்லி அவர் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர், அவர் மூலமாக நான் அந்த இடத்துக்கு போக கத்தர் எனக்கு கிருபை செய்கிறாரு. அங்கே போகும்பொழுது பார்த்தா எல்லாரும் என்னை விட படித்தவங்க, எல்லாரும் நல்லா பணத்தில் எல்லாத்துலேயும் படித்தவங்க, எல்லாம் நல்லா சம்பளம்லாம் அவங்க 10,000 தரம்ஸ் 20,000 தரம்ஸ் எடுக்கிறவங்க, நான் வெறும் 900 தரம்ஸும் கூட இல்லை. ஆனால் கத்தர் அவங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆராதனை வீரனாக நிப்பாட்டுறாரு. அப்போ தான் நான் கத்தருடைய அழைப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நான் நடத்தி வந்த பாதை ஒவ்வொன்றிலையும் கத்தரையும் கூட இருந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு 2 இயர்ஸு அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி ஒரு 500 பேருக்கிட்ட வருவாங்க ஒவ்வொரு வாரமும், 500 மக்களுக்கு முன்னாடி கீபோர்டு வாசிக்க கத்தர் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கத்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த வர்றாரு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே நான் ஊழியர் செய்யணும், ஊழியத்துக்கான பாரம் வரணும். இந்த நாட்களில் எனக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போ வயசு பாருங்கள், 24-25 வயசு தான் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எனக்கு கண்மணக்கத்துடைய பிள்ளைகளை அப்போ எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா பார்த்து எனக்கு ஒரு 3 பொண்ணுகளோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர சூழ்நிலை இல்லை, கையில் காசும் இல்லை. நல்லா பாருங்கள், நான் சொல்லும் பொழுது அன்னுடைய தயவு தான், ஒன்றுமே கிடையாது. நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு திருமணம் பார்க்குறேன், நீ திருமணம் பண்ணிடு. ஏன்னா திருமணம் பண்ணியாவது நீ எங்கே வந்துடுவேன், வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி என்னை எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திருமணம் பார்க்குறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் யார் கையில் இருக்குது, எங்கள் ஓனர் கையில் இருக்குது. நான் அங்கே அக்ரிமெண்ட் போட்டால் 2 வருஷத்துக்கு மேலே வர முடியாது. அப்போ நான் 4 வருஷம் அங்கே இருந்துட்டேன். அப்போ இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் பொழுது நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக எனக்கு என்ன செய்ய, நீங்கள் எனக்கு யாரை காட்ட விரும்புகிறீங்களோ, எந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ண விரும்புகிறனோ அந்த பிள்ளையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு 3 போட்டோ காட்டும் பொழுது எனக்கு கத்தர்கிட்ட நான் கேட்டது எதுவோ, கத்தர் எனக்கு எப்படி நான் நினச்சிருந்தனோ அப்படி எனக்கு என்னுடைய மனைவி, இன்றைக்கி நான் வெட்டிங் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனைவியோட ஃபோட்டோ வருது. வரும்பொழுது பாருங்கள், திருமண காரியம் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம். ஆனால் நான் வர முடியாத இடத்துல கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து 2 இயர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அந்த தேசத்தில் இருக்க வேண்டியதாயிருச்சு. பிறகு நான் ஏதோ கத்தருடைய கிருபையில் கத்தர் எனக்கு தயவு பண்ணி கத்தரை மேலே வச்சுருக்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய நேரம் வரும்பொழுது கத்தரை நான் அழைத்து கொண்டு வந்து 2022 1st month 5th day கத்தருடைய பெரிதான கிருபையினால் எங்களுக்கு திருமணத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு. இதே பாருங்கள், கும்பிடு புண்டியில் கத்தர் என்ன செய்கிறாரு, திருமணத்தை முடிக்க வச்சு எங்கள் இடத்துலையும் திருமணத்தை முடிக்க வச்சு வந்துட்டார். நாங்கள் திருமணத்தை முடித்தோன்னே அதுவரையும் கத்தருடைய ஆலயத்தில் நான் இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கேன், பார்ட் டைமாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் கத்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, பாரத்தை கொடுக்குறாரு. நீ ஃபுல் டைமாக என்ன பண்ணு, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தை நீ செய்யு, ஃபுல் டைமாக கத்தருடைய காரியத்தை செய்யு, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தில் போன்னு சொல்லி எனக்கு கத்தர் பேசும்பொழுது அதுக்கப்புறம் தான் எனக்கு போராட்டமே ஆரம்பம். ஏன், திருமணம் பண்ணாதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு தெரியலை. திருமணம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கத்தருடைய பெரிதான தயவு, கத்தர் என்னுடைய முதல் மகன் பிறக்கும் வரையும் கத்தர் எங்களை ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் நினைக்கிற பாருங்கள், அந்த என் முதல் பையன் கன்சீவ் ஆகி பாருங்கள் ஒரு மாசமாகி அவன் என் மனைவி கன்சீவ் ஆகி ஒரு 6 மாதங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கத்தர் அவன் பிறந்ததுக்கப்புறம் கத்தர் அநேக காரியத்தை என்ன செய்தார், அற்புதம் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். ஆச்சரியமாக நடத்தி வந்து இன்றைக்கு பாருங்கள், என் புள்ள பிறக்கும் பொழுது இந்த சாட்சியை நான் உங்கள்ட்ட சொல்லி ஆகணும். இதே ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் சென்னையில் எங்கள் மனைவியை பாருங்கள், என் மனைவிக்கு பன்னீர் குடம் உடஞ்சிருச்சு, உடஞ்சி 2 நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியலை, வீட்டில் யாருக்குமே தெரியலை. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓடி போகிறோம். நாங்கள் ஓடி பொன்னேரி முதல்ல எங்கள் இடத்துல இருக்கிற ஆரம்பாக்கம் கொண்டு போயிட்டோம். ஆரம்பாக்கத்தில் முடியாதுன்னு எங்கள் கோட்டக்கரை அனுப்புகிறாங்க, கோட்டக்கரையில் முடியாதுன்னு பொன்னேரி அனுப்புகிறாங்க, பொன்னேரியில் முடியாதுன்னு எங்கள் ஆர்எஸ்ஆர் அனுப்பும் பொழுது ஆர்எஸ்ஆரத்தில் போகும்பொழுது பாருங்கள், என் மனைவிக்கு எல்லா மருந்தும் கொடுத்து முடியாது. கடைசியில் நான் போய் அங்கே நிற்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு 1 மணி இருக்கும். பாருங்கள், கத்துடைய பெரிதான தயவு, கத்துடைய பெரிதான கிருபை. சொல்கிறாங்க, அம்மா புள்ளை எங்களால் காப்பாற்ற முடியாது. எப்படி புள்ளை எங்களால் காப்பாற்ற, உங்கள் மனைவியை வேணால் காப்பாற்றிடுறோம். ஏன்னா பிள்ளைக்கு வந்து மூச்சிலுக்கிற அந்த ஒரு இது சொல்லுவாங்க, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு, முடியாது. நீ இந்த பேப்பரில் எல்லாம் சைன் போடு, ஆண்டவர் தான் அவரால் தான் முடியும், சரிங்களா? அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியும். இதுதான் எங்களால் சொல்லணும். அதுவும் மனைவிக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. என்ன நைட்டு வந்து பாருங்கள், உங்கள் எல்லா குடும்பமும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க, அந்த இடத்துல மற்றவங்களும் இருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுறோம், சைன் போடுறோம். சைன் போட்டதுக்கப்புறம் என் மனைவியை உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகும்பொழுது நான் ஓடி போய் கார் பார்க்கிங்கில் அழுகிறேன். கார் பார்க்கிங்கில் அழுதுட்டு நான் சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறது உண்மைதான், ஆனால் அந்த டாக்டரை இயக்குறது யார்? நீங்கள் தான். ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறது டாக்டர் தான். அந்த கத்தியை இயக்கிறது யார்? கத்தர் தான். இன்றைக்கு உங்களுக்கும் அநேக வியாதி இருக்கலாம், அநேக போராட்டம் இருக்கலாம். உங்களோட வியாதிக்கு முடியவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லலாம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்க மெடிசனே முடியாது. அதை விட பெரிய மெடிசன் தான் நம்மளோட இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்குமே பெரியவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி தான், தனக்கு இருக்கும் பொழுது எல்லாம் கலந்து முடிஞ்சு கடைசியில் தான் அவருக்கு நம்பிக்கை வருது, இயேசுவால் மாத்திரம்தான் எனக்கு சுகம்னு. அதனால் இதை பார்த்துட்ருக்கேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே, டாக்டர் சொல்கிறதெல்லாம் நினச்சி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு சொந்த பந்தம் சொல்கிறத வச்சு யோசிக்காதீங்க. கத்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு, கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஜீவன் எடுக்க யாருக்கு அனுமதி இல்லை. ஆனால் எந்த டாக்டருடைய வாய் என் பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டருடைய வாய் உன்னுடைய பிள்ளை வயிற்றில் இருந்ததை விட நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு மேலே போய் பார்க்க கத்தர் கிருபை செய்தார். என் மனைவியும் பிள்ளையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு பிறந்து வெளியில் வரும் பொழுது பாருங்கள், என் பிள்ளைக்கு பிறந்த உடனே ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறதுக்கு என் கையில் ₹1 கிடையாது. எல்லோரும் என் கூட இருக்கிறவங்க என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, அதுதான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரும்பொழுது அநேக பேச்சுகள் வரும், இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் பொருட்படுத்தினா இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லவே முடியாது. அதே வாய் நாளைக்கு உங்களை என்ன செய்யும், உயர்த்தியும் பேசும். அவங்க அநேக வார்த்தைகளை என்னை துக்கப்படுற விதமாக பேசும்பொழுது கூட நான் ஓடிப்போய் ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு வரும்பொழுது அமெரிக்கா தேசத்திலேருந்து ஒரு கத்தருடைய ஊழியக்காரர் எனக்கு ஒரு 16,500 எனக்கு காலையில் போட்டிருக்காரு, உங்கள் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு. கத்தர் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி என்னுடைய குடும்பத்தை வாய்க்க பண்ணி பாருங்கள் கத்தர் நடத்தினார். நடத்தினதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளையோட வந்தோன்னே அது வரைக்கும் எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு ஒரு 60,000 வரையும், கத்தர் எங்கள் பிள்ளை சிறு வயசுலேருந்து பெரியவங்க இந்த இப்போ வரையும் கத்தர் எங்களை நிறைவாக நடத்தி வாடகை வீட்டில் இருந்து கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அழகான சொந்த வீடு கொடுத்து இன்றைக்கு கத்தருடைய ஊழியத்தை கொடுக்கும் பொழுது கத்தர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய ஊழியம் எது தெரியுமா, மற்றவங்கள மாதிரி நான் உன்னை அழைக்கலை, ஒரு ப்ராப்பஸியாக உன்னை அழைச்சிருக்கிறேன், அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை உனக்கு அழைச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் தகுதி கிடையாது, அதுக்கு நான் உண்மையில் ஒரு பெரும் பாராட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கத்தர் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை எழுப்பு, அநேக நாட்களில் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை கத்தருடைய ராஜ்யத்துக்கு நேர எழுப்புன்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு கடைசி கால சபை சீர்திருத்த ஊழியங்கள் ஃபைனல் ப்ராப்பரேட்டி சர்ச்னு சொல்லி இன்றைக்கு ஆன்லைன்லையும் மீடியாவிலையும் இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் அநேக இடங்களில் என்னுடைய மெர்சி ஜெரேமியான்னு நீங்கள் போனால் பார்க்கலாம். அதுபோல் பாருங்கள் அநேக சாங்கல் பாருங்கள் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணுறோம். கத்தரங்களை என்ன செய்கிறாரு, தயவாக நடத்துகிறாரு. அதை விட பெரிய விஷயம், எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு அவங்க என்னை கொடுக்கலையோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு என்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு வேணான்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு கத்தர் அநேக பாடல்கள் எனக்கு கொடுத்து இன்றைக்கு இப்போ 3-4 பாடல்கள் கத்தர் வெளியில் வர்றதுக்காக இப்போ இருக்குது. அநேக பாடல்கள் மக்கள் மத்தியில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. இன்றைக்குமா இன்றைக்கு ஆகாதுன்னு தள்ளப்பட்ட என்னுடைய கல்லை கத்தர் என் கூட இருந்து அதிகமாக விசுவாசித்ததால் கத்தரை அதிகமாக பயந்ததால் கத்தருக்கு அதிகமாக பயந்ததால் கத்தர் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையும் சாட்சியாக வச்சிருக்கிறாரு. போராட்டம் வருதுதான், பாடுகள் வருதுதான், அதை தாங்கிக் கொள்ள கத்தர் பலன் கொடுக்கிறாரு. இதில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இயேசு சாமியை மாத்திரம் நம்பு. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் மெய்யான தெய்வம். நீ நம்புகிற சுகம் நீ பார்க்குற எல்லாம் ஓடிடும், எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் உன்னை பார்க்காத ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டேன். ஆனால் இதை எங்கேயோ இருந்து ஒரு ஆறுதலுக்காகவோ ஒரு ஆர்வத்தோடு நீ இதை பார்த்துட்ருக்கிறல்ல. கத்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே இருந்தால் கத்தர் என்ன இன்றைக்கு பயன்படுத்துகிறார்னா, இன்றைக்கு அநேகத்துக்கு முன்னாடி கத்தர் எங்கள் குடும்பத்தை நிற்க வைக்கிறானே, ஏன் உன்னை நிற்க வைக்க மாட்டாரா? அம்மா, மனுஷனால் முடியாதது, என் கத்தரால் முடியும். அதான் இறைமையா 17:5 இப்படியாக சொல்கிறது. பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய புயபலத்தை தன்னுடைய புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவனா? அதான், கத்தர் மேலே நீ நம்பிக்கையாக இருந்தனா கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு இந்த சேனல் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நான் பார்க்கும்பொழுது, நான் ஒவ்வொரு சாட்சிகளை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இன்றைக்கு என்னையும் இந்த இடத்துல பேச வைக்கிறாருனா எது தெரியுமா? இந்த ஃபெய்த்து தான், கத்தர் என்னை நடத்திட்டு போகிற வழி தான். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, நீ தனிமையான காணவள இல்லை, நீ துக்கப்பட்டவள் இல்லை, நீ வேதனை காணவள இல்லை. இன்றைக்கு இந்த சாட்சியை பார்த்துட்ருக்குற நீ இன்றைக்கு உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரியத்தை, பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். நீ விசுவாசிக்கணும். இப்பையும் சொல்கிற, உனக்கு சோறு வருந்தா, பணம் இல்லாமல் இருக்கலாம் தான், சொத்து சுகம் இருக்க இல்லாமல் இருக்கலாம் தான், உன்னை குடும்பத்தில் ஒதுக்கி இருக்கலாம், உன்னை பார்க்குறவங்க தள்ளி இருக்கலாம், உன்னை வேணான்னு வெறுத்திருக்கலாம். உன்னையும் ஒருத்தர் நேசித்து என் பிள்ளையை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். உனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார்ல, அவர் எப்பேற்பட்டவர். அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் ஒவ்வொன்றும் நான் ஈஸியாக கிடக்கலை. அவருடைய பலம் அதான் என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரையும் இந்த செகண்ட் வரையும் உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்னொன்று உடம்புல அவ்வளோ வியாதி எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்னொன்று உடம்புல ஜீவன் போகிற சூழ்நிலை, ஏம்மா என்ன உயிரோடு வச்சுருக்கவர், என்ன இதுவரைக்கும் கிருபை எனக்கு ஒன்று விட்டுருவாரம்மா. அவர் ஒருபோதும் யாரையும் விட மாட்டார். நீ புறஜாதியாக இருக்கலாம், இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த காலிங் டிவி மூலமாய் பாஸ்டர் தானியேல் என்ற அந்த சகோதரனுக்கு கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்து இந்த கடைசி நாட்கள் அநேக ஊழியர்களுடைய சாட்சிகள் அன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க வச்சிட்ருக்குது. நான் இதை பார்க்கும்பொழுது நான் ஆண்டு கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சாட்சிகளும் வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய நன்மை செய்திருந்தா, இந்த சேனலில் உன்னுடைய சாட்சியை நீ பகிரு. அநேக மக்களுக்கு அது வெளியில் கொண்டு போகும். இது வந்து பணமெல்லாம் கிடையாதுமா. இன்றைக்கு அநேக சேனல்கள் எனக்கு ரொம்ப துக்கப்படுற விஷயம், நான் யாரையும் குறை சொல்ல வரலம்மா. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு தயவாக வச்சுருக்காரு நிறைவா. நம்ம அநேகம் பணங்களையோ நம்முடைய பேர் புகழையோ பார்க்குறத விட இலவசமாய் கொடுத்தீர்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார்ல. இந்த சேனலுடைய நோக்கமே இலவசமாக கர்த்தருடைய சுவிசேஷமும் ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணுன்றது தான் இந்த அன்பு. என்னுடைய அன்பு ஊழியக்காரர் பாஸ்டர் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இங்கே பாரு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் போயிருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் முடிஞ்சிருக்கலாம். இந்த கடைசி நேரம் இந்த ஆஸ்பத்திரியில் நீ இருக்கிற செகண்டில் டாக்டரும் ஜீவன் பிழைக்காதுன்னு இருக்கலாம், கடன் பிரச்சனை எல்லாம் நெருக்கி இருக்கலாம், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை மாறி இருக்கலாம். யோபு யோபுன்னு சொல்கிறத விட யோபுவை போல் நம்ம அனுமதிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மளுடைய புவலத்துக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காருன்னு. இன்றைக்கு பிரச்சனை பாருங்கள், யோபு எனக்கு படிக்கும் பொழுது ரொம்ப, நான் எப்பயுமே என்னுடைய மெசேஜ் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா யோபுவை நம்ம படிச்சுட்டு பேருக்கு சொல்லக்கூடாது. ஊர்த்து தேசத்தில் ஒரு உத்தமன், எப்படி ஊர்த்து தேசத்தில் உத்தமன், ஆனால் கடைசியில் யோபு பாருங்கள் சாமில் உட்காரும் பொழுது மனைவி சொல்லிட்டா, எப்படி சொல்லிட்டா, நீ பைத்திய காரியம் என்ன சொல்கிற, உத்தமத்தில் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவள் தூசிச்சிட்றா. அடுத்து தான் அவங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க, அந்த சாம்பலில் கொடிய பருவில் அதுகள் நக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பருக்களை நக்கும் பொழுது, அவ்வளோ வேதனையிலையும் என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன், என்னுடைய மாமிச கண்களில் அது நான் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப உடைக்கப்படுமா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த சேனல் அநேக சாட்சிகளை உருவாக்குது வெளியில். நல்லா உண்மையில் இந்த சேனல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சேனலுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவேன்னு தெரியாதது கர்த்தருடைய தயவு, அவருடைய மகப்பெரிய கிருபை. என்னுடைய சிறு வயதிலே குறிச்சிருந்தார் இந்த சேனலில் இந்த டைமில் நீ பேசணும்னு. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் நான் இங்கே வரும்பொழுது நான் நினச்சி வந்தது வேறம்மா, உண்மையில் நல்ல பெரிய செட்டப்போட பெரிய, ஏன்னா நான் பார்க்கும்பொழுது அப்படி நிறைய பார்த்துருக்குறேன் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய. ஆனால் இங்கே வரும்பொழுது அவருடைய உண்மை உள்ள பாரம், இந்த கடைசி நாட்கள் அவர் வச்சிருக்க அந்த தரிசனம் அபிஷேகம், அவர் என் கூட அந்த மகன் பேசும் பொழுது உறவாடும் பொழுது, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா. அநேக மக்களை இந்த இடத்துல கொண்டு வாங்க. அநேக தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தை பணத்துக்கு சார்ந்து கேஆசிய மாதிரி போகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக சொல்லுகிற பாரத்தை கொடுங்கன்னு. ஆண்டவரே இந்த பாரத்தை கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் எல்லாம் ஜெபிங்கம்மா. அம்மா அவங்கள்ட்ட பணம் கேட்கல, நீங்கள் ஆண்டவர் ஏவனாக கொடுக்கறது கொடுக்காது உங்கள் இஷ்டம், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு ஒரு ரூபா கேட்கல. ஆனால் உனக்கு செய்த அற்புதத்தை, உனக்கு செய்த அதிசயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்க நீ சொல்லாட்டி இந்த சேனலில் கர்த்தர் வேறு ஒருத்தர் மூலமாக ரட்சிப்பை இந்த கடைசி நாளில் என்ன செய்ய முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா எஸ்தருக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவர் வந்து சொல்லும் பொழுது நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேறு இடத்தால் வரும். எல்லோரும் முழங்கால் போடுவீங்களா, எல்லோரும் முழங்கால் போட்டு உங்களுக்கு என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வியாதி இருக்கோ எல்லோரும் அந்த இடத்துல கை வச்சுருங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, அந்த எசேக்கியல் ராஜாவுக்கு மேலே இருந்த கர்த்தருடைய கரம், எசேக்கியாவுக்கு மேலே இருந்த அந்த கர்த்தருடைய கரம், எஸ்ராவுக்கு மேலே இருந்த கர்த்தருடைய கரம், யோபுக்கு மேலே இருந்த அந்த கர்த்தருடைய கரம், தானியேலுக்கு மேலே இருந்த அந்த கர்த்தருடைய கரம், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே ஆண்டவரே அவங்க என்ன சூழ்நிலைகளில் எந்த தேசத்தில் எப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையோடு இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த சேனல் ஆண்டவரை எந்த இடத்துல போக முடியாத இடத்துல எல்லாம் போயிருக்கோ, அங்கே பிசாசுகள் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துரைத்தனங்கள் வானமண்டல பொல்லாத சேனை அந்தகார லோகாதிபதிகளை நசரையன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அக்கினியால் சுட்டேறிக்கணும், வெளியேறி போய் இயேசுவின் நாமம் ஒரு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை பார்க்க கிருபை செய்யப்பா. இந்த சேனல் முறை கருத்தில் ஒப்பு கொடுக்குற இன்னும் அநேக ஊழியக்காரர்களை உண்மையாக எழும்புறவங்களை கொண்டு வாங்க, உண்மையாக உமக்காக ஓடுகிற தீர்க்க தரிசிகளை எழும்பு பண்ணுங்க. ஆண்டவரை மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவரை சுவிசேஷர்கள், என்னென்ன பாரம் இருக்கு அவங்க உண்மையாக ஓடுகிறவங்க, எதை சார்ந்தும் இல்லாமல் ஒரு பாவி மனம் திரும்பத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் உடைய நாமம் மகிமைக்காக இருக்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் எங்களோட சாட்சி ஆண்டவரையே நாம் பேசியிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறீங்க. இதில் எந்த குறை இருந்தாலும் எந்த தவறு இருந்தாலும் எங்களை ஒரு விஷயம் மன்னிச்சு கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான், நாங்கள் சிறுக நீங்கள் பெருக. ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் தானே பொருட்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதிகமாக இந்த சேனலுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெப லைஃப்பில் ஒரே ஒரு ஜெப குறிப்பு இந்த டிவி சேனலில் நினச்சிக்கொள்ளுங்கள். அன்பான தானியலையா உங்களுடைய குடும்பம் இரண்டு பிள்ளைகள் கத்தர் கொடுத்துருக்காரு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் கத்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நான் கத்தருடைய நாமத்தில் இதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போகிறோம். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூமா.
1: அன்பான் த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

அனைவரெங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? அவியானவரே,

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று

பார்க்க நீங்க வந்திருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அது எங்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. Oh, we thank you so much for your grace, Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது, என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே.

அல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானது அல்லவா? என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானது அல்லவா? நான் நிற்பது நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா?

பிரசனம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறது. Just feel him.

பெய்கிறேன்னு சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவிக்கும்.

அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Thank you so much, God, for filling us.

கொண்டிருக்கிறான். வெளி பிரகாரத்தில் அல்ல, உள் பிரகாரத்தில் அல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த ரகசிய அறையிலே அவரோடு கூட ரகசியங்களை பேசக்கூடிய சக்தியை ஒரு நபரை கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த நேசத்திலே அவரை பற்றிக் கொள்ள நீ

0: 다들 마이크 마이크 마이크 다가보내요 마이크 마이크
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைன்னா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
2: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
1: அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
2: Then they start message at 11.
1: நேராக வரணும்.
2: Let us come straight.
1: Our message கேட்கணும்.
2: Hearing the message.
1: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
2: Then we have to go.
1: அது புரியுதோ புரியலையோ,
2: whether we understand it or
1: அது விளங்குதோ விளையங்களையோ,
2: whether we grasp it or not,
1: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
2: whether we have relation or not,
1: போகணும்.
2: You have to go.
1: ஒரு செய்தியை கேட்டோம்,
2: listen to the message,
1: போயிட்டே இருக்கலாம்.
2: Let me go.
1: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
2: Many come at after 11.
1: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
2: Then there won't be any use at all.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் பிரயோஜனம் இல்ல.
2: When you close the vessel, when
1: உள்ள போக
2: the water, the, it
1: அதே போலதான்.
2: Same way.
1: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
2: And when you try to do that, it will not enter.
1: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
2: Lord's word is not like
1: அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
2: You understand?
1: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போகலாம்.
2: You can just sit and relax.
1: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
2: but when you want to hear the word of God,
1: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
2: Your heart should be prepared.
1: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
2: You have to wait at the feet of the Lord.
1: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
2: You have to prepare your heart.
1: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
2: All dirt should come out from your heart.
1: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
2: all the stony heart be broken.
1: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்,
2: when
1: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
2: என்று. And it has to be
1: நல்ல நிலம் என்று சொன்னால்,
2: the good land means
1: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
2: And there should be preparation, the stones
1: should be removed. அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
2: our heart should be broken,
1: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
2: all the stones should be removed,
1: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
2: Then it has to be shown.
1: பிறகுதான் அது 30 60 100 ஆக பலன் கொடுக்கும்.
2: Then only it will give yield 30 60 and 100.
1: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
2: They listen here and there.
1: அது செவிக்கனையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
2: It may be good for your ear, but
1: பலன் கொடுக்க மாட்டாங்க.
2: They will not give any fruit.
1: பலன் வராது.
2: No fruit at all.
1: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
2: if you want to give fruit,
1: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
2: if you want to give fruit,
1: அது உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டும்.
2: It has to be shown in your heart.
1: அப்பதான் பலன் கொடுக்கும்.
2: Then only it can give fruit.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
2: How many of you ready to listen?
1: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
2: if you don't say hallelujah,
1: ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
2: You are not yet prepared.
1: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
2: When you say hallelujah, you are listening.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
2: When you say hallelujah, then hallelujah. That means you are listening.
1: Amen.
2: Amen.
1: உங்க சிந்தைகள் வேற எங்கேயும் போகல.
2: Your mind is not going anywhere.
1: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்காந்துக்கிட்டு,
2: you sit with the Bible.
1: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்காந்து இருக்க வேண்டியது.
2: You may be imagining so many things.
1: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
2: It is abomination before God. Abomination.
1: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
2: When you come to the presence of God, our mind should be set with the
1: கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரி அவருக்கு சொந்தம்.
2: The soul, spirit and body it belong
1: அவருக்கு
2: to him.
1: ஒப்படைச்சிடணும்.
2: You have to surrender.
1: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
2: Not to the world and to the God.
1: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
2: And fully you have to surrender.
1: கர்த்தர் உங்களோட இடைப்படுவார்.
2: Then the Lord will intervene.
1: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
2: We have good Friday service.
1: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
2: We will be meditating the sufferings of the Lord on the cross.
1: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
2: We are going to have the fasting prayer from Sunday.
1: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
2: You participate and be blessed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
2: on Sunday
1: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
2: The resurrected day.
1: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
2: We are going to meditate the Easter message.
1: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
2: The Lord is preparing us to receive the higher experiences.
1: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
2: on this Sunday
1: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
2: as they celebrate good friday
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
2: And they keep as the palm sunday
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
2: When Jesus was going in Jerusalem, everyone received
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
2: Palm Sunday.
1: இதை தியானிப்பார்.
2: They meditate.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
1: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
2: before Jesus was crucified on the cross.
1: அவர் கடந்து சென்ற பாதை
2: the way of him.
1: அதுதான் மிக முக்கியமானது.
2: That is very important.
1: Hallelujah. அது ஒரு சவால்.
2: It's a challenge.
1: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
2: after the crucifixion it is different.
1: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு.
2: Before crucifixion it is different.
1: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
2: Before he took the cross how was his mind?
1: உதாரணமா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது என்றால்
2: if you want to do something importantly
1: அது ஒரு கடினமான ஒரு காரியமாய் இருக்குமானால்
2: if it is very tough job
1: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
2: It will be a great trial.
1: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
2: How I am going to accomplish?
1: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
2: How I am going to overcome?
1: எனக்கு பயமா இருக்கிறதே.
2: I have fear.
1: எனக்கு சக்தி இல்லையே.
2: No power.
1: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
2: No wisdom to do that.
1: எப்படி நான் தாங்க போகிறேன்?
2: How I am going to bear it?
1: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
2: Lot of thoughts will be flowing in our hearts.
1: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
2: before we face all the trials
1: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
2: There will be struggle in us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: செய்யலாமா வேண்டாமா?
2: Whether we can do it or not.
1: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
2: Shall I go here or not?
1: இது நல்லா நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய்விடுமா?
2: Whether it is good or bad.
1: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
2: Lot of confusions and
1: Hallelujah.
2: Be there.
1: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
2: We cannot accept as it is.
1: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போய்விட்டார்.
2: Many disciples they all disappeared from Jesus.
1: ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
2: They had fear how to bear that such a cross.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
2: The Lord Jesus Christ
1: அதை அறிந்திருந்தார்.
2: The Lord knew it.
1: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
2: when I take the cross
1: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
2: It's not ordinary experience.
1: அது ஒரு கோரமான பாடு.
2: It's a very cruel sufferings.
1: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
2: Very very painful experience.
1: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
2: Sufferings before death is different and sudden death is different.
1: அதனால வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
2: Jesus Bible says Jesus tasted
1: ருசி பார்த்தார்.
2: He tasted the death.
1: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
2: He tasted the
1: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
2: And the death is really bitter experience.
1: அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
2: But Jesus had to.
1: அருமையானவர்களே,
2: dear children of God.
1: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
2: Why should the Lord Jesus Christ surrender to Hallelujah. the cross?
1: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்
2: Father God, if he had loved the Lord
1: ஏன்
2: Jesus,
1: தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
2: Why did he give such a cross upon him?
1: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
2: And God is powerful.
1: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
2: Without it, he could have done something.
1: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
2: The world is talking like this.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் சொல்லாகும் கட்டளை நிற்குமே.
2: Whatever he commands, it will.
1: இந்த சிலுவையெல்லாம் எதற்கு?
2: Why this cross?
1: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
2: Many are hindered because of the cross.
1: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: And because of this cross, people are living in unbelief.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்
2: in this morning when we want
1: பவுல் சொல்லுகிறது போல
2: as Paul says
1: சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்
2: other than cross I will not boast anything else
1: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்
2: if we want to say like Paul
1: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
2: Why should we boast about that?
1: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
2: It really made him to
1: suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
2: Very cruel cross it suffered. It made him to suffer.
1: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறியப்படுகிற ஒரு சிலுவை தானே.
2: That cross not unforgiving
1: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
2: Why should I boast that cross?
1: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
2: We may be having a lot of questions.
1: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
2: Beyond everything I will boast the cross.
1: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
2: That cross is the center of my life.
1: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
2: The cross is everything for me.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
2: I am not living.
1: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
2: Christ lives in me.
1: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
2: And the Christians means it, the sign is cross.
1: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
2: And for Christians and not the star,
1: அடையாளமா இருக்கு.
2: The cross is the sign.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
2: And with a great assurance and Jesus was traveling towards Jerusalem.
1: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
2: In few days I am going to be crucified on the cross.
1: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
2: At the time of Passover there was a feast. He is participating in.
1: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
2: And she brought the very costly oil.
1: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றான், ஐயோ இவ்வளவு விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
2: The disciples said, and you are wasting.
1: ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
2: We can sell it and we can give it to the poor.
1: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
2: What Jesus said?
1: அவளை விட்டு விடு.
2: Leave her.
1: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
2: The poor is always with you.
1: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
2: The oil it is applied.
1: என்னுடைய அடக்கம் செய்வதற்கு என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
2: It is a sign for my burial.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசருடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
2: At the time of Passover and he was thinking about his death.
1: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
2: I am going to die soon.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், அதுக்கு நேரம் கிடையாது.
2: We don't have time. We can see many things.
1: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
2: In coming days we can meditate.
1: ஆனால் இன்றைக்கு,
2: but today,
1: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்களில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
2: before he was crucified on the cross,
1: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
2: And to Jerusalem he did not walk.
1: அவர் அநேக இடங்களிலே நடந்து கொண்டு வந்தார்.
2: In many places he walked around.
1: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
2: From Bethania he was walking.
1: நடந்து போகவில்லை.
2: He didn't walk.
1: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
2: What did he say?
1: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
2: And he go and bring the donkey.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
2: And he asked to bring the colt and he was traveling on it.
1: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவில் இருக்கிறார்.
2: And Jesus was in Bethania.
1: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
2: And they had a supper.
1: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
2: And after that the Lord is leaving.
1: அப்படி புறப்படும் பொழுது தான்,
2: when he started,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
2: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
1: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழித்து கொண்டு வர சொல்கிறார்.
2: And Jesus asked to bring that colt.
1: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
2: And he said a word.
1: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
2: You will see the colt.
1: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
2: Nobody traveled on it so far.
1: அது குட்டி.
2: It's a colt.
1: ஒருவனும்,
2: no one,
1: ஒரு காலம்,
2: no time,
1: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
2: And no one traveled on it so far.
1: Hallelujah. இரண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
2: It was binded.
1: அது கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
2: You come loose it and bring it.
1: சொன்னார்.
2: He said so.
1: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கல்ல,
2: if anybody ask,
1: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க.
2: It is needed to the Lord, you just say,
1: அவ்வளவுதான்,
2: that's all.
1: அவன் விட்டுருவான்.
2: He will leave.
1: ஆண்டவருக்கு தேவை.
2: It is needed to the Lord.
1: பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
2: that's a colt is needed for the Lord Jesus.
1: அது கட்டப்பட்டிருந்தது.
2: It was
1: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
2: Nobody traveled on it.
1: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
2: This is needed to the Lord.
1: இதுல என்ன இருக்கிறது?
2: What is it?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
2: And nothing is needed to the Lord.
1: பூமியெல்லாம் அவருடையது.
2: Entire earth belongs to him.
1: சமுத்திரம் அவருடையது.
2: The ocean belongs to him.
1: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
2: We belong to him.
1: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
2: Everything belongs to him.
1: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
2: And he is the almighty God.
1: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
2: What is the need for him?
1: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
2: If he shake his hand,
1: Hallelujah,
2: millions of angels will come.
1: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
2: Such a son of God he is.
1: Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
2: But there was a need.
1: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
2: If it is horse,
1: மதிப்பா இருந்திருக்கும்.
2: It is really honorable.
1: ஏன்னா பெரிய ராஜா,
2: the kings,
1: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
2: They go by cross.
1: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
2: Nobody will travel on the donkey.
1: இவர் பெரிய ராஜா.
2: He is the great king.
1: இவர் குதிரையில தான் போகணும்.
2: He has to go on the
1: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
2: But he is going on the colt.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுதை குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
2: He had to travel on the horse, but
1: குதிரை மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
2: He should have the sword.
1: ஈட்டி இருக்க வேண்டும்.
2: The spear.
1: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யார் இடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
2: If he goes on the horse he has to fight.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எருசலேமுக்குள்ள குதிரையின் மேல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
2: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for fight. Now he is going on the colt.
1: கையில ஆயுதங்கள் இல்லை.
2: No weapons in his hand.
1: ஒன்றுமே இல்லை.
2: Nothing in his hand.
1: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
2: It's not at all even a donkey, it is a colt.
1: குட்டியான கழுதை.
2: It's a little donkey.
1: அல்லேலூயா. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
2: And it is bearing the Lord Jesus.
1: Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: இது அல்ல தேவ செய்தி.
2: This is not the message today.
1: ஒரு முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
2: I just give an introduction.
1: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும்பொழுது,
2: when Jesus was traveling on the colt,
1: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
2: Multitudes watching.
1: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
2: What did they do?
1: 12th வசனம், 13 யோவான் எழுதின 12th அதிகாரம் 12 13 வசனங்களை பார்க்கும்பொழுது,
2: John 12 and 12:13.
1: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
2: ஓசன்னா, பிளஸ்டு
1: அல்லேலூயா.
2: அருமையான
1: தேவனுடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: இவர் யார்?
2: Who is he?
1: யாருக்கு ராஜா?
2: For whom is the king?
1: இந்தியாவின் ராஜாவா?
2: Is king for India?
1: எந்த ஊர் ராஜா இவர்?
2: And who's king?
1: இஸ்ரவேலின் ராஜா.
2: King of Israel.
1: இங்க இஸ்ரவேல் யாராவது இருக்கிறீங்களா?
2: Anybody Israel here?
1: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோபு இல்ல, நீ யார்? இஸ்ரவேல தான் மாத்திட்டார்.
2: No more Jacob and you are Israel. அப்போ
1: நாம் இஸ்ரவேலரா இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
2: And if you are Israel,
1: Hallelujah.
2: There is a king for us.
1: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
2: My God Hallelujah. Is Jesus.
1: ஒரு ராஜா இருப்பாரானால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
2: If there is a king and there should be kingdom.
1: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
2: There is kingdom.
1: அவர் ராஜாவா இருக்கிறார்.
2: He is the king.
1: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
2: There is kingdom for him.
1: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
2: The Pilate is asking the Lord Jesus.
1: யோவான் 18th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
2: John 18.
1: அங்கே அவர் பார்த்து, நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
2: Are you the king of Jews?
1: எல்லாம் ஒன்னு நீ ராஜான்னு சொன்னு சொல்றாங்க.
2: All say you are.
1: நீ யூதருக்கு ராஜாவா?
2: Are you the king of Jews?
1: அவர் என்ன சொன்னாரு?
2: What did he reply?
1: நான் ராஜாதான்.
2: Yes, of course I am king.
1: Hallelujah. நான் யாரு?
2: I am king, of course.
1: ஆனா,
2: but
1: 36th வசனத்துல வாசிக்கும் பொழுது,
2: 36,
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரன செய்வாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா.
2: அல்லேலூயா. My kingdom is not of this world.
1: Amen.
2: Amen.
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
2: My kingdom is not of this world.
1: நான் ராஜாதான்.
2: Of course I am a king.
1: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
2: There is the kingdom.
1: ஆனால்,
2: but
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
2: My kingdom is not of the world.
1: நான் இஸ்ரவேலின் ராஜா.
2: I am the king of Israel.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
2: the Lord Jesus Christ as the king when he was entering, அங்கே
1: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
2: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
1: Hallelujah.
2: The King of Israel.
1: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
2: They put the branches.
1: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
2: They spreaded the clothes.
1: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
2: blessed is he who comes in the name of the Lord
1: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
2: They were all praising God.
1: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
2: That's what the Lord is expecting.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மளை, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
2: You are putting prices after one hour.
1: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
2: I am not asking prices. Hallelujah. For me.
1: நீ ஸ்தோத்திரம் போடலனாங்க ஆண்டவர் வர மாட்டார், அதுக்காக தான்.
2: When he don't praise, the Lord won't come.
1: ஸ்தோத்திரம் போட்டா தான் ஒரு உலாவுவாரீங்க.
2: He will come only when Hallelujah. He praises him.
1: ஏன்னா நான் பெரிய பிரசங்கியா கிடையாது.
2: I am not a good preacher.
1: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
2: When we praise, only Hallelujah. We can talk to him.
1: ஆகவேதான் ஸ்தோத்திரம் போடணும்.
2: That's why we give praises.
1: அல்லேலூயா சொல்லணும்.
2: I have to say hallelujah.
1: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
2: They lifted the Lord.
1: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
2: They said
1: தேவ சபை என்று சொன்னால் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம்,
2: there should be shout in the church.
1: சத்தம்
2: there should be shout.
1: அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
2: All the time.
1: சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால்,
2: if the Satan has to
1: தேவ ஜனம் ஸ்தோத்தரித்தால்,
2: when you praise him,
1: தேவ ஜனம் துதித்தால்,
2: when you praise him,
1: தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால்,
2: when you shout,
1: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான்.
2: Satan will flee away.
1: அவனால் நிற்க முடியாது.
2: He cannot stand.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால்தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
2: what the devil does,
1: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
2: If he prays, it is a problem for him.
1: அதனால உங்க உள்ளத்துல வந்து,
2: he comes to your heart,
1: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி,
2: he keeps all vain thoughts.
1: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
2: you just keep quiet
1: அப்படினு உங்களை அமைதியா, நீங்க பிசாசு கீழ்படுவீங்க.
2: He obey to the devil.
1: ஆண்டவருக்கு கீழ்படியல.
2: You are not obeying to God.
1: ஆண்டவருக்கு கீழ்படுவீரானால்,
2: if you obey to the Lord,
1: உங்க வாயில துதியின் சத்தம்,
2: the praises,
1: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
2: praises
1: வந்து கொண்டே,
2: it keeps coming from your mouth,
1: வந்து கொண்டே,
2: it keeps coming.
1: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
2: how much more you praise.
1: Hallelujah. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
2: how much you praised.
1: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
2: how long you had life.
1: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
2: The Lord will look at the percentage of praises.
1: பார்க்கும்போது,
2: when he looks at it,
1: உங்களுடைய வாழ்நாள்ல 100%ல,
2: in 100%
1: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
2: 20% only you praised, 80% you did not praise.
1: அப்ப உங்களுடைய வாழ்நாள் 80% waste.
2: Then 80% of your life will
1: பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
2: All the prices going to the golden vessel.
1: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
2: The Lord is keeping the account.
1: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட,
2: when he prays him,
1: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
2: It's not just like
1: that. ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு.
2: Jesus keeps
1: account. Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்.
2: The devil is stopping you.
1: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்,
2: giving fleshly thoughts.
1: முரட்டாட்ட சிந்தையை கொடுக்கறான்,
2: rebellious thoughts.
1: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்,
2: disobedience.
1: நீ அவனை எதிர்த்து நில்,
2: resist him.
1: ஸ்தோத்திரி,
2: praise him.
1: கர்த்தரை மகிமைப்படுத்து,
2: praise him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
2: Why Jesus has to choose the cross?
1: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
2: Why the Lord should die?
1: ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
2: Why should he shed the blood?
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
2: It's a big question.
1: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
2: many ask this question,
1: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
2: the very cruel death,
1: இவ்வளவு பெரிய பாடு,
2: suffering,
1: எதனால வந்தது,
2: why did it come,
1: என்றால்,
2: because,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto God,
1: amen,
2: amen.
1: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்,
2: the Lord created the man perfect way,
1: ஆனால் அவன் பாவம் செய்தான்,
2: but he committed sin,
1: hallelujah,
2: hallelujah.
1: பாவத்தின் சம்பளம் மரணம்.
2: The wages of sin is death.
1: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை,
2: the wages of sin, the death,
1: யாராலும் ஜெயிக்க முடியாது.
2: Nobody can overcome.
1: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
2: The sin brought death.
1: அந்த பாவத்தை போக்குவதற்கு,
2: in order to remove that sin,
1: விமோசனமே கிடையாது.
2: No redemption at all.
1: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
2: Any millions, no redemption.
1: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
2: No redemption for that.
1: என்ன பாவம் கொடிது.
2: The sin is so cruel.
1: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
2: It takes to the hell.
1: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
2: that kind of sin,
1: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
2: How to destroy?
1: அதை நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
2: How long you close it?
1: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
2: if he close the
1: பாவத்தை
2: sin,
1: மறைக்கிறவன்,
2: if those who hide the sin,
1: வாழ்வடைய மாட்டான்,
2: they cannot live,
1: வாழ்வடையவே மாட்டான்,
2: they cannot live at all.
1: அது மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல,
2: no use of covering,
1: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல,
2: no use of hiding it.
1: அது ஒழிக்கிறது ஒரே வழி,
2: you have to destroy.
1: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது,
2: how to destroy, how
1: to hide. அருமையானவர்களே,
2: dear children of God,
1: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை.
2: In order to destroy these, hallelujah, the Lord has chosen the cross.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆகவே தான் ரோமருக்கு எழுதின 6 முழுவதையும் நீங்க படிச்சு பாத்தீங்களா?
2: When you read complete Roman 6,
1: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
2: we are crucified with the Lord Jesus,
1: அவருடனே கூட மரித்து,
2: we die with him,
1: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
2: we are being raised,
1: hallelujah,
2: through him.
1: பாவத்துக்கு மரித்து,
2: we dead to sin,
1: நீதிக்கு நாம் பிழைத்து கொண்டோம்,
2: we live for righteousness,
1: hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடு என்ன

0: ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
1: He accomplished great thing on the cross.
0: சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
1: He did it on the cross.
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
1: How did he bear that cross?
0: ஒரே நேரத்தில்
1: at the same time
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
1: He did two things on the cross.
0: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
1: He undergone pain in the cross.
0: சொல்லொண்ணா வேதனை.
1: Unspeakable pain.
0: சகிக்க முடியாத வேதனை.
1: Nobody could endure.
0: தாங்க முடியாத வேதனை.
1: Unbearable.
0: பாடுபட்டார்.
1: He suffered.
0: அதே நேரத்தில் அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
1: But he was rejoicing on the cross.
0: எப்படி ஒரே நேரத்தில் பாடுபட்டுக்கிட்டே ஒரே நேரத்தில் சந்தோஷமா இருக்க முடியும்?
1: How is it possible suffering in the midst of
0: அதுக்கு பதில் தான் எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
1: Hebrews 12 and 2 he
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read
0: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பாருங்க. அவமானம்
1: ஷேம்
0: அதை சகிக்கிறார். ஒரு பக்கம்
1: one side is enduring,
0: இன்னொரு பக்கம்
1: other side
0: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
1: Which one he is undergoing?
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
1: one side joy is kept,
0: இன்னொரு பக்கம் அவமானம் நிந்தை,
1: another side reproach and shame,
0: அவமானத்தின் பொருட்டு
1: because of shame
0: சிலுவை சகித்து
1: endured.
0: Hallelujah.
1: He is sitting on the
0: இதுதான் ரகசியம்.
1: That is the mystery.
0: இதான் சிலுவையின் ரகசியம்.
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne which it
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது.
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: Throne what it tells.
0: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: As Jesus overcome the death and we have to overcome the
0: Hallelujah.
1: Sin and death.
0: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: Jesus said my kingdom is not of the world.
0: Hallelujah. இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: ஏ ராஜ்யம் வேற.
1: My kingdom is different.
0: ஏ ராஜ்யம் எது?
1: Which is my kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
1: My kingdom is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து.
1: Jesus said to Israelites.
0: யாக்கோபு புத்தகத்தில் 19 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது.
1: Exodus 19.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆசாரிய ராஜ்யம்.
1: And the kingdom of priests.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
1: We don't belong to this world.
0: நாம் யார்? படிங்க 19 அதிகாரம் 6 வசனத்தில், எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதனாலதான் நாம் வேதத்துல மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
1: And he made us kings and priests.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: Hallelujah. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43 and 15.
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்.
1: One king may be 10 or 20 years.
0: இருக்கலாம்
1: or 30 years.
0: 100 வருஷம் இருக்க முடியாது.
1: It cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா,
1: இட்டர்னல் கிங்.
0: எரேமியா 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10:10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்,
1: the Lord is true God.
0: அவர் ஜீவனுள்ள தேவன்,
1: is the living God.
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal.

0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
1: The people were singing and his hosanna and
0: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
1: Why we keep
0: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say hallelujah?
0: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say hosanna?
0: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
1: He is king.
0: சாதாரண ஒரு மனுஷன் வரா.
1: Ordinary man is coming.
0: வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
1: They all shout and praise him.
0: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
1: If they give biryani they shout.
0: If
1: they give
0: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்ல.
1: You don't have eyes to see him.
0: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
1: You should have the eyes to see
0: him. யார் ஒருத்தர் கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ,
1: whoever looks at God as king,
0: அவன் தேவ சமூகத்திலே Hallelujah, உண்மையான கிறிஸ்தவன்.
1: And he is the true Christian.
0: ஏசாயா தீர்க்கதரிசி.
1: Isaiah prophet.
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
1: Of course he is a great prophet.
0: ஏசாயாவின் புத்தகம் 6 அதிகாரத்துல
1: 6th chapter.
0: அவர் சொல்றார் பாருங்க.
1: He says
0: 5th வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது
1: 6 and 5 Isaiah.
0: அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: My eyes have seen the king, the lord of
0: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
1: How did he see that king?
0: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: The lord of hosts.
0: Children
1: of God,
0: என்ன சாட்சி சொல்ல போற?
1: What kind of testimony you are going
0: to say? ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
1: How did your eyes look at that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தானியேல் ராத்தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
1: And Daniel has seen.
0: இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் பொழுது கெட்ட கனவு வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தான், அவன் வந்தான்லாம் சொல்றாங்க.
1: The Christians have very bad dreams. Did Jesus come?
0: இல்லை.
1: No.
0: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
1: You are not thinking about king.
0: வேற ஏதோ நினைச்சிருக்கற அதான் வருது உனக்கு.
1: You are thinking something else, it is coming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
1: How do you look at the Lord?
0: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல.
1: Not only eternal king.
0: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல.
1: Not only king of peace.
0: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
1: What kind of king?
0: மகிமையின் ராஜா.
1: It's a glorious king.
0: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
1: Psalm 24
0: 8th வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: 8
0: இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
1: who is this glorious king?
0: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
1: The lord
0: 7th வசனத்துல
1: in 7
0: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா.
1: Glory shall come.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீ துதித்தால்
1: when you praise
0: மகிமின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
1: The king of glory.
0: நீ துதித்தால் மகிமின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
1: The king of glory will come.
0: நீ துதித்தால் மகிமின் ராஜா நடந்து வருவாரு.
1: When you praise the glory.
0: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
1: உன்னை
0: தொடுவாரு.
1: He will touch you.
0: மகிமின் ராஜா,
1: king of glory.
0: உராகாபா சந்தாரால் யாந்தரபாரா.
1: Thank you Jesus.
0: ஆனா இந்த மகிமின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
1: You are despising the king of
0: Alleluia.
1: glory.
0: அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
1: You are not giving that glory.
0: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
1: He has to be glorified. He has to be
0: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be.
0: யார் இந்த மகிமையின் ராஜா?
1: Who is this king of glory?
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
1: He is my king of glory.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா.
1: The king of Israel.
0: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம் தான் பார்த்தார்கள். ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு
1: வெளிப்படுத்துகிறார்.
0: அவருடைய அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக, சமாதானம் உள்ளவராக,
1: பிரசன்னம்
0: அந்த இடத்துல. அது அவர் என்ன சாந்த குணம் உள்ளவர்.
1: Because he is the full of meekness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததனால.
1: Since they saw the king of
0: Thank you Jesus.
1: meekness.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி
1: As for Zechariah
0: 9 அதிகாரம் 9வது வசனத்தில்
1: 9 and 9
0: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதிக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. போ
1: Now there is a name.
0: மரி. Hallelujah.
1: Right.
0: Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before him.
0: தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do that?
0: எதுக்கு?
1: What for?
0: எதுக்குன்னா
1: to
0: ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
1: Lord we accept you.
0: நாங்க உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்க வேற என்ன செய்யிறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவுல நாங்க விதி அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே.
1: Children of God.
0: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்.
1: If you have accepted the Lord
0: Hallelujah.
1: Jesus.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல.
1: The donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை.
1: No one
0: rided
1: on that.
0: Hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த சொந்தக்காரன், அந்த கழுதையின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்?
1: Maybe the owner of donkey.
0: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்.
1: It is only for
0: me. யாரும் ஏறக்கூடாதுன்னு
1: வச்சிருப்பான். Nobody should take it.
0: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கியோ.
1: Whatever you lock it.
0: உனக்கு மாத்திரம் வச்சிருக்கிற பாரு.
1: You keep it only for
0: அதை எடுத்து வந்து ஆண்டருக்கு கொடுத்துரு.
1: Come on bring it and be
0: better. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது.
1: That is commitment.
0: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு.
1: Come on you take
0: எல்லாத்தையும் ஆண்டருக்கு கொடுத்துரு.
1: Give all that.
0: ஒப்பு கொடுத்துரு.
1: Commit yourself.
0: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை.
1: That is the respect.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: அதுதான் தாழ்மை.
1: That is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை.
1: That is the glory of the cross.
0: Hallelujah. சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
1: Why did he choose the cross?
0: அது சிறுமை.
1: It is affliction.
0: சிறுமை.
1: Affliction.
0: அந்த சிலுவை ஒரு அவமானம்.
1: It is a shame.
0: அந்த சிலுவை ஒரு கேவலம்.
1: And it is really
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார்.
1: And Jesus died on that cross.
0: அந்த சிலுவையின் மரண பரியந்தம்.
1: Till the death of the cross.
0: அவர் கீழ்ப்படிந்தவராகி.
1: And he obeyed.
0: தம்மை தாமே வெறுமையாக்கி.
1: He emptied himself.
0: தேவ பிள்ளையே.
1: Children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெறுமையாக்கிட்டு.
1: emptied himself.
0: தன்ன பெருமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்.
1: He has given himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல.
1: He didn't ask to give.
0: சில பேர் பாட்டு பாடுவாங்க.
1: Some they sing.
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்.
1: The Lord may not ask such a way.
0: கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்தார் கேட்பார், பிச்சை எடுக்கிற மாதிரி.
1: Will he ask what do you do for me?
0: அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குற ஆண்டவர் இல்லைங்க நம்முடைய ஆண்டவர்.
1: Our Lord will not ask.
0: சந்தோஷமா கொடுத்தா வாங்கிக்குவார்.
1: If you give gladly, you will accept.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவன் உனக்கு தெரியாது. சீஷர்க்கு தெரியவே இல்லை என்ன கேட்பார்னோ தெரியாது.
1: The disciples did not know what he will ask.
0: அங்க போய் ஒரு கழுத குட்டி கட்டி இருக்கோம்.
1: Go and see the colt.
0: அத போய் அழுத்துன்னு வாங்க.
1: You lose it and bring.
0: அதுல இருந்து என்ன தெரியுது?
1: What you understand?
0: ஆண்டவருக்கு எது தேவை?
1: What is needed to the Lord?
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ நல்ல கழுதைதான்.
1: You are good donkey.
0: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை.
1: But you are bound.
0: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்.
1: They bound you.
0: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்.
1: Binding and
0: உன்னை கட்டி வச்சி
1: and he is binding and
0: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்.
1: He is making us slavery. He is binding you.
0: உன்னை வேதனைப்படுத்துறான்.
1: He makes you painful. Satan.
0: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்.
1: He is using you.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says.
0: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல.
1: Not for anyone.
0: எனக்கு தேவை.
1: You are needed for
0: Hallelujah.
1: Me. Hallelujah.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You are loose.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
1: கட்டுகளை
0: அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage.
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage. உன்னுடைய
0: மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage. உன்னுடைய
0: பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He is உன்னுடைய
0: வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: He loses the bondage of sickness.
0: சபூரபா ரபாலா கீரபாரா தூரானா மாஷா.
1: Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு.
1: The Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
1: We keep praying.
0: மகனே,
1: my son,
0: இன்னைக்கு போய்
1: go
0: ஒரு கூட்ட மக்களை கட்ட அழுத்துறியாப்பா.
1: Will you lose the people?
0: கட்ட அழுத்துறு.
1: Come on, lose.
0: கட்ட அழுத்து கொண்டாந்துரு.
1: Bring them.
0: கட்ட அழுத்து கொண்டு வந்துரு.
1: Lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்.
1: With that zeal I'm
0: talking. இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல.
1: When you go from here,
0: உன்னை வியாதியிலே கட்டி வைத்து இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவேன்.
1: You have to lose.
0: இன்றோடு அந்த கட்டை அவிழ்ந்தது.
1: The bondages are loose.
0: ஓ கைவிடப்பட்ட வியாதி.
1: Any sickness.
0: ஓ மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி.
1: The sickness to
0: இயேசுவின் நாமத்தினாலே.
1: In the name of Jesus.
0: உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன்.
1: I lose your bondage. Right now.
0: In the name of Jesus. Amen. The name of Jesus.
1: In the name of Jesus.
0: In the name of Jesus.
1: In the name of Jesus.
0: Shabura bala bara bakala.
1: Thank you Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: உன்னை கர்த்தர் கட்டவிழ்த்து.
1: The Lord will lose you.
0: இனிமேல் நீ யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You should not be slavery for the world.
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery to the blood relations.
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery for the fleshly relationships.
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்.
1: If you are the spiritual
0: child. யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: நான் ஒருத்தருக்கும் அடிமை இல்லை.
1: I am not slavery.
0: என் சங்கிலிகள்,
1: my chains,
0: உடைந்து விட்டது.
1: It is broken.
0: என் கட்டுகள்,
1: my bondages,
0: அறுக்கப்பட்டது.
1: Broken.
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
1: I belong to the Lord.
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
1: I belong to the Lord.
0: எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ.
1: How many times?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: இந்த காலவேளையிலே.
1: In this morning.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: Your king is coming.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: Hallelujah. எவ்வளவு பேர் in the news. ஏரோது கிட்ட போது.
1: The news is going to
0: Pilate கிட்ட போது.
1: Goes to the Pilate.
0: பிலாத்துக்கும் இயேசுவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: The pilot is
0: ஏரோது இயேசுவை பார்த்த உடனே பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
1: ஹீரோட் வாஸ் திங்கிங்
0: ஐ வாண்ட் டு சீ வந்துட்டீங்களே.
1: You have come to the palace.
0: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம்.
1: It was joyful to him.
0: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
1: Both of them had joy.
0: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டு இருந்தாங்க, பகைஞர்களா இருந்தார்களா?
1: And Herod and Pilate were fighting. ஆனா
0: இயேசுவால ரெண்டு பேரும் சிநேகிதர்களா மாறிட்டாங்களா?
1: Because of Jesus they became friends.
0: Amen. அவர் சமாதானத்தின் ராஜா.
1: He is the king of peace.
0: அவர் போறதெல்லாம் சமாதானம் தான்.
1: Wherever he goes there is
0: Hallelujah.
1: Peace. Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
1: My Lord Jesus Christ.
0: அவருடைய ராஜ்யம்.
1: His kingdom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And how he is guiding us.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: Hallelujah. ஆம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
1: All the kingdoms will be perished one day.
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God.
0: Hallelujah. அழியாதது.
1: It will never perish.
0: என் ராஜ்யம்.
1: My kingdom.
0: இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்.
1: You are the kingdom of priest.
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for God has chosen you.
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
1: Not to just come to church and go.
0: சும்மா ஜோம் பண்ணி ஆண்டவரே இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
1: Not to ask something else.
0: தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for he has chosen.
0: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
1: You have to inherit the kingdom.
0: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்
1: James
0: 2வது அதிகாரம்
1: 2
0: 5வது வசனத்துல
1: 5
0: என் பிரியமான சகோதரரே,
1: my beloved brethren, listen.
0: தேவன் இவ்வுலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: Has of the kingdom which he had promised to them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே,
1: dear children of God,
0: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
1: Unrighteous people are ruling the world.
0: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது.
1: The world is perishing.
0: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
1: Unrighteous ruling.
0: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்.
1: My Lord's kingdom.
0: சங்கீதம் 45:6
1: Psalm 45:6
0: பாருங்க. தேவனே,
1: oh God,
0: உமது சிங்காசனம்
1: your throne
0: என்றென்றைக்கும் உள்ளது.
1: Is there all the time.
0: உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
1: the sculptor,
0: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது.
1: It is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்.
1: The Lord has called us.
0: 1 தெசலோனிக்கேயர்
1: 1 தெசலோனிக்கேயர்
0: 2வது அதிகாரம்
1: 2nd chapter
0: 11வது வசனத்தை பாருங்க.
1: 11
0: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும். Hallelujah.
1: Hallelujah. You have to be worthy for that kingdom.
0: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
1: That's why he called you.
0: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
1: He called you for his kingdom.
0: ஆயத்தமா இருக்கறாயா?
1: Are you ready?
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:25.
0: அழிவில்லாத ராஜ்யம்.
1: Unperishable kingdom.
0: ஆதலால் அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
1: Unshakable kingdom.
0: பயத்தோடும்
1: with fear.
0: பக்தியோடும்
1: with devotion.
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக்கொள்ளுங்கள்.
1: With a zeal let us worship.
0: Hallelujah.
1: With a grace.
0: Amen.
1: Amen.
0: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்
1: Daniel 4
0: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 2
0: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
1: சோ பவர்ஃபுல்
0: அவருடைய ராஜ்யம்.
1: His kingdom.
0: நித்திய ராஜ்யம்.
1: Eternal kingdom.
0: அவருடைய ஆளுகை.
1: His ruling.
0: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
1: Generation after generation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: 34வது வசனத்துல சொல்றார் பாருங்க.
1: 34
0: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
1: His kingdom, generation after generation, it will stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே.
1: Yes, dear children of God.
0: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள் இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா மேன்மைகள்
1: all great things
0: அதிகாரங்கள்
1: all authorities
0: ஒரு நாள் அழிஞ்சு போய்டும்
1: it will be perished
0: ஆனா
1: but
0: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றார்னா
1: what the lord says
0: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு
1: for the poor
0: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு
1: he has given the
0: நீங்க ஆளுங்க
1: come on rule
0: hallelujah
1: hallelujah
0: சங்கீத புத்தக தானியேல் புத்தகத்துல
1: Daniel
0: 7 அதிகாரம்
1: 7
0: 27வது வசனத்துல
1: 27
0: என்ன சொல்ற வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள்
1: Hallelujah.
0: ஒரு ஊருக்கு இல்ல
1: நாட் ஃபார்
0: ஒரு தேசத்துக்கு இல்ல
1: நாட் ஃபார் ஒன்
0: சகல ஜனங்களும்
1: ஆல் டொமினியன்ஸ்
0: சகல ஜாதியாரும்
1: ஆல் நேஷன்ஸ்
0: 14வது வசனத்தை பாருங்க தானியேல் 7:14
1: 7 and 14
0: சகல ஜனங்களும்
1: ஆல் பீப்பிள்
0: ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்
1: Hallelujah.
0: இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்
1: That is our kingdom.
0: இந்த ராஜ்யம் வேணுமா
1: Do you need this kingdom?
0: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்
1: Sufferings are little.
0: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிரமப்பட்டு கிடப்ப
1: You are going to have only little affliction.
0: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்
1: The world may despise you.
0: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்
1: It will mock at you.
0: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்
1: It may just mock
0: at you. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது
1: They will come.
0: கர்த்தர் உன் கையில ராஜரிகத்தை கொடுத்து
1: God will give the kingdom.
0: உன்னை ஆள செய்ய போகிறார்
1: He will ask you to
0: rule. அப்பொழுது சகல ஜாதியாரும்
1: All nations.
0: சகல பாஷைக்காரரும்
1: All
0: They
1: will be under
0: ஏனென்றால்
1: நம்முடைய
0: ராஜ்யம்
1: அவர் கிங்டம்
0: அது அசைவில்லாத ராஜ்யம்
1: அன்ஷேக்கபிள்
0: அது அழிவில்லாத ராஜ்யம்
1: அன்பெரிஷபிள்
0: அது தேவனுடைய ராஜ்யம்
1: God's kingdom
0: அது பரலோக ராஜ்யம்
1: heavenly kingdom
0: அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்
1: and for the saints
0: தானியேல் 7 அதிகாரம்
1: Daniel 7
0: 18வது வசனத்தில்
1: 18
0: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் 27வது வசனத்தில்
1: கிங்டம் ஃபாரேவா
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யரீகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் அல்லேலூயா
1: The kingdom is an everlasting Alleluia.
0: kingdom
1: Alleluia.
0: Alleluia. Alleluia. அருமையான தேவனுடைய ஜனமே
1: Dear children of God
0: ஆச்சரியமா இருக்கு
1: So amazing
0: ரட்சித்தார்
1: He saved us
0: பரிசுத்தமாக்கினார்
1: Made us holy
0: உன்னதங்களை அவர் உட்கார வச்சார்
1: Made us to sit with him
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே
1: ஓ ஃபியர் நாட்
0: சிங்கிள் ஃபாக்ஸ் நான் ராஜ்யத்தை கொடுத்துறேன்
1: ஐ ஹேவ் கிவன் மை கிங்டம்
0: நீ ஆளுகை செய்
1: கம் ஆன் யூ ரூல்
0: ஒரு நாள் வர போகிறது
1: டே வில் கம்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அந்த நாள்ல
1: ஆன் தட் டே
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்
1: அன்ரைச்சஸ்
0: எல்லாரும் அடிந்து போவார்கள்
1: ஆல் தி விக்கெட் வில் பீ பெரிஷ்
0: தேவ ஜனமாகிய நாம்
1: God's people
0: பரிசுத்தவான்களின் ராஜ்யத்தில்
1: அந்த சேம்
0: நாம் ஆளுகை செய்ய போகிறோம்
1: we will rule
0: உனக்கு ஒரு பெரிய பதவி
1: there is a big
0: ராஜரீக பதவி
1: and kingly
0: காத்து கொண்டிருக்கிறது
1: it is waiting
0: hallelujah
1: hallelujah
0: பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாய்
1: are ready to receive
0: கர்த்தரை விடாம பற்றிக்கோ
1: come on catch the lord
0: பற்றிக்கொள்
1: catch the lord
0: விடாதே
1: don't leave
0: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்
1: the lord will write
0: அந்த ராஜரீக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்
1: he will bring it
0: அந்த நாள் சீக்கிர நெருங்கி விட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்
1: shall we all rise up
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே இதோ ராஜா வருகிறார்
1: King is coming.
0: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்
1: He will rule.
0: அந்த மகிமையின் ராஜா உள் பிரவேசிக்கிறார்
1: The glorious king is
0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்
1: He has come.
0: அவருடைய ராஜ்யம்
1: His kingdom.
0: பரிசுத்தமான ராஜ்யம்
1: Holy kingdom.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்
1: He has given that kingdom.
0: தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு
1: Come on seek the kingdom of God. தேவனுடைய
0: ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு
1: Seek the kingdom of God and His righteousness.
0: இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்
1: It will be given unto you.
0: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல
1: Not the perishable.
0: எனக்கு ராஜ்யம் வேண்டும்
1: I need the kingdom.
0: ராஜரீகம் வேண்டும் வேண்டும்.
1: I need the ruling.
0: தேவன் அளிக்கிற ராஜரீகம்,
1: தேவன்
0: அளிக்கிற ஆளுகை,
1: the ruling of God.
0: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
1: God is giving.
0: எதை வைத்து கொடுக்கிறார்?
1: For which?
0: அவருடைய கிருபை,
1: his grace.
0: அவருடைய இரக்கம்,
1: his mercy.
0: அவருடைய தயவு,
1: his favor.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு,
1: the love upon.
0: அல்லேலூயா. கர்மியார் தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
1: Who are you?
0: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
1: And you are the donkey.
0: கழுதை குட்டி.
1: It's a colt.
0: உன்னை தெரிந்து கொண்டு,
1: has chosen you.
0: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு,
1: and he is traveling upon you.
0: இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
1: He is traveling.
0: எங்க போனாலும், எங்க வந்தாலும்,
1: wherever you go,
0: மறந்து போகாதே.
1: Don't forget.
0: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are bearing.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: Hallelujah. கர்த்தருக்குனை ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself.
0: ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீரே எங்களுடைய ராஜா ஆண்டவரே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா. வைத்திருக்கிறீர் கர்த்தாவே, அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது ஆண்டவரே, அது மகிமையின் ராஜ்யமாக இருக்கிறது கர்த்தாவே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒளிந்து போகாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா, பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். அதற்கேற்ற பாக்கியவான்களாக நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்ரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே, ஸ்தோத்ரம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, ஸ்தோத்ர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவரே. இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம். பிதாவே,
2: திரியேக தேவனுக்கு இதில் பங்கு உண்டு. நிச்சயம் இந்த இரட்சிப்பு மகத்துவமானது.
3: உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தையாக இருந்த போது உங்கள் பிறந்த நாளுக்காக காத்திருந்ததை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதற்காக நாட்களை எண்ணி எப்படிப்பட்ட பரிசுகள் கிடைக்கும் என மனக்கோட்டைகளை கட்டியிருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்ததும் வழக்கம் போல் மற்றொரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக கருதப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டம் நாளடைவில் மாறியிருக்கும். இதை போலவே நம் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் சர்வ சாதாரணமாக எண்ணியிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு அடியோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மகத்துவமான நம் ரட்சிப்பு என்றுமே மங்கி போக அனுமதிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம்.
2: என் அன்புக்குரிய நேயர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை நான் அறிவேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் உங்களின் நித்திய முடிவு அந்த நிமிடத்திலேயே மாற்றப்படுகிறது. இதுவே உங்கள் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவமாகும். அப்படித்தானே? நம் ரட்சிப்பை குறித்து விளக்கி கூறும் இரண்டு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். இந்த பகுதிகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறது. முதலாவது எபிரேயர் 1:3-4 வாசிக்கிறேன். பொதுவாக எபிரேயர் 1 எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விஞ்சி நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தே விளக்கம் தருகிறதா இருக்கிறது. 3:4 வாசிக்கிறேன். இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். 1 இயேசுவை உயர்த்தி கூறின பின்பு எபிரேயரை எழுதின ஆசிரியர் 2:4 என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கேளுங்கள், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 4 சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து எப்படி கவலையற்று இருப்போம் என்ற வாக்கியத்தை சற்று கவனியுங்கள். இங்கே ஏதோ இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் என்று சொல்லப்படாமல் இவ்வளவு பெரிய இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே இவ்வளவு பெரிய என்ற சொற்றொடர் இரட்சிப்பின் முழு கண்ணோட்டத்தையும் அதனின் வல்லமையையும் ஒரு தனிப்பட்ட நபரில் இரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்தி கூறுகிறது. அன்பானவர்களே, இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம் இரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை கவனிக்கப் போகிறோம். நீங்கள் எவ்விதத்திலும் இரட்சிப்பை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு மேலான செயல். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவற்றை வேத வசனங்களுடன் நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, இரட்சிப்பு பெரிதானது என்பதற்கான முதல் காரணத்தை பார்க்க இருக்கிறோம். இரட்சிப்பே மனிதனுடைய பாவ, உதவியற்ற மற்றும் நம்பிக்கையற்ற நிலைக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஏன் இரட்சிப்பு பெரிதானது என்ற கேள்விக்கு தரப்படும் பதில் ஒன்றே. அது தெய்வீக பதிலே அல்லாமல் மனிதனின் பதிலாக இருக்கவே முடியாது. அதுவும் இந்த கேள்விக்கான பதில் ஒன்று மட்டுமே. எத்தனையோ தத்துவங்கள், சமயங்கள், கருத்துக்கள், வாழ்க்கையை பற்றின யூகங்கள் இருந்தாலும் மனிதனின் நம்பிக்கையற்ற மற்றும் உதவியற்ற நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கிறது. மனிதனின் பாவ நிலையானது அவனை தேவனிடமிருந்து பிரித்து தேவனுக்கு முன்பு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. இதற்கு ரட்சிப்பு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். இந்த ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. ஆகவேதான் இது பெரிதான மேன்மையான ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு பெரிதாக இருப்பதற்கான காரணம் இந்த ரட்சிப்பை பற்றின உண்மை பரிசுத்தமான தேவனின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டதாகும். பிதாவாகிய தேவனே நம்முடைய ரட்சிப்பை வடிவமைத்தவர். ஆகவேதான் நம் ரட்சிப்பு பெரிதாக இருக்கிறது. மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனம் இறங்கினவராய் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதர்களோடு வாழ்ந்தார். இதையே நாம் மனித சாயலானார் என்று அழைக்கிறோம். குமாரனாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். இதன் மூலமாக பாவியான மனிதன் பரிசுத்தமான தேவனுடன் உறவு கொள்ள ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதன் தேவனோடு உறவு கொள்ள முடிந்தது. மட்டுமன்றி அவருடைய பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வழி உண்டாயிற்று. எபேசியர் 1:4 6 தொடர்ந்து ரோமர் 8:29 வாசிக்கிறேன். கவனியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானதாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே தம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த பரிசுத்தமான தேவனின் ரட்சிப்பு திட்டத்தின்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே இவ்விதம் தெரிந்து கொண்டார். ஆகவே இதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள நம் யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவராகவே நம்மை தேடி வந்தார். பரிசுத்தமும் நீதியும் பாவமற்ற பரிபூர்ணமான தேவன் மனம் இறங்கி பாவமுள்ள மனிதர்களின் வாழ்வில் வாசம் பண்ண வந்தார். அவரே நம்மை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணி தம்முடைய நீதியை நமக்கு தரிப்பித்து தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மேலும் நாம் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, எபிரேயர் 2:4 பெரிதான ரட்சிப்பு மாத்திரமே மனிதனின் பாவ நிலைக்கு ஒரே பதிலாக இருக்கிறது. இந்த பெரிய ரட்சிப்பின் நிமித்தமாகவே பரிசுத்தமான தேவன் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றினார். இதற்கு இணையாக ஒப்பிட்டு வேறு எதையும் பேச முடியாது. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நாம் இருக்க முடியுமா? நிச்சயம் நாம் அவ்விதம் இருக்கவே முடியாது. இந்த ரட்சிப்பு பெரிது. காரணம், நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை. அவராகவே தாமாகவே வந்து நம்மை முதலாவது நேசித்தார். தேவன் ஒருவருடைய இருதயத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தாத வரை அந்த நபர் தேவனில் அன்பு கூறவே முடியாது. ஆகவே இது அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இந்த ரட்சிப்பை அன்பினால் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஒரு உண்மையும் அங்கு இல்லை. ஆனால் முற்றிலும் மேன்மையான, மிகவும் உன்னதமான, பாவம் நிறைந்த மனிதர்களால் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே கிட்டியது. அப்படிப்பட்ட மேன்மையான இந்த ரட்சிப்பை அன்பானவர்களே, நீங்களும் நானும் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடாது. ரட்சிப்பு என்பது வாழ்வில் இடம்பெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது இடம்பெறும் சமயம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதற்கு இணையாக நாம் எதையும் பேச முடியாது. உங்கள் வாழ்வில் எண்ணற்ற அதிசயமான அனுபவங்கள் இடம்பெறலாம். ஆனால் சர்வவல்ல தேவனின் கிருபையால் வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய இந்த ஒரு அனுபவத்தை போன்று வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாகவே இது மிகப்பெரிய ரட்சிப்பாகும். இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் தண்டனையில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தப்பித்துக் கொள்வதற்கான வழியே இல்லை. தொடர்ந்து ரட்சிப்பு பெரிதாக அல்லது மேன்மையானதாக இருப்பதற்கான மூன்றாவது காரணத்தை சிந்திப்போம். இந்த மேன்மையான ரட்சிப்பு ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே உரியது. தேவனுடைய மேன்மையான அன்பை எண்ணி பார்க்கும்போது மட்டுமே அவரது ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாருக்கெல்லாம் அங்கம் உண்டு என்பதை யோவான் 3:16 கூறுகிறது. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவனின் அன்பு ஏதோ இந்த அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மக்களுக்காக மட்டும் சொந்தமானது அல்ல. அப்படி ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தேவன் யாரையும் நேசிக்கவில்லை. மேலும் அவர் மக்களின் தரத்திற்கு ஏற்றவாறும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் மாட்டார். ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அதனால் நாம் யாருமே என் கலாச்சாரத்தின் நிமித்தமாகவே தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவத்தன்மையோடு இருந்ததின் நிமித்தமாகவே தேவன் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய அன்பு எல்லாரையும் சென்றடையும். நீ அதிகமாகவும் மிக மோசமாகவும் வன்மையாகவும் பாவம் செய்துவிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் நானாவது உன் பாவத்தையெல்லாம் மன்னிக்கப் போவதாவது என்று தேவன் ஒருபோதும் யாரிடமும் சொல்லவும் மாட்டார், சொல்வதும் கிடையாது. யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும் ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றும் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி ரட்சிப்பானது அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லா மனிதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ரட்சிப்பு உங்களையும் வந்தடையும் என்பதுதான் ரட்சிப்பின் ஒரு சிறப்பு அம்சமாகும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ரட்சிப்பு உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மேன்மையான மிகவும் உன்னதமான ரட்சிப்பு திட்டத்திற்கு இணையாக எந்த ஒரு தத்துவமும் இல்லை, எந்த ஒரு சொற்பொழிவும் இல்லை. எனவேதான் 2 Corinthians 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த நிகழ்வினால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை முற்றிலுமாக பரிபூர்ணமாக மாற்றமடைகிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை, அதாவது ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்று இருக்க முடியும்? நாம் மறந்து போன உண்மை என்ன தெரியுமா? பாவம் நம் செயல்களிலே வெளிப்படுகிறது. அதற்காக நாம் செய்யும் செயல்களின் நிமித்தம் பாவம் செய்யாமல் நம் சுபாவத்தினாலேயே அவ்விதம் செய்கிறோம். இப்படிப்பட்ட மனிதனின் பாவ சுபாவமானது தேவனின் மன இரக்கத்தினாலே மாற்றம் பெறும். ஒருவேளை இந்த சீர்கெட்ட பாவத்தன்மையை மிகவும் வெளிப்படையாக பிறந்த குழந்தைகளில் நாம் காண முடியாது. ஆனால் அந்த குழந்தை தக்க வயதிலே ரட்சிப்பை கண்டடையாவிட்டார், அந்த சீர்கெட்ட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைய காலத்தில் வாழும் வாலிபர்கள் மத்தியில் தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பினாலும் இரக்கத்தினாலும் வாழ்வில் மாற்றம் கண்டடையலாம் என்பதை அவர்களிடம் யாரும் விளக்கிக் கூறவில்லை. பாவ கொடூரத்திலிருந்து மனிதர்கள் மாற்றம் பெற தேவையானது தேவனுடைய அன்பே. இதுதான் தேவ வல்லமையாக இருக்கிறது. அதுவே மனிதர்களை மாற்றம் பெற செய்யும். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில் பவுல் இதை குறித்து என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இங்கே பவுல் கூறிய அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். அதுவே நம் ஒவ்வொருவரின் இரட்சிப்பின் அனுபவமாக இருக்க வேண்டும். 4வதாக, நம் இரட்சிப்பு மேன்மையானதாக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம் இரட்சிப்புக்காக செலுத்திய கிரயமே காரணமாக இருக்கிறது. இதை குறித்து சற்று சிந்திப்போம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மக்களை அதிகமாக நேசித்ததினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம் அனைவருக்காகவுமே ஒப்புக் கொடுத்தார். அவரையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக தேவன் அவரை அனுப்பினார்? பிரசங்கிக்கவும், போதிக்கவும், சுகமளிக்கவும், அனைவரிடமும் நண்பனாக இருக்கவும் மட்டுமா தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார்? இல்லை, மரிக்கும் நோக்கத்திற்காகவே அனுப்பினார். ஆகவே இதை ஏதோ மற்ற ஒரு நபரின் மரணமாகவும், ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் மரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படி அனுப்பினார். அது பதிலீட்டு மரணமாகவும், தியாக மரணமாகவும், பரிகார மரணமாகவும் இருக்கிறது. இந்த மரணத்தினாலே இயேசு பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இந்த ஈகை மரணமே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திற்குள் நடத்தி செல்கிறது. இந்த மரணம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்விதம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவமே செய்யாதிருந்தும் தேவனால் தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பாவம் செய்யாதிருந்தும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் முற்றிலும் பாவம் செய்யாதவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்திற்கு மேலாக விஞ்சி இருப்பவர் அவர். இருப்பினும் பிதாவாகிய தேவன் தம் கோபத்தை அவர் மேல் வரப்பண்ணி பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். இயேசுவும் அதற்கு சம்மதித்தார். இதனால் இயேசு கிறிஸ்து பாவக்கடனை தம்மேல் ஏற்றவராய் சிலுவையிலே மரித்த போது பயங்கரமான தண்டனையை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. அந்த தண்டனையின் போது தேவனின் ஐக்கியத்தை அவர் இழக்க நேரிட்டது. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெற்றதன் மூலமே நாம் இரட்சிப்பை அனுபவிக்கும் நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் இந்த பெரிதான இரட்சிப்பு மிகவும் அதிக விலை கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கியதாகும். ஆகவே இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. 5வதாக, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. காரணம், உலகத்தில் இதனுடன் ஒப்பிட்டு வேறு எதையும் பேசவே முடியாது. வாழ்வின் எந்த ஒரு அனுபவமும் இதற்கு இணையாக முடியாது. ஒரே நபர் மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இரட்சிப்படைவதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தார். இதை போன்று நடைபெற்ற நிகழ்வு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் தப்பித்துக் கொள்வோமோ? நிச்சயம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, அநேகர் இந்த செய்தியை கேட்டு நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்து, இது என்ன ரட்சிப்பு, வேதாகமம், திருச்சபை, இதனால் என்ன பயன் என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பை குறித்த செய்தி மிகவும் பொருள் உணர வேண்டிய ஒரு செய்தி. இதை விட்டுவிட்டு நான் தேவ சமூகத்திற்கு முன்பு ஒரு நாள் செல்வேன், அப்பொழுது தேவன் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்து நற்செயல்களை செய்த நீ வா என்று தேவன் சொல்வார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நீங்கள் ரட்சிக்கும்படியான வழியை ஏற்படுத்தி இருக்கும் போது மற்ற எந்த ஒரு வழிமுறையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்புக்கு மாற்று வழி ஒன்று இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டாமே. மேலும் மாற்று வழி என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் தேவன் தம் சொந்த குமாரனை மனிதர்களுக்காக பதிலீடு செய்தது உலக வரலாற்றிலே மாற்றி எழுத முடியாத ஒரு பெரிய தவறாகவே இருந்திருக்கும். இந்த இரட்சிப்பு மிகப்பெரியது. காரணம், மேன்மையான அன்புமிக்க பரிசுத்தமான தேவன் உங்களை நேசிக்கும்படியாகவே தேடி வந்தார். உங்களை ரட்சிப்பதற்கு என்ன தேவைப்பட்டாலும் அதற்காக தம் அன்பை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருந்தார். என்ன விலைக்கிரையும் செலுத்தவும் அவர் தயாராகவும் இருந்தார். அவ்விதமாகவே அவர் செயல்பட்டு ரட்சிப்பு மகா பெரியது என்பதை விளங்க பண்ணினார். தொடர்ந்து அன்பானவர்களே, ரட்சிப்பு உன்னதமானது என்பதற்கான மற்றொரு காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பு மாத்திரமே பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்ல இதை தவிர வேறு வழியே கிடையாது. சிலரின் போதனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ யாரையும் கொலை செய்யாவிட்டால், திருடாவிட்டால், பொய் சொல்லாமல் இருந்தால், நெறிகட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நிச்சயம் பரலோகம் சென்று விடலாம் என்பதாய் இருக்கிறது. ஆனால் இவையாவும் செய்யவில்லை என்பதற்காக நாம் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. பரலோகம் செல்ல ஒரே வழி மட்டுமே உள்ளது என்பதை யோவான் 14:6 இயேசு கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிலர் என்னை பொறுத்த மட்டும் பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த வழிகள் எவை? நாம் என்ன சொன்னாலும் சரி, நம் பதில்கள் எதுவானாலும் சரி, நம் பதில்கள் பொதுவாக நம் செயல்களையே சார்ந்திருக்கும். நாம் யாருமே நம் செயல்களின் அடிப்படையில் நல்லவர்களாக மாறவே முடியாது. நம் இயல்பாகவே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், நம் நிறம், மொழி, பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, இவை எதுவும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது, நம்மை நல்லவர்களாகவும் மாற்றாது. வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சியான ரட்சிப்பானது ஒரு சில வினாடிகளிலே நடந்தேறக்கூடியது. அந்த நிமிஷமே உங்கள் நித்தியத்தின் முழு முடிவும் மாறிவிடும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஆர்ப்பரிக்கவில்லை என்றால் வேறு எதை குறித்து நாம் ஆர்ப்பரிக்க முடியாது. ரட்சிப்பு போற்றப்பட வேண்டிய ஒரு பிரதானமான செயலாகும். இதற்காக நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். இந்த ரட்சிப்பை நம் வாழ்விலே வாழ்ந்து காட்டி புண்பட்டும் நம்பிக்கையை இழந்தும் இருக்கிற உலகத்திற்கு ஒரே நிரந்தர நம்பிக்கை உண்டு என்பதை காட்ட வேண்டும். நம்மிடம் இந்த ரட்சிப்பின் செய்தியின் கட்டளை இருக்கிறது. இதை நாம் அனைவரிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும்.
4: கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில்தானே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைகிறது. இன்றே தேவன் உங்களை இரட்சிக்கும்படி அவரிடம் வேண்டுங்கள். பெரிதான இரட்சிப்பின் பலன்களை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். நாமும் கூட கடந்த நாட்களில் பாவ ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இணங்கி நடந்தோம். ஆகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் தம் மாபெரும் அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிழைக்க பண்ணினார். இதை குறித்து விளக்கி கூறும் எபேசியர் 2:8-10 வாசிக்கிறேன். கேளுங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
5: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.

நாம் முழந்து அன்படியிட்டு காலை வேளையில் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லப் போகிறோம். ராஜாவே,

ராஜா, ஒவ்வொரு நாளும் உமக்குள் வாழவும் உமக்குள் வளரவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. வாழணும் வளரணும், நாங்கள் வாழணும் வளரணும் உமோடு இணைந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ராஜா உதவி செய்யுங்கப்பா. ராஜாவே, உங்க ஆத்ம பாரத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்க அன்புல நாங்கள் வேரூன்றணும். உரைநடை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழல் எல்லாம் நன்றாக போகும் வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவம் போல தோன்றுகிறது, சூழல் மாறுபடும் போதோ ராஜாவே வெறுமனே உரைநடையாக வாழ்கிறோமே தவிர நடைமுறையில் பயிற்சி பெறாத அளவிற்கு அவல நிலை பல நேரம் எங்களுக்குள் காணப்படுகிறதப்பா. ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் உம்மோடு கூட இருக்க, அதுதானே கண்டிஷன் சொன்னீங்க. பிசாசு துரத்தத்தை இருக்கட்டும்ப்பா, பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி

அவர் தம்மோடு கூட இருக்க தெரிந்து கொண்டது போல ராஜாவே உங்களோடு அதிகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு இருக்க இருக்க எங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. உங்கள் அன்புக்காரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் ஆகாப்பி அன்பில் நாள்தோறும் வளர உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்றற்ற மக்களாக, உம்மீது பற்று உடையவர்களாக, ஊற்றாய் ஊறுகிறவர்களாக, பொங்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராங்கப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ராஜாவே, நாங்கள் அதிகமாய் உம்மோடு வாழ, உமக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இன்ப பிரசன்னத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் நல்லவர் என்பதால் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நீதி உள்ளவர் என்பதால். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அமர்ந்த நிலையில் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணுமேனு இல்லை, உற்சாகமாய் கொடுக்க ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அனுதினமும் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் பாடிய பாடல். அப்பா வெறுமனே அது பாட்டா பாடலை, அதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்து விட்டார்கள். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்புக்கொடு சந்தோஷமா என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். எதிலே பிரியப்படுகிறார்? அப்பாவோடு கூட இருக்கிறதுல தானே அவர் பிரியப்படுகிறார். சந்தோஷமாய் அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அப்பா, என்னையும் எனக்கு நீர் தந்தவர்களையும் என் உடையவர்களையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நோக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அர்ப்பணித்தன் விளைவுதான். அன்னாள் எனக்கு என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன். சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பாருங்களேன். அன்னாளின் அர்ப்பணத்தின் விளைவு சாமுவேலை கர்த்தர் எழுப்பி, தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை விளங்க பண்ணினாரே. ஒரு அன்னாள் அர்ப்பணத்தினால் அர்ப்பணத்தின் விளைவு பெரிய தேசத்திற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தாரே. அதுபோல ஒவ்வொரு நாள் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவர்களை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணத்தின் வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்திற்கு தேவன் அருளி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பா, எத்தனை நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வேளையில் பதில் அளிக்கிறவர், நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறவர். அப்பாவை பார்த்து, நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். போருக்கு போகிறார் தாவீது, மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்த்துகிறார்கள், தாவீதே எத்தனை நெருக்கடி உனக்கு வந்தது, ஒன்றா இரண்டா பட்டியலிடுகிறார்கள். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சவுல் வந்தார்கள், எத்தனை அகித்தோப்பேல் எழும்பினார்கள், சீமேயி எழும்பினான், மகன் அப்சலோம் எழும்பினான். அப்பப்பா, தோள் கொடுத்து உதவின மெய்காப்பாளனாகிய எத்தனை பேர் யோவாப் எழும்பினார், பட்டியல் எடுக்கிறார்கள். ஒன்றும் பதறாத, இவ்வளவு நாள் கூட இருந்து நடத்தினாரே, இனிமேலும் நடத்தாமலையா போயிடுவாரு அப்படின்னு மக்கள் போருக்கு போகிறார் தாவீது, வாழ்த்துகிறார்கள். தாவீதை பார்த்து காலை நேரத்திலையும் நெருக்கடியோடு கூட தாவீதை போல சூழலில் தான் இருந்து நான் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல செய்தி, எத்தனையோ கடந்த நாட்களில் விடுவித்தாரே நெருக்கடியின் பாதை நின்று அந்த தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களை விடுவித்து, நெருக்கடி வேளையில் உங்களை விடுவித்து தலை நிமிர பண்ண போதுமானவர். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உற்சாகமாய் நம்ம அறிக்கையிட்டு பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம்.

நடத்திடுவான். உங்களோடு கூட உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவான். நெருக்கடி

அப்பா, உங்க அகாப்பி அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அது நம்முடைய அறிவுக்கும் புத்தி கேட்டாத ஒரு சமாதானம். ஆமென்,
1: ஆமென்.
0: மன்னிக்கணும். எல்லாம் தனக்கு இருக்கிறப்போ ஒரு மனுஷன் நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன்,
1: சமாதானமாக இருக்கேன்
0: அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். நான் நம்மளை சுற்றி சூறாவளியும் புயலும் பிரச்சனைகளும் கடும் சூறை காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப அந்த அனுபவத்தின் மத்தியில் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அது மனுஷங்களுக்கு அது வராது, தேவ மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும்.
1: ஆமென்.
0: அவரோட சஞ்சரிக்கிற, அவரோடு உறவாடுகிற, அது அப்பா பாடினாங்க பாருங்க, என்ன வந்தாலும் கலங்கிடாமல்

0: சமாதானம் தான் ஒரு கவசம் மாதிரி நமக்கு,
1: ஆமென்,
0: ஒரு கேடகம் மாதிரி. இந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3:8-11 முடிய. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பை குறித்து ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த காலனியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய மகனையும் உங்கள் மகளையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை தியானம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நாள் முழுவதும் எங்களது எங்களுடைய தியானமாக இருப்பதாக, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இங்கே மையமே பாருங்க, ஏன் பொல்லாப்பை விட்டு, பதினொரு வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி
1: நன்மை செய்து
0: சமாதானத்தை தேடி
1: அதை பின்தொடர கடவன்.
0: அப்ப எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்? சமாதானம் தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரோட நாம உறவாடி அவருடைய சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்கிற பொழுது அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள காணப்படுவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த சமாதானம் இருந்தா தான் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்கணும்னா அதுக்கு யாரோட சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அப்ப அவரோட உறவாடி அவருடைய சமாதானம் யாருக்குள்ள ஊற்றெடுக்குதோ அவங்க தான் சக மனுஷரோட சமாதானமா இருக்க முடியும்.
1: எஸ்.
0: ரகசியம் புரியுதா? சக மனுஷனோட ஏன் சமாதானமா இருக்க முடியல?
1: அவருடைய
0: சமாதானம் உள்ள ஊற்றெடுக்கல. அவருடைய சமாதானம் உள்ள இருந்தா சக மனுஷனோட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேட ஆரம்பிச்சிருவோம், அதை நாட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சமாதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்த உடனே அது செய்யற முதல் காரியம் மற்றவங்களை பூரா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமென்.
0: யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின்
1: சமாதானம்.
0: சமாதானம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே அவனை பிளஸ் பண்றேன், இவனை பிளஸ் பண்றேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம
1: அதற்கு பதிலாக
0: ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் நினைச்சு என்ன செய்யறான்?
1: ஆசீர்வதிக்கிறப்பா.
0: சமாதானத்தை விரும்புறேன் பூரா என்ன பண்ணுவான்?
1: ஆசீர்வதிப்பான்.
0: அப்ப அடுத்தவன் ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு யாருடைய சமாதானம் வேணும்?
1: அவருடைய சமாதானம்.
0: அவருடைய சமாதானம், அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறப்பதான் நாம ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க முடியும். எவ்வளவு அவருடைய சமாதானம் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும்
1: லகுவாக்கியிருக்கு.
0: சமாதானம் அவரோட நாம உறவாடுகிற பொழுதுதான் நமக்குள்ள ஊற்றெடுக்குது. சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாம தவிக்கிறீங்களா? பேசாம அவரோட உறவாட போயாச்சுன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது?
1: ஊற்றெடுக்கிறது.
0: அவருடைய சமாதான ஊற்று நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அவருடைய சமாதானம் பொங்குகிற ஒரு உள்ளத்தை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்திருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த சமாதானத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு லோவா நம்மளால இறங்க முடியல. இறங்கி போனா எதை இழந்துருவேன்?
1: சமாதானத்தை.
0: எனக்கு எது முக்கியம்?
1: சமாதானம்.
0: சமாதானம் முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: மனுஷங்களோட சமாதானமா இருக்கணுங்கிறத அந்த முயற்சியை நம்ம விட்டுட்டு பேசாம அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க நாம அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சரி செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சக மனுஷங்களோட நான் இயல்பாவே சமாதானத்தை நாட ஆரம்பிச்சேன்.
1: ஆமென்.
0: இவனோட நான் சமாதானமா இருக்க நாடுறேன். அவன் என்னோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட நான் சமாதானமா இருக்க
1: நாடுகிறேன்.
0: இப்ப யாருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு?
1: கிறிஸ்துவின் சமாதானம்.
0: மனுஷங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குற அந்த அந்த அந்த காரியம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துனுடைய சமாதானத்துக்குள்ள.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு
1: வைத்து போகிறேன்.
0: வைத்து போகிறேன். நமக்கு அவர் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு?
1: சமாதானம்.
0: என்னோட சமாதானத்தையே.
1: ஆமென்.
0: வச்சுட்டு போயிருக்கேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்தோன்னு சொன்ன முதல் மெசேஜ் என்னையா?
1: உங்களுக்கு சமாதானம்.
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதான
1: பிரபு,
0: காரணர். அவர் சமாதான
1: காரணர்.
0: பாருங்க குயிலாம் வருது பாருங்க, காலையில குயில் சத்தம். சமாதான காரணர், சமாதான பிரபு. பிரிமணியாக நின்ற சுவரை தடுத்து சமாதானத்தை உண்டாக்கி ஜீசஸ் நமக்கு வச்சுட்டு போன பெரிய பிளஸிங். அவருடைய சமாதானம்,
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு தெரியும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரோட என்ன ஆயிடுவோம்?
1: சமாதானம் ஆயிடுவோம்,
0: சமாதானம் ஆயிடுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்கள்ல சொன்ன காரியம், உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்று இருக்கு, ஆனா ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க தேவையான
1: ஊற்று,
0: ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய தேவையான ஊற்று இல்லையே. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் பற்று வேணுமா, அல்லது அவருடைய ஊற்று வேணுமா?
1: அவருடைய ஊற்று வேணும். ஹல்லேலூயா.
0: ஊற்று அப்படின்னு வர்றப்பதான் அந்த அந்த ஊழியங்கிற மனோபாவமே நமக்குள்ள வருது. ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: என்ன மனோபாவம்?
1: ஊழியம் என்கிற மனோபாவம்.
0: இந்த மனுஷனுக்கு இப்ப நான் வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு இப்ப நான் செய்கிறது அன்பினால ஒரு ஊழியம் செய்யறேன்.
1: ஆமென்.
0: கலத்தியர்ல அதான் நம்ம வாசிச்சோம், 5:13. அன்பினாலே ஒருவருக்கொருவர்
1: ஊழியம் செய்யுங்க,
0: ஊழியம் செய்யுங்க. சோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு உள்ள என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்,
0: ஊற்று வேணும். பற்று இருந்தா நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம், நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாங்கிறத விட நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? பிள்ளை மேல பிரியம்
1: வச்சிடலாம்,
0: பிள்ளையோட தேவையை சந்திக்கலாம், பிள்ளையை சுத்தியே வரலாம், பிள்ளைக்கு ஒண்ணுனா புழுவா என்ன செய்யலாம்?
1: துடிக்கலாம்,
0: துடிக்கலாம். இந்த மாதிரி அது வேற. நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? சிநேகிக்க முடியும். என்ன இருந்தா? பற்று இருந்தா. ஆனா ஊற்று இருந்தா என்ன பகைக்கிறவனை என்னால ஆசீர்வதிக்க முடியும்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன துன்பப்படுத்தின மனுஷனுக்காக என்னால ஜெபம் பண்ண முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அதான் அதான் அதான் ஊற்றோட சேஷம். மலைப்பிரசங்க எல்லாமே மனுஷங்க மேல மனுஷங்களுக்குள்ள பற்றுனால செய்கிற காரியம் இல்லை, அவருடைய ஊற்று இருந்தா தான் அந்த மலைப்பிரசங்கத்தை வாழவே நம்மளால.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கை மாறுகிறதாம உதவி செய்யுங்கன்றதுக்கு பற்று வேணுமா, ஊற்று வேணுமா?
1: ஊற்று வேணும்.
0: 1 மைல் தூரம் நடக்க பரவந்த மன்றவனோட 2 மைல் தூரம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்?
1: ஊற்று வேணும்.
0: ஒரு கணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகணத்தை திருப்பி கட்டுறதுன்னு என்னது? ஊற்றெடுக்க செய்கிறார். நமக்கு நமக்கு நம்மோட நமக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய பிள்ளைய பிறருக்கு அறிமுகம் செய்ய நாம தயங்குறதே இல்லை.
1: என்
0: மகன் பாருங்க நல்ல என்ன செஞ்சிட்டான், வளர்ந்துட்டான். தோளுக்கு மேல என்ன பண்ணிட்டான்?
1: வளர்ந்துட்டான்.
0: தோல் கொடுக்க என்ன செஞ்சிட்டான்?
1: வளர்ந்துட்டான்,
0: ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அருமையான பிள்ளை, தங்கமான பிள்ளை. இந்த பிள்ளைய பிறருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி மகனுடைய மகனுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயம் இருக்கிறப்ப அவனுடைய அருமை பெருமையை ஒரு தகப்பன மாதிரி புகழ யாராலும் முடியாது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நல்ல பிள்ளையை பெற்ற தகப்பன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பார். யாரை குறிச்சு?
1: மகனை குறிச்சு.
0: அது அது மாதிரி ஒரு அந்த அந்த அந்த பிள்ளைக்குள்ள காணப்படுற நல்ல காரியத்தை புகழ்றதுல அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல உள்ள பற்று சொல்லி முடியாது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த கெட்டவமாரிய மாதிரி ஊதாரியமா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஒரு பிள்ளைய வந்து புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஊதாரி மைந்தனை குறித்து புகழ்ச்சியா சொல்றதுக்கு
1: ஒண்ணுமே இல்லை,
0: ஒண்ணுமே இல்லை. அவனை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எதுவுமே
1: இல்லை.
0: ஆனாலும் பாருங்க, மகிழ்ச்சி அடைய ஒண்ணுமே இல்லை, ஆனா சொல்றாரு நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
1: ஹல்லேலூயா.
0: சந்தோஷத்தை கொடுக்காத, சந்தோஷத்தை கெடுத்த ஒருத்தன் வீட்டுக்குள்ள வர்றான். திரும்ப வந்தவனை பார்த்து சராசரி மனுஷன் என்ன சொல்லியிருப்பான், ஏண்டா இதுவரை கெடுத்தது போதாதுன்னு இப்போ இதுக்கடா வந்திருக்கிற, இந்த கிழவனை கொண்டு விடுறதுக்கடா நீ என்ன செஞ்சிருக்கிற,
1: வந்த
0: இந்த வயசான காலத்தில் என்ன நிம்மதி என்ன செய்ய மாட்டியாடா,
1: இருக்க விட மாட்டியாடா,
0: இதுவரை என் சந்தோஷத்தை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் என்னடா இருக்கு என்கிட்ட கெடுக்கிறதுக்கு, ஏண்டா வந்த நீ, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பேசியிருக்கணும். ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தை, தனக்கு எந்த விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காத ஒரு மகனை மகிழ்ச்சியோட பார்த்தாரு. அது பற்றில் வந்த நேசம் இல்லை, ஊற்றிலிருந்து பொங்கின நேசம்.
1: ஆமென்.
0: ஆனபடினா
1: நாம்
0: சந்தோஷமா இருக்க வேண்டுமே.
1: ஆமென்.
0: அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட
1: தொடங்கினார்கள்.
0: வீட்டில் ஒரே கீத வாத்தியம், நடன களிப்பு, பூரம் விருந்து, சும்மா திருவிழா மாதிரி ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: வீடு என்ன செய்யுது,
1: திருவிழா கோலம்,
0: வீடு அப்படி களை கட்டுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அதுவரை அவர் சொல்றாரு களை இல்லாம இருந்துச்சுடா வீடு, வீடு எப்படி இருந்துச்சு
1: களை இல்லாம.
0: ஆனாலும் இன்னைக்கு ஏண்டா வீடு இப்படி களை கட்டுது அப்படின்னா, ஒருத்தன் வந்திருக்கிறான்.
1: ஆமென்.
0: எங்கிருந்து வந்திருக்கிறான், அமெரிக்கால இருந்தா
1: பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான். ஹல்லேலூயா.
0: அமெரிக்கால இருந்து வர்ற மகனை அல்லது வெளிநாட்டில இருந்து பயங்கரமா சம்பாரிச்சுட்டு அப்படி வர்ற மகனை வந்து வரவேற்க அப்படி உள்ள இருக்கிற பாசமெல்லாம் என்ன செய்யும்,
1: கொட்டும்,
0: கொட்டும், பொங்கும். ஆனா இங்க பாருங்க,
1: அந்நிய தேசத்தில் பன்றியை மேய்த்து விட்டு வருகிறார்.
0: அவனை பார்த்தவொன்னே இங்க பொங்குது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: எஸ்.
0: அவனை பார்த்தா பொங்குற மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இங்க என்ன செய்யுது,

0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன்.
0: எஸ்
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பிள்ளைய, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளைய வந்து நம்ம யார்ட்டையும் இவனுக்கு நான் தான் அப்பேன்னு சொல்லிக்கிறே மாட்டோம். அந்த கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா சமுதாயம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறோம், ஏப்பா நீ எவ்வளவு நல்ல மனுஷன், உனக்கு போய் அப்படி ஒரு பிள்ளை என்ன செஞ்சு
0: பிறந்துச்சு,
1: உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என்ன செஞ்சிருக்கானேப்பா,
0: பிறந்திருக்கிறானேப்பா.
1: இந்த மாதிரி நாம ஏற்கனவே காயத்தில் இருக்கிறப்ப சமுதாயம் நம்மளை மேலும் காயப்படுத்திடும் நினைச்சு பயந்துக்கிட்டு தான் சில பொது இடங்களுக்கு போறதையே தவிர்த்துருவாங்க.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: பிள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டவங்க எங்க போறதையே தவிர்த்துறாங்க
0: சில பொது இடங்களுக்கு.
1: ஹல்லேலூயா. ஆனா ஊற்று நமக்குள்ள இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி பொங்குதுன்னா, இளையகுமாரன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன்
0: அல்ல என்று சொன்னான்.
1: அண்ணா அவர் சொல்றாரு, அடே அது நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நான் இன்னும் உனக்கு அப்பாவா தான் இருக்கிறேன். நீ இன்னும் என்னுடைய மகன் தான். ஸ்டில் ஐ வாண்ட் யூ. இன்னும் நீ எனக்கு தேவை, இன்னும் நான் உன்னை விரும்புறேன், இன்னும் நான் உன்னை நம்புறேன்டா. நம்ப முடியாதவனை நம்புறதுக்கு தான் அகாப்பே அன்பு வேணும்.
0: ஆமென்.
1: விரும்ப முடியாதவனை விரும்புறதுக்கு தான் அகாப்பே
0: அன்பு.
1: இதெல்லாம் பற்றில வராது, ஊற்றிலிருந்து வருகிற காரியம்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நான் உனக்கு அப்பனா இருக்கிற வரைக்கும் அந்த தகுதி நீ இழக்கிறதே
0: இல்ல.
1: இல்லடா.
0: ஹல்லேலூயா.
1: ஏன் அவருக்கு குரதமா பாவம் பண்ணி நாம அவருக்கு பிள்ளைங்கிற தகுதியை ஏன் இன்னும் இழக்காம இருக்கிறோம்? அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறது,
0: அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால.
1: அப்பனுக்குள்ள ஊற்று இருந்தா புள்ள அவருக்கு மகங்கிற தகுதிய எப்பவுமே இழக்கிறது இல்ல. அப்பாவுக்கு புள்ள மேல பற்று இருந்தா அதை இழந்துருவான். ஆனா எந்த அப்பனுக்குள்ள ஊற்று இருக்கோ அந்த அப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள அவருக்கு மகன் என்கிற தகுதிய இழக்கிறதே இல்ல.
0: ஆமென்.
1: எவ்வளவு எவ்வளவு ஊற்று எப்படி உறவுகளை பாதுகாக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஆசீர்வதிக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஊன்ற கட்டுது பாருங்க. ஊற்று எப்படி சகிச்சு நேசிக்குது பாருங்க. ஊற்று எப்படி சுமக்க முடியாதவனை சுமக்குது பாருங்க. தகப்பன்மாரெல்லாம் நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றதை விடுங்க ஆண்டவரே. முதல்ல எனக்கு அவனுக்கு தகப்பனா இருக்க தேவையான ஊற்று சுரப்பதாக,
0: ஊற்று சுரப்பதாக.
1: ஹல்லேலூயா. ஆமென். சோ தான் பிள்ளை தனக்கு தீங்கு செஞ்சாலும் தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனோடு நெருக்கமா சஞ்சரிக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: தேவனுடைய சமூகத்துல பலப்படுகிற அனுபவம் உள்ள ஒரு தகப்பனுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஆமென்.
1: பிறருக்கு நமக்கு பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது.
0: ஹல்லேலூயா.
1: தேவன் இருக்கிறாரு, மனுஷன் இருக்கிறான். தேவனோட மனுஷன் உறவாடுறப்பதான் அவன் தேவ மனுஷனாகிறான்.
0: ஆமென்.
1: ஆனா பிசாசு என்ன பண்றான், தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனாவே இருக்கட்டும், மனுஷனாக்கி நீ தேவனோட உறவாடி தேவ மனுஷனாயிராத. நீ தேவ மனுஷனாயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அவருடைய நிறைவு சுரக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய ஊற்று சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எடுத்தோன்னு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னை சபிச்சவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, உன்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக நீ என்ன பண்ணிருவ, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ, நீ ரொம்ப விசேஷமான ஆளா மாறிடுவ, உன்னை நேசிக்கிறவங்களே நேசிக்காம உன்னை பகைக்கிறவனே நீ ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, நீ அவர் மாதிரி ஆயிருவ. அதனால தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனா இருக்கட்டும், மனுஷன் தேவனோட உறவாடு தேவ மனுஷனா இருக்கக்கூடாது. ஏன் மனுஷன் தேவ மனுஷனா இருக்கக்கூடாதுன்னா, அவனுக்குள்ள எது சுரந்துரும், அவருடைய
0: ஊற்று
1: ஊற்று சுரந்துரும். அவருடைய ஊற்று சுரந்தா அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிடும், அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை சுத்தி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு இடத்துல ஒரு ஊற்று சுரக்கிறப்ப சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும்
0: இல்லை,
1: வறண்டு போய் இருக்குமா?
0: இருக்காது.
1: அந்த இடம் முழுசு எப்படி இருக்கும்?
0: பச்சை பசேல்னு.
1: அந்த இடம் முழுசு ஏன் பச்சை பசேல் இருக்கு? அங்க ஒரு ஊற்று இருக்கு.
0: ஆமென்.
1: யாரெல்லாம் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஊற்று சுரக்கிறதோ அவன் சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சை
0: பசேன்.
1: ஊழியத்துல ஆண்டவருடைய ஊற்றிலிருந்து நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்க ஊழியம் பச்சை
0: பசேன்.
1: உங்க ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவரும் எப்படிதான் இருப்பாங்க? பச்சை பசேன். ஏன் ஊழியம் பச்சையா இல்ல? ஊற்றிலிருந்து ஒண்ணு வரல. எங்க பார்த்தாலும் வெடிப்பு காஞ்சு போய் அவ்வளவு வறண்டு போய் இருக்குன்னா முதல்ல நான் எதை செக் பண்ணணும்? என்னோட ஊற்றை செக் பண்ணணும். சோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்குள்ள ஊற்று இருக்கு அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற எனக்குள்ள இருந்து பொங்குற நிறைவு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால எல்லாரும் எப்படி இருப்பாங்க?

0: அப்ப எங்களை மாதிரி ஊழியர்கள் சும்மா வீசுனகையும் வெறுங்கையுமா பீடத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், உங்க மேல இருக்கிற பற்றுல நாங்க ஊழியம் செய்யறோம்னு வைங்களேன், என்ன கதை? ஒண்ணு வராது.
1: எஸ்,
0: எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்? உங்க மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கோம், நீங்க சந்தோஷமா இருக்க, என்ன தியாகம், உங்களையும் என்னையும் குறிச்சுதான் பேசுவேன் ஒழிய
1: அவரை குறிச்சு பேச முடியாது.
0: ஒருத்தன் பிரசங்கம் பண்றப்ப அந்த பிரசங்கத்துல ஏன் முழுசா அவர் இருக்கிறாருன்னா, வர்ற வார்த்தையெல்லாம் ஊற்றுல இருந்து
1: வருது.
0: அவர் எப்பவுமே ஊற்றுல இருந்துதான் வருவார்,
1: ஆமென்.
0: பற்றுல இருந்து வரமாட்டார்,
1: ஆமென்.
0: அந்த மாதிரி ஒரு நிறைவோட நாம பீடத்துல வந்து நின்று நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்குள்ளயும் தண்ணி பாயுது. தோட்டம் எப்படி இருக்கு இப்போ? பச்சை பசே நாயர். அதுக்காக எல்லா இடத்துலயும் ஊற்று எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க.
1: ஆமென்.
0: ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சபையும் ஒரு ஊற்று. ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த ஊற்று அந்த அந்த அந்த ஸ்தல சபை அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல சபை ஊற்றா இருந்தா தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். சபை ஊற்றா இருந்தா தான் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு ஊற்றை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நான் ஊற்று என்கிற பார்வை எனக்கு அருளி செய்வீராக. அப்பதான் பிறர் ஆசீர்வதிக்க முடியும், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னால
1: முடியும்.
0: முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம என்ன செய்யணுமா? சரி கட்டாம விட்டுறேன் சொல்லிட்டாரா?
1: இல்ல.
0: தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம விடுறேன் போட விடுறான் அப்படின்னு சொன்னாரு?
1: சொல்லல.
0: ஊற்று ஒருபடி மேல போய் யோசிக்குது. அதற்கு பதிலாக
1: நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
0: அவன் யாருங்கிறத விடு, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கூயா. பிறர் யாருன்னு தெரியறதுனாலதான் நமக்கு கசப்பு வருது. ஆனா நாம யாருன்னு தெரிஞ்சிட்டா
1: ஆசீர்வதிச்சிருவேன்.
0: நமக்கு அடுத்தால் மேல ஏன் கசப்பு வந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்த உறவுல ஒருத்த மேல ஏன் நமக்கு கோபம் வருது? அவன் யாருன்னு
1: தெரிஞ்சதுனால.
0: இப்படி நினைக்கலடா உன்ன, நான் இப்படி ஏமாத்திட்டா, அப்படி நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் நம்பியிருக்கே மாட்டேனடா. ஸோ அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவன் மேல என்ன வருது? ஒரு கோபம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் யாருங்கிறத விடுறா, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கோ. நீ யாரு? என் ஊற்று.
1: ஆமென்.
0: என்னோட ஊற்று உனக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஆமென்.
0: சோ அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
1: ஆசீர்வதியுங்கள்.
0: நம்ம எல்லாம் யாருன்னு அறிஞ்சும் அவரால் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுது?
1: அவர்
0: தாம் யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நீ மண்ணுடா.
1: எஸ்.
0: நீ யாரு?
1: மண்ணுடா.
0: மண்ணுடா. பேதுரு யாருங்கிறத அறிஞ்சிருந்தோம். பேதுருவ ஏன் தேடிப்போய் நேசிச்சாரு? தான் யாருங்கிறது அவரு தெரிஞ்சிருச்சு.
1: ஆமென்.
0: அப்ப நல்ல கவனிங்க, பிறருடைய பலவீனம் தெரிஞ்ச உடனே, பிறருக்குள் இருக்கிற குறைகளை அறிஞ்ச உடனே, பிறர் நமக்கு செஞ்ச தீமையை அறிஞ்ச உடனே, நமக்கு தானாவே அவங்க மேல ஒரு கசப்பு வந்துடுது. பிறரை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை குறிச்ச அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பாவத்தை குறிச்ச அறிவு அவங்க மேல நமக்கு ஒரு விருப்பையும் கசப்பையும் கொடுக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல நீ யாருங்கிறத நீ அறிஞ்ச அப்படின்னா, எனக்குள்ள நீ யாரா இருக்கிறேங்கிறத நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சிடலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த உன்னதமான அனுபவத்துலதான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வர்றப்பதான் தீமைக்கு தீமையை சரி கட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்?
1: ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
0: நல்லா இரு சாமி, நல்லா இருக்கும். உனக்கு ஒரு குறை என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது சாமி
0: அப்படின்னு சொல்லி அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னா அதுக்கு காரணம் அவன் நல்லவங்கிறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் என்ன இப்படி செய்ய வைக்கிறாரு.

0: கர்த்தரே பிறர் யாராய் இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் அறிகிற பொழுது உமக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கசப்புகளை மேற்கொள்ள இதை தவிர வேற வழி இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள அவருடைய ஊற்று, அவருடைய ஊற்று எனக்குள்ள இருக்கு என்கிற இந்த வெளிப்பாடு நம்மளை கம்ப்ளீட்டா வேறு மனுஷனாக்கிறது. ஊற்றிலிருந்து நிறைவு பொங்குறப்ப தான் ஒரு மனுஷனா இருந்து என்னால் செய்ய முடியாத செயல்களை நான் செய்ய
1: ஆரம்பிச்சிடறேன்.
0: மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத செயல்களை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து கிறிஸ்துனுடைய நிறைவுகள் பொங்கணும்.
1: ஆமென்.
0: அதுதான் நம்மளை வேறு மனுஷனாக்கும், அதுதான் நம்மளை தேவ மனுஷனாக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பற்ற மையமா வச்சு, சுமூகமான உறவை மையமா வச்சு செயல்படுறவங்க ஏதாவது குறை நேர குறை தெரிஞ்ச உடனே உறவை விட்டு கொடுத்துருவாங்க. சட்டி சுட்டதடா,
1: கை விட்டதடா,
0: கை விட்டதடான்னு உதறிடுவான். அவனுக்கு சட்டி முக்கியம் இல்லை,
1: கையு
0: கையு தான் முக்கியம். அதனால பட்டுன்னு போட்டு சட்டியை உடச்சு என்ன செஞ்சிருவான். ஏன் முக்கியம், ஏன் சட்டி உடஞ்சு,
1: கை முக்கியம்,
0: என் கையை சுட்டதுனால நான் விட்டுட்டேன், அதனால எது உடஞ்சு,
1: சட்டி உடஞ்சிச்சு. ஹல்லேலூயா.
0: ஆனால் கவனிங்க, இந்த ஊற்ற மையமாக வச்சு அவருடைய சமூகத்தில் பலப்படுற மனுஷன் சட்டி சுட்டாலும் கையை விடுறதே
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: சட்டி சுட்டாலும்
1: விட்டு கொடு.

0: உள்ள ஊற்று இருக்குன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால யாரை விட்டு கொடுக்க
1: முடியாது,
0: முடியவே முடியாது. பல சமயங்கள்ல நாம ஏன் இன்னும் நிர்மூலம் ஆகலன்னா, நாம நம்மளை நம்பாம நம்மளை ஆசீர்வதிக்கிற அவருடைய ஊற்றை நம்புறதுனாலதான் பொழைச்சு கிடக்கிறோம்.
1: ஆமென்.

0: தன்னை நம்பின பேதுரு சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களை விட்டு போனாலும்
1: நான் உங்களை விட்டு போக மாட்டேன்.
0: உங்களுக்கு ஒரு பாடி கார்டா இருந்து உங்களை காப்பாத்துவேன்.
1: எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்.
0: எல்லாரும் ஓடிடுமா?
1: நான் ஓட மாட்டேன்.
0: எதுக்கு தெரியுமா? உங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வேணும்,
1: பாடி கார்டு. ஹல்லேலூயா.
0: பேதுருக்கு அப்படி ஒரு பற்று, யார் மேல?
1: இயேசுப்பா மேல,
0: ஆண்டவர் மேல. ஆனாலும் பாருங்க, மறுதளிச்ச பேதுருவை ஆசீர்வதிச்சது அவருடைய ஊற்று.
1: எஸ்,
0: அவர் தான் தேடி போய்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: சோ நாம ஏன் நிர்மூலம் ஆகல அப்படின்னா, நம்ம மாம்சத்து மேல நம்பிக்கை வச்சு ஊழியஞ்சதுனால இல்ல, நமக்குள்ள பொங்குற அவருடைய ஊற்றுனாலதான் நாம நிர்மூலம் ஆகல.
1: ஆகல.
0: அப்படி இப்படி இருந்தாலும் ஊற்று வாரி சுருட்டிட்டு போயிருது நம்ம. இதுல எங்க நான் தான் சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு?
1: ஒண்ணுமே இல்ல.
0: போப்பா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு என்ன செய்ய
1: தெரியும்பா?
0: நிறுத்துப்பா, அப்படி பேசுறது முதல்ல என்ன செய்யப்பா? நீ
1: நிறுத்துப்பா,
0: நிறுத்துப்பா. முதல்ல ஊற்றுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுப்பா.
1: Hallelujah.
0: நாம நிர்மலமாகாததுக்கு காரணம், நாம நம்மள நம்பினது இல்ல, அவரது ஊற்றை நம்பினதுனால தான் ஆசீர்வதிக்கப்படுறேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாள் காலையிலயும் பாருங்க, வர்றப்ப ஏதோ நமக்கு பிரசங்க திறமை இருக்குன்னா நாங்க வர்றோம்
1: இல்லை,
0: இதை நம்பி டெய்லி டிவோஷன் நாங்க ஸ்டார்ட் பண்றோம்.
1: அவருடைய ஊற்றை நம்பி
0: எப்படி அந்த ஊற்று கைவிடாது நம்மள? காலையில ஏதாவது சொல்றதுக்கு நமக்குள்ள பொங்கிடுவாரு. இல்லை, நம்ம மைண்டில் இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியுமா? இல்லை நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வச்சு செய்ய முடியுமா?
1: நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வைத்து தான்.
0: ஒவ்வொரு நாளும் செய்தியை ரெடி பண்ணுறதுக்கு பேப்பர் அது இது வாசித்து எனத்தையே புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து செய்தி கொடுத்தா என்னத்துக்காகவும் நினைக்கிறீங்க? எங்கள் நிலை
1: செய்திகள் வாசிப்பது ஆர் வெங்கடரமணன் சொல்லுவீங்க நீங்கள்.
0: அப்போ நேற்று அதை சொல்லிட்டோம், இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு என்னடா சொல்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வராது, மனசில் ஒரு அழுத்தம் வராது, அதுலயே தூக்கம் போயிடாது. ஆனா பாருங்க, எதை குறிச்சும் கவலையே இல்லை. நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவோங்கிற எந்த அழுத்தமும் உள்ள
1: இல்ல.
0: என்ன, எதை நம்பியாச்சு?
1: ஊற்றை.
0: ஊற்று இருக்கியா? ஒரு வருஷமா பொங்குதியா?
1: வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதியோடு நாம் டிவோஷன் ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் நிறைவு பெறப்போ.
0: வாரத்துக்கு ஒரு நேரம் பொங்குனது டெய்லி பொங்குதியா?
1: எஸ்.
0: நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த விசுவாசம் வந்தா மத்தியானமே என்ன ஆகிரும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ நாம பல சமயங்கள்ல அவரை வேதனைப்படுத்தி நாம ஏன் நிர்மூலம் ஆகலன்னா, அவருக்குள்ள பொங்குற ஊற்று நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால.
1: எஸ்.
0: ஜோசப் ஆல்ரின் ஒரு முறை தன்னோட மகனை குறிச்சு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் திடீர்னு ஆண்டு நினைப்பூட்டுறாரு. பையன் சின்ன பையனா இருக்கிறப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடிச்சிருவானான். யார? ஜோசப் ஆல்ரின். கடிச்சவொடனே இவருக்கு வலி என்ன செய்யுமா? அவ்வளவு வலிக்குமா? அவனு விவரம் தெரியாம குழந்தை இல்ல, அவன் பாட்டு நினைச்சிருவான், கட்டிச்சிருவான். இப்ப கட்டிச்சவன உடனே என்னதான் தோணும்? அடிச்சன்னா பாரு அப்படின்னு. கட்டிச்ச பிள்ளைய அடிச்சன்னா பாருன்னு. அவன் கட்டிச்சா பல்ல கடிச்சுக்கிட்டு அடிச்சன்னா பாரு. கடிச்சா நான் பல்ல கட்டிச்சுக்கிட்டு அடிச்சேன்னா பாரு. அப்படித்தானே வரும். ஏன்னா அவன் கடிச்சு எனக்கு கண்டிச்சிருச்சு,
1: வலிச்சிருச்சு,
0: வலிச்சிருச்சு. ஆனா இவர் என்ன செய்வாரா? அடிக்கிறதுக்கு மனசு வராதா? பிள்ளைய
1: அடிச்சு
0: அடிக்கிறதுக்கு மனசு வராம அவன் கடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இருக்கமா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரா? அப்படியே அவன் பயங்கரமா கட்டிக்கிறப்ப அந்த வலியை தாங்கிறதுக்கு அவன் இறுக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டு அதை தாங்குவாரா? அப்ப நம்மளும் சில நேரங்கள் அவருக்கு வலியை கொடுக்கற மாதிரி சில செயல்களை செஞ்சவன அடிச்சேன்னா பாருன்னு பல்ல கடிச்சாரா
1: இல்லை?
0: அப்படி சிலுவையில
1: அணைச்சுக்கிட்டாரு.
0: நீங்களே நான் அவர் கொடுத்த எல்லா வலியையும் தாங்கிறதுக்கு என்னடா எனக்கு வலிக்குது என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்கேன்னு என்னை அடிச்சாரா அணைச்சுக்கிட்டாரு.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிழைத்ததும் வாழ்வதும் எதனால?
2: அவர்
1: அவருடைய ஊற்றிலிருந்து நாம ஆசீர்வதிக்கப்படுறோம்.
2: ஆமென்.
1: அந்த ஊற்றை நமக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: அந்த ஊற்றை சார்ந்து வாழ்வேன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பிழைப்பான், வாழ்வான்.
2: எஸ்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: உடஞ்ச மனசு இனி எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து என்ன செய்யும்? விழுந்து கதறியாலும். ஆனால் உருக்கமுள்ள மனசு, ஊற்றெடுக்கிற மனசு, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தூக்கி நிறுத்தும். அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரா? தூக்கி தூக்கி எடுத்தாரா?
2: தூக்கி தூக்கி எடுத்தார்.
1: தாங்கி நடத்துறாரா? தாங்கி தாங்கி நடத்துறாரா?
2: தாங்கி தாங்கி நடத்துகிறார்.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற வலிமை அவனுக்கு உண்டு. அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிற அந்த அகாப்பை அன்பு இந்த வலிமையை அவனுக்கு தந்துருது. இதுதான் அவனுடைய ஆன்மீக பலம். திரும்பவும் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு நாம வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு வலிமை, மன வளம் அவனுக்கு உண்டு. இதுதான் ஊற்ற சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். எதையும் தாங்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் அன்று எங்களுக்குள்ள அதிக அதிகமாக ஊற்றெடுக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நம்மளை சுத்தி மனுஷங்க குறையோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர்களை நேசிக்க தேவையான நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காதது தான் பிரச்சனை. நம்ம ஆங்கிளில் பார்க்கறத விட்டுருவோம், அவரோட ஆங்கிளில் பார்ப்போம். சும்மாவா அடுத்து ஒன்று ஆசீர்வதிக்க சொல்றாரு, அதை நம்மளால செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வரவே வராது. ஆனா மனுஷனுக்கு வராத அந்த செயலை செய்யறதுக்காக தான் மனுஷனுக்குள்ள எதை வச்சுட்டாரு? ஊற்ற வச்சுட்டாரு. ஓசியில ஒன்றும் செய்யாது சாமி, உனக்குள்ள பொங்குற என்னுடைய நிறைவை எடுத்து பிளஸ் பண்ணு.
2: ஹல்லேலூயா.
1: என்னமோ உன்னுடைய எதை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிறனுக்கு உன்னை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க வச்சிடறாரு.
2: ஆமென்.
1: அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்து நம்மளை ஆசீர்வதிச்சு இப்ப உனக்குள்ள ஊற்றெடுக்கிற என்னுடைய இந்த நிறைவு எடுத்து அவனை பிளஸ் பண்ண. இதுல நான் எங்க நஷ்டப்படுறேன் சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: சொல்ல.
1: அவர் திரும்ப கேட்பாரு, உன்னுடைய இதை கொடுக்க சொல்றேன், உனக்குள்ள பொங்குற என்னுடைய தானப்பா கொடுக்க சொல்றேன், என்னமோ பெருசா உன்னுடைய இதை எடுத்து நான் அடுத்தவனு கொடுக்க சொல்ற மாதிரி நீ என்ன செய்யற யோசிக்கிற? உனக்குள்ள பொங்குற என்னுடைய எடுத்து கொடு, நான் உன்னுடையதை கேட்கல. உன்னுடைய நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லவே என்ன செய்யும்
2: தெரியும்
1: தெரியும். அதனால உனக்குள்ள பொங்குகிற என்னுடைய இதை எடுத்து ஆசீர்வதி.
2: எஸ், ஹல்லேலூயா.
1: அதனாலதான் மற்றவங்க தனக்கு விரோதமா செய்கிற தவற மன்னிக்கிற இருதயம் அவர்கள் நிமித்தம் தனக்கு உண்டான நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதே
2: இல்லை.
1: நம்முடைய உள்ளத்துல ஆண்டவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்காததுனாலதான் எப்பவுமே நான் கணக்கிலேயே குறியா இருக்கிறேன்.
2: கணக்கிலேயே
1: கணக்கு பார்க்கறதுல புலியா இருக்கிறேன். கணக்கு பாக்குறதுல
2: புலி
1: புலி. ஏண்டா கணக்கு பாக்குறதுல புலி அப்படின்னா உள்ள எதை ஊற்றெடுக்கல? பிறருடைய குறைவுகளை குறிச்ச கணக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்குன்னா அவருடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காததனுடைய விளைவு அது, நேரடி விளைவு அது.
2: ஹல்லேலூயா.
1: மனுஷனா இருந்தா கணக்கு பாக்குறதுல புலியா இருப்போம். யாரா இருந்தா?
2: மனுஷனா இருந்தா
1: எதுல புலியா இருப்போம்?
2: கணக்கு பார்ப்பதில்.
1: ஆனா தேவ மனுஷனா இருந்தா வலிய தாங்கி மன்னிக்கிறதுல மிக விசேஷமான பாத்திரமா.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குள்ள ஊற்று இருக்கிறத நாம எந்த அளவு அறிகிறோமோ, நமக்குள்ள ஊற்று இருக்கிறத எந்த அளவு நாம கொண்டாடுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் பிறரை குறிச்ச குறைகளை கணக்கு பார்க்கிற அந்த குறுகிய மனோபாவம் என்னை விட்டு அகலுது. மன்னிப்பதால இப்ப நான் எதுலையும் குறைபட போவதில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கணிஞ்சிருது. இந்த எண்ணம் நமக்குள்ள வராது, ஆனா ஊற்று சுரக்கிற பொழுது இந்த எண்ணம் மட்டும்தான் வருது.
2: ஆமென்.
1: வேற என்ன செய்கிறது இல்லை,
2: வருவதே இல்லை.
1: ஊற்று நமக்குள்ள சுரப்பதற்கு காரணம்

0: ஓங்கி அவர் எனக்குள்ள ஓங்கி நிற்கிற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காவே
1: ஒதுங்கிறேன்.
0: எனக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஊற்று நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புது.
1: ஆமென்.
0: ஏப்பா உனக்குள்ள என்னுடைய ஊற்று பொங்க விட்டனா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ எதுவுமே
1: செய்ய வேண்டாம்.
0: உனக்குள்ள பொங்குற ஊற்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்.
1: ஆமென்.
0: லைஃப் கடினமான வாழ்க்கை ரொம்ப லெகுவாக்கிட்டார். ஆனா மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியல.
1: எஸ்.
0: தான் ஒரு ஊற்றுங்கிற ரகசியம் மனுஷனுக்கு புலப்படாமலே இருக்கு. அப்படியே புலப்பட்டாலும் அத அந்த ஆக்சஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அஸ் எ பிரீச்சர் சில சமயங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கும் பாருங்க. பீடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே நான் எப்படி போய் என்ன
1: செய்யறது.
0: ஏதாவது ஏதாவது யாரையாவது பிளஸ் பண்ணணும்னா கூட ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே. ஆனா அந்த மாதிரி பயத்தெல்லாம் எது ஓவர் கம் பண்ண வைக்கிதுன்னா ஏ ஒண்ணு இல்லை ஆனா உள்ள ஊற்று இருக்கு.
1: எஸ்.
0: போய் நில்லு வரோம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: என்ன செஞ்சிருக்கு
1: வந்திருக்கு.
0: அப்ப இந்த அனுபவத்துல நமக்கு தர்றப்ப நம்ம எதை கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லைனாலும் கவலை இல்லப்பா. உள்ள என்ன
1: இருக்கு?
0: ஊற்று இருக்குப்பா. கொண்டாடுறா ஊற்ற.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: எதை கொண்டாடு?
1: ஊற்றை கொண்டாடு.
0: திண்டாடுறதை நிறுத்திட்டு கொண்டாடுறா ஊற்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஊற்ற கொண்டாடுறதுனால தான் நிறைவே பொங்க மாட்டேங்குது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சோ நஷ்டப்பட்டாலும் பிறரை மன்னிச்சிரணும். இந்த காரியத்தை நாம செய்கிற பொழுது எனக்கு என்ன பாஸ்டர் பலன்? எனக்கு நஷ்டம் உண்டாக்குறவன மன்னிக்க சொல்றீங்க, நிறைய வருது, மன்னிச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன? அவங்க நிமித்த நமக்கு உண்டான நஷ்டத்தோட அதிகமா நாம அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கவனிங்க. மன்னிப்பதன் மூலமா நான் எதையும் இழந்துடல, நான் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறேன். அதிகமா ஆசீர்வதிக்கப்படணுமா? மன்னிச்சிருங்க. இவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குனா அவனை ஏன் மன்னிக்க முடியல? நஷ்ட கணக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, சேத கணக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குனவன எப்படி நான் மன்னிக்கிறது? முடியல. அதை விட பல மடங்கு அதிகமா நம்மளை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிறேன். அதை விட அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும். இழந்ததை விட அதிகமா பெற்றுக் கொள்ள முடியும். சமாதானத்தை காத்துக்கொள்ள எதையும் இழக்கலாம். ஆனா எதுக்காகவும் நமக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம இழந்துறவே இதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தோட வாழ்க்கையில காணப்படுகிற உறுதியான நிலைப்பாடு. எதுக்காகவும் எனக்குள்ள வாசம் என்கிற அவருடைய சமாதானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? இழக்க மாட்டேன்.
1: இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா.
0: ஆனா அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. இறங்கி போய் யாரோட வேணும்னாலும் உறவாடுறதுக்கு நான் ரெடி. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள யார மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி.
1: ஹல்லேலூயா.
0: சோ உங்களிடத்துல இருந்த அநேக நன்மைகளை பிறர் நிமித்தம் உங்களுக்கு உண்டான பாதிப்பினால நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் இழந்தாலும் நீங்க இன்னும் உங்க சமாதானத்தை இழக்கலை.

0: தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தோம், தன்னுடைய சமாதானத்தை இன்னும் இழக்காது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆட்கொண்டிருக்கிறது அவனுடைய சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானம். நஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்க சமாதானத்தை நான் இழக்கலாண்டுறேன். அவமானப்பட்டாலும் பிலிப்பு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவமானப்பட்டு அடிக்கப்பட்டாங்க, ஆனாலும் அவங்க சமாதானத்தை, தன்னுடைய மரண தருவாயிலையும் ஸ்தேவான் தன்னுடைய சமாதானத்தை இழக்கல.
1: ஹல்லேலூயா.
0: எதை இழந்திருக்கலாம், என்னென்னமோ பாதிப்பு உண்டா இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்களுடைய சமாதானத்தை நான் இன்னும் இழக்கலங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்தானத்தில், அந்த அனுபவத்தில் நீங்க இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஊற்று, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். உங்களுக்கு உண்டான பாதிப்பை விட அதிகமா தேவன் உங்களை பிளஸ் பண்ண போற. அதனால நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், நான் அவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தேன், முந்தின வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன மாதிரி வாழ்ந்தவன் யாருமே என்னன்னா
1: இல்ல
0: இல்ல அப்படி இப்படின்னு இந்த பஞ்சு டயலாக்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது,
1: விடவே கூடாது.
0: ஏய், நிறுத்துப்பா, உன் பல்லவி என்றவர் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: இழந்துட்டேன் இழந்துட்டேன், ஆனா நம்மளை ஆசீர்வதிச்சு பிந்தின வாழ்க்கையை தருவாரு பாருங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் ஒரு ஒரு காலம் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து சின்ன வயசுலேயே நான் அப்படி உழைச்சேன், அப்படி கடை வச்சுருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன். எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போகாமல் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டேன். தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சேன், நான் புல்லட் வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், சொசைட்டியில் எனக்கு அப்படி ஒரு மதிப்பு, நான் பேங்க்கில் போனாலே மரியாதை, இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசி தரேன். சில்லற புத்தி ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். ஊற்றுனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப திரும்பி பார்த்தா ஐய என்னத்தை நம்ம என்ன செஞ்சு, இதை போய் நம்ம பெருசா என்ன செஞ்சிட்டோமே
1: சொல்லிட்டோமே.
0: இழப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய சமாதானத்தை மட்டும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அந்த அந்த சமாதானத்தை காத்து கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள வாழ துவங்கின பொழுது சுரந்த அந்த ஊற்றிலிருந்து பிறந்த நிறைவுகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஈடாகாது. அதை விட அது பல மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கை, பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு வாழ்க்கை, ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கை
1: வாழ்க்கை.
0: உலக மனுஷனுக்கு கனவா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஊற்றுகளுக்கு வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அனுதின வாழ்க்கை.
1: ஹல்லேலூயா.
0: சம்பாதிக்கிற மனுஷங்களே இவ்வளவு நன்மைகளை திரும்பவும் சம்பாதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்வளவு அதிகமா இழந்ததோட சுதந்திரிக்க முடியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு நன்மை என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நன்மை, சேர்க்கிறவனுக்கே இவ்வளவு பொங்குறது எவ்வளவு அதிகம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும். திரும்பவும் சொல்றேன், கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும். தன்னுடைய காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல, போராடல. தன்னுடைய ஊற்ற காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல,
1: போராடல.
0: ஏசுக்கு சித்தனை வந்தப்ப போங்கப்பா நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு விட்டுட்டு போனா பாருங்க, அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி சுரந்துச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: விட்டு கொடுக்கிறவன் எங்க தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி சுரக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீங்க தோண்டினதை எத்தனை பேர் தூற்று போட்டாலும் உங்களுக்கு ஊற்று சுரக்கும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தூற்று போட்டாலும்
1: ஊற்று சுரக்கும்.
0: எங்க தோண்டினாலும் சுரக்கும்.
1: ஆமென்.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனே எத்தனை முறை கத்தரிச்சாலும் திரும்ப திரும்ப தலைச்சிருவான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டவனே எத்தனை முறை வெட்டி வெட்டி விட்டாலும் கத்தரிச்சு கத்தரிச்சு விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் துளித்திருவான், தலைச்சிருவான், செழிச்சிருவான்.
1: ஆமென்.
0: எனக்கு எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு கடை வச்சிருக்கிறான். இந்த கடை வச்சவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. இவனுக்கு போட்டிக்கு கடை வச்சாங்க, கடையில் இருக்கிற வாடகையை கூட்டினாங்க. இவனை தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுற்றில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து போட்டி போகிறாமல் தொழிலை என்ன பண்ணி போட்டான், மூடைக்கு போட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறப்போ அப்பெல்லாம் ரெகபோத் ரெகபோத்னே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ கடையே இல்லை, கடையை காலி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு வச்சாச்சு. ஆனால் வாடகை கொடுத்து முதல் போட்டு பல மணி நேரம் கடையிலே உட்காந்துருந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானம். இப்போ எந்த விதமான கடை இல்லாமல் அவன் பண்ணுற முதல் அவன் பண்ணுற தொழிலில் வருது. காரணம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவனை முடக்கினாலும் அடைச்சாலும் அவனுக்கு சுரந்துகிட்டு தான் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்கனங்கன வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தலைச்சு செழிச்சு

0: உயர்வான்.
1: இப்பதான் கொஞ்சம் வளர்ந்தேன் பாஸ்டர், வெட்டி விட்டாங்க மதுரை பாஸ்டர்ல, வெட்டி விட்டாங்க, கத்தரிச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊற்றில் நாட்டப்பட்ட ஒரு செடிங்கிறதுனால எத்தனை முறை வெட்டினாலும் வளருவேன். ஒரு விட்டு தானே விழுந்திருக்கு, பல வெட்டு விழுந்தாலும் நீ
0: தாங்குவோ.
1: ஒரு வெட்ட தாங்க முடியலன்னு சொல்ற, நீ பல வெட்ட தாங்கக்கூடியவன். கத்திரி போட்டானே பல கத்திரியை தாங்குவேன். அதுக்கான என்ன, நீ எங்க இருக்க, உன் வேர்கள் ஊற்றண்டையில் இருக்கு. வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு, வெட்டின பின்னாடி பலருந்து வெடிக்குது பாருங்க. அந்த மாதிரி வெட்டினதுனாலே செடி பெருகிருது, வெட்டினதுனாலே பல கிளை வருது. ஆமென் சொல்லுங்க.
0: ஹல்லேலூயா.
1: சோ நெருக்கத்தை கொடுக்கறானாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: வருத்தத்தை கொடுக்கறானாலே அந்த வருத்தம் பெருக்கமா மாற போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து வருத்தமும் பெருக்கமாய் மாற இந்த தேவன் கிருபை செய்வார்.
0: ஹல்லேலூயா.
1: யோசேப்புக்கு எவ்வளவு வருத்தம், ஒருத்தன் பிறக்கிறான், அவனுக்கு பேர் என்ன
0: வைக்கிறான்,
1: மனாசே. தேவன் வருத்தங்கள் யாவற்றையும் மறக்க
0: பண்ணினார்.
1: சரி, வருத்தத்தை மறக்க பண்ணிட்டு போப்பண்ண விட்டாரு,
0: எப்ராயிமை கொடுத்தார்,
1: எப்ராயிமை கொடுத்து பழகி வருக செய்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் வாழ்க்கையில வருத்தங்களை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிறது இல்லை, வருத்தங்களை மறக்க செய்து அந்த வருத்தம் இருந்த இடத்துல இப்போ அவர் தம்முடைய பெருக்கத்தை வைக்கிறார்.
0: ஹல்லேலூயா.
1: யோசேப்பு தான் ஒரு ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சதுனாலதான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டான், குடும்பத்தை ஆசீர்வதிச்சான், வம்சத்தை ஆசீர்வதிச்சாரு, சகல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு ஊற்று அகில உலகத்தை ஆசீர்வதிக்குது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குள்ள இருக்கிற ஊற்று என்ன ஊற்று,
0: தேசத்தையா,
1: தேசங்களை, தேசங்களை, கண்டங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று.
0: ஹல்லேலூயா.
1: சோ இந்த சில்லறத்தனமான காரியங்கள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்க இருக்கிறதுக்காக நான் மனதார எல்லாரும் என்ன செய்ய ஆண்டவரே
0: ஆசீர்வதிக்கிறேன்.
1: அந்த அந்த அன்பு எங்களுக்குள்ள இந்த நாள்ல ஊற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிற நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைய வச்சு நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. எதுலயும் நான் குறைஞ்சு போவது
0: இல்லையா?
1: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் மற்றவங்க யாருங்கிறத விட்டுரு, ஆனா எனக்குள்ள நீ யாரா இருக்கிறங்கிறத தியானின்னு சொல்றீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. பிறருக்குள்ள காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவங்க மேல ஒரு வருத்தம் வந்துருது. ஆனா எங்களுக்குள்ள உமக்குள்ள நாங்கள் யாரா இருக்கிறோம், எங்களுக்குள்ள உங்க ஊற்று இருக்கு, அதுலேருந்து உங்க நிறைவு சுரக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நாங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில், அறிஞ்ச மாத்திரத்தில் தான் நாங்கள் தேவ மனுஷனாகி மற்றவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுபோல் நாங்கள் பிளஸ் பண்ணுறப்ப நாங்கள் இழந்ததை விட அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வருத்தம் இருந்த இடத்துல உங்களுடைய பெருக்கங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்லி எங்களை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்த நாளைக்கு எங்களோட பேசுங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. God bless you.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆசாப் என்ற பக்தனின் ஆசை சங்கீதம் 73:23 வெளிப்படுகிறது. கர்த்தாவே, நான் எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான்.

0: We've been teaching about the precious blood of Jesus for the last several weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்தில் எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: and verse 11
1: 11வது வசனம்
0: and they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal ediraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avane jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu sollugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: inda vetriyile moonru kaaryangal adangi irukkirathu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படி தான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done for
1: yesu christum ratham avargalukkaga enna seidirukkirathu endru veda vasanam solugiratho adai arikai seivathan moolamaga jeithaargal
0: that is how the blood the word and the testimony works together
1: ratham vasanam saatchi moonrum ipdiyaga than inaindhu seyalpadugirathu
0: in these three there are two things that never change
1: indha moonrile rendu kaaryangal maaruvathe kedaiyadhu
0: the blood never loses its power
1: rathathudaiya vallamai kurainthu povathe kedaiyadhu
0: it is still a cleansing blood
1: adu innum sutham pannugira rathamaga
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: இரத்தமாயிருக்கு has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: and another 2000 years it will not lose its power
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதே வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது
0: the blood and the word remain the same
1: இரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்பு தான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukku endru nam arindhu adu enna seidirukku endru nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigirathu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvathe kedaiyadhu
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indrikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkollugirom
0: now let's go on
1: thodandhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அனைத்து சமயத்திலே விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
0: மார்ட்டின் லூத்தர் said, here I stand.
1: மார்ட்டின் லூத்தர் சொன்னா நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்னு தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதைதான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்
0: என்று. You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதிலே உறுதியா இருந்து அதை அறிக்கையிடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Now let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்பும் ரோமர் 5 ஆம் அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினி தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குதென்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt-ridden person,
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்,
0: If you are a person with inferiority complex, speaking about spiritual things,
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்,
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து
0: பேசுகிறேன். That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
0: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள், இதை விட என்னால் அதிகமாக வலியுறுத்த முடியாது.
0: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன். அதனாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறாரே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much, brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம், இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே, அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து சொல்றீங்கன்னு சொல்லலாம்.
0: Well, I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறாள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம். அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா, ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்.
0: Born again people,
1: மறுபடியும் பிறந்தவர்கள்,
0: spirit filled people,
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்,
0: when they come before God and pray,
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது,
0: they reveal such guilt and such condemnation and such inferiority.
1: தாங்க மிகுந்த குற்ற உணர்வை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்.
0: You know, when Jesus prayed to the Father,
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்த போது,
0: the disciples were so astonished at the way he prayed.
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்.
0: Now these fellows thought they knew how to pray. These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது,
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: ஆனால் தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார். அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: ஆகவே கேட்டார்கள், ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத் தாருங்கள்.
0: And you know, he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
0: But now then later on,
1: பிற்பாடு,
0: he said to them,
1: அவர் அவர்களை பார்த்து,
0: before his crucifixion,
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக,
0: he said, you pray to the heavenly father.
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க.
0: Your heavenly father, he himself loves you, he said.
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களில் அன்பு கூறுகிறார் என்றார்.
0: Now why would anybody say that?
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்?
0: He says, you pray to the father, you go to the father straight, he himself loves you.
1: அவர் சொன்னார், நீங்களே பிதாவினை செல்லுங்கள், நேரடியாக கேளுங்கள், அவர் உங்களில் அன்பா இருக்கிறார்.
0: You know why he said?
1: ஏன் அவர் சொன்னார் தெரியுமா?
0: They did not have that sense of intimacy with God.
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது.
0: They did not have that power with God.
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை.
0: They could not approach God without inferiority, condemnation and without guilt.
1: தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை.
0: They could not come to God like Jesus came.
1: இயேசு தேவனுடன் சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை.
0: That is why he had to tell them, your heavenly father loves you.
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டியது.
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேற எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை, உங்களிலும் அன்பு கூறுகிறார்.
0: Now how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்?
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரிலே இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், என்ன விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார், அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்.
0: That's why they line up at their doors.
1: ஆகவே தான் வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்.
0: That's why they go begging.
1: ஆகவே தான் போய் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: It is as a result of their own inferiority before God.
1: தேவனுக்கு முன்பாக தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே அப்படி செய்கிறார்கள்.
0: These are people that have never known the power of the blood.
1: இந்த ஆட்கள் இரத்தத்தின் வல்லமையை அறியாத மக்கள்.
0: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த இரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்திலே நாம் வர முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: Yet they have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த இரத்தத்தின் வல்லமை எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவையெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
0: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. Who walk not after the flesh but after the spirit.
1: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
0: They never heard such preaching.
1: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர்கள் கேட்டதே கிடையாது.
0: They only heard preaching that oh God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
1: ஆண்டவர் நேசிக்கிறாங்க, பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
0: This is all they know.
1: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
0: They have never been told about the power of the blood, how it brings them before God. How they can stand before God without guilt, condemnation or inferiority.
1: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது, அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
0: If they knew that,
1: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்,
0: they will go before God.
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்.
0: They will ask.
1: அவர்கள் கேட்பார்கள்.
0: They will receive.
1: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்.
0: Their joy will be full.
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்.
0: And they will bear much fruit.
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்.
0: Look at how Jesus prayed and look at how people pray today.
1: ஏசு எப்படி ஜெபித்தார்கள், இன்றைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க.
0: You know how Jesus prayed?
1: ஏசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
0: In the grave of Lazarus Jesus stood there and prayed like this.
1: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
0: He said,
1: அவர் சொன்னார்,
0: Father I know that you hear me always.
1: பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: But because of the people which are standing by I said it that they may believe that thou hast sent me.
1: ஆனாலும் நீரனை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
0: சொன்னேன் என்றார். எனக்கு
1: பதில் கொடுக்கிறீர் This is the normal prayer of the spiritual Christians.
0: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களே, அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான். They may pray for 2-3 hours but this is what they pray.
1: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனா இதை தான் ஜெபிக்கிறார்கள்.
0: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை.
0: They do not know that they have a standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவருக்கு தெரியாது.
0: If you have a standing then you must confess that standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You must confess what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு இரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின இரத்தத்தை எடுத்து வாசலே நிலைக்கான்களில் பூசினார்கள்.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: That's not the problem today.
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
0: Jesus is not going to come and shed his blood again.
1: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்த போவதில்லை.
0: He has shed it.
1: அவர் சிந்தி விட்டார்.
0: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
1: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களில் வாசலில் அவர்கள் பூசாத இருக்கிறார்கள்.
0: How do you apply it?
1: எப்படி அதை பூசுவது?
0: The psalmist said my tongue is the pen of a ready writer.
1: சங்கீதகன் சொன்னான், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று.
0: Just like they used the hyssop and put it on the doorpost.
1: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலில் பூசினார்களோ.
0: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
1: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவு தான் ஈசோப்பாக இருக்கிறது.
0: You take that the truth and declare it with your tongue.
1: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
0: And when you do that,
1: நீங்கள் அப்படி செய்யும்போது,
0: you declare that, that is when there is victory.
1: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது.
0: Since it is through the blood we have justification.
1: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடியால்,
0: justification or righteousness or a standing with God comes through the blood.
1: நீதிமானாக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை
0: We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
0: Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்னால வரும்போது என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி பத்தி
1: நான் சொல்லல.
0: எனக்கு திராணி இல்லன்னு சொல்ற ஜெபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: ஏன் அப்படி?
0: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: பாருங்க, பிரச்சனை அதுதான். இரத்தம் தானா அவங்க நிக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாத இருக்கு.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து, அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்.
0: Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
1: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
1: உன்னுடைய சமூகத்திலே என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உன்னுடைய சமூகத்திலே தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்திலே எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடிகிறேன்.
0: I can ask.
1: நான் கேட்க முடிகிறேன்.
0: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறேன்.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians 5:21 says.
1: 2 Corinthians 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sinned.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sinned.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
0: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God made him to be sin.
1: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமாக.
0: On the cross of Calvary, he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: Why?
1: Yeah,
0: this is a part that everybody accepts.
1: பாருங்களே, இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: This is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
1: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
0: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே, அதை கஷ்டப்படுகிறார்கள்.
0: People will rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்துவிட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends,
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே,
0: Jesus became sin.
1: இயேசு பாவமானார்.
0: That is true.
1: அது சத்தியம்.
0: That is true.
1: அது உண்மை என்றால்,
0: then by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு கொடுக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say with
1: me. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க.
0: Through his blood.
1: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
0: I am made righteous.
1: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am given a standing.
1: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: My guilt is gone.
1: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
0: Inferiority is gone.
1: பாவம் மனப்பான்மை போய்விட்டது.
0: I have no condemnation.
1: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The blood.
1: இரத்தம்.
0: Blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Has made me righteous.
1: என்னை நீதியாக்கியிருக்கிறது.
0: I stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: You see, that is what it means, my friend.
1: பாருங்க,
0: என்னுடைய
1: பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
0: This friend of mine is a good word by

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
1: This man was, when he came out, this man was upset and surprised.
0: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியா இருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
1: What pastor?
0: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
1: Did you not see anything dark powers there?
0: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதெல்லாம்
1: பாத்தீங்களா? Did you not see any evil spirits there?
0: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
1: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
0: இந்த பிரசங்கியா சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
1: இருக்காரு. Don't be a demon conscious person.
0: பிசாசின் உணர்வுனால நிறைந்து இருக்காதீங்க.
1: Don't be so devil filled with devil consciousness.
0: எப்ப மாத்தாலும் பிசாஸ் இருக்கிறான் அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
1: Be filled with God consciousness.
0: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
1: The God is in you.
0: தேவன் உங்களுக்குள்ள
1: இருக்கிறார். He is with you.
0: அவர் உங்களோடு
1: இருக்கிறார். His presence goes before you.
0: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது.
1: There is fences put around you.
0: உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டு
1: இருக்கிறது. There is power is upon you.
0: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
1: There is anointing is yours.
0: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
1: Be God conscious, not devil conscious.
0: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாச குறித்த உணர்வு வேண்டாம்.
1: See, a lot of people are sin conscious.
0: நிறைய பேர் பிசாச பாவ உணர்வோடு இருக்கிறார்கள்.
1: Always conscious about their weaknesses, their sins and what they are.
0: அவர்களுக்கு அது போதிக்கப்படுகிறது.
1: God consciousness.
0: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
1: Instead of sin consciousness comes righteousness consciousness.
0: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: I am righteous.
0: நான் நீதியா இருக்கிறேன்.
1: In the sight of God.
0: தேவனுடைய பார்வையிலே.
1: Before God.
0: தேவனுக்கு முன்பதாக.
1: I am righteous.
0: நான் நீதியா
1: இருக்கிறேன். Because of the blood.
0: இரத்தத்தினாலே.
1: Be filled with that consciousness.
0: பாருங்கள் இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
1: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
0: எப்ப மாத்தாலும் பாவ உணர்வினால் நிறைந்து பாவங்களையே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
1: Sin consciousness is the door through which the devil enters in.
0: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
1: God has put a fence around you.
0: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
1: And the devil is standing there and watching and he is envious of you.
0: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கான். உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
1: And he is there saying to God, look, you blessed him and you given him everything.
0: என்ன சொல்ற ஆண்டவர், அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீங்க.
1: He cannot come inside.
0: அவன் உள்ள வர முடியாது.
1: But when you fear,
0: ஆனா நீங்கள் பயப்படும்போது,
1: and when you begin to have sin consciousness,
0: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது,
1: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come in.
0: பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
1: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
0: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியினும் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
1: Amen.
0: Amen.
1: Because of what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
1: Now let's go to the fifth item.
0: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்லுவோம்.
1: Fifth thing.
0: ஐந்தாவது.
1: Turn with me to the book of Hebrews.
0: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
1: Chapter 13.
0: 13 அதிகாரம்.
1: And verse 12.
0: 12 வசனம்.
1: Chapter 13 and verse 12.
0: எபிரேயர் 13:12.
1: Now let me read to you from verse 11 onwards.
0: நான் 11 வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
0: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
1: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
0: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
1: This is talking about how with his own blood he sanctifies his people.
0: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற வசனம் சொல்கிறது.
1: Now we come to the thing about how the blood brings us sanctification.
0: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க போறோம்.
1: Sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
0: பாருங்க இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகள்ல ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
1: வாட் இஸ் கால்ட் சவுத் இந்தியன் சாங்க்டிஃபிகேஷன் I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
0: South Indian, தென்னிந்திய பரிசுத்தம் அப்படினு ஒன்னு வச்சிராங்க. எந்த சுவிசேஷம் அப்படி சொல்லுது?
1: South Indian sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
0: இந்த தென்னிந்திய பரிசுத்தம் கேரளால ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்கால இருந்து

0: தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப தென்னிந்தியா முழுசா இருக்கு.
1: A brand of teaching on sanctification.
0: பரிசுத்தத்தை பற்றிய இது ஒரு வகையான போதனை பாருங்க.
1: It has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
0: எப்படி நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம், பரிசுத்தமா இருப்பதுனா என்ன, இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
1: Now it, you know, they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
0: பாருங்க, முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
1: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
0: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
1: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of thing.
0: இந்த மக்கள் இவ்விதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
1: கொண்டிருக்கிறார்கள். Because that is so widespread, the Bible sanctification is not understood.
0: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடினால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்.
1: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
0: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென்னிந்தியாவில் எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
1: I remember I conducted a wedding.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தினேன்
1: நான். And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
0: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
1: Oh, one preacher was so mad at me.
0: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல மேல பயங்கர கோபப்பட்டார்.
1: He was coming to fight with me.
0: அவர் எங்கட சண்டை போட வந்துட்டார்.
1: I say, he belongs to a big denomination.
0: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
1: That is all over the world.
0: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
1: He said, oh, you should not do that.
0: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
1: That you have done this, Sam. That is very bad.
0: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமானது.
1: You are setting a very bad precedent.
0: நீங்க மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க.
1: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
0: நான் சொன்னேன், brother, நான் உங்க சபை பிரிவுல உலகம் முழுசும் பார்த்திருக்க, அங்கெல்லாம் அப்படி செய்றாங்களே.
1: You know what he told me?
0: அவர் என்ன சொன்னா தெரியுமா?
1: I am not exaggerating.
0: நான் மிகைப்படுத்தி சொல்றேன்.
1: I am quoting him exactly.
0: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
1: When I told him all over the world in your denomination they do that.
0: உங்க சபை பிரிவுல உலகம் முழுதும் இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ,
1: you know what he said?
0: என்ன சொன்ன தெரியுமா?
1: But we don't do this in Kerala and Tamil Nadu.
0: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
1: I said, oh well and good brother, I have only
0: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படின்னு.
1: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
0: பாருங்க, தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்க, அங்க இதெல்லாம் செல்லும்.
1: You know, these teachings are no good there.
0: இந்த போதே எல்லாம் அங்க ஒத்து வராது.
1: See, their brand of sanctification is wrong.
0: பாருங்க, அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறல தவறு.
1: What is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: To sanctify means to make holy.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
1: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
0: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
1: To sanctify means to set apart.
0: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
1: It has nothing to do with what these people are saying about sanctification.
0: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்கல, அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Sanctification is being set apart.
0: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
1: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
0: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே, அதுதான் பரிசுத்தம்.
1: The chain that bound you with the world is cut off.
0: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
1: The dominion of sin and Satan is finished.
0: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
1: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
0: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
1: There is now a difference.
0: இப்போது ஒரு வித்தியாசம்.
1: There is a difference between you and the people out there in the world.
0: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
1: What is the difference?
0: என்ன வித்தியாசம்?
1: It is not in the length of the hair.
0: அது முடியவளவிலும் இருக்கு, அதுல இல்ல.
1: It is not in the color of your clothes.
0: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க, அதுலயே இல்ல.
1: It is not what you wear or don't wear.
0: அது நீங்க என்ன உடுத்துறீங்க, உடுத்துறது இல்ல, அதுலயே கிடையாது.
1: It is none of these things that these people place emphasis upon.
0: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
1: What is the difference between you and the people outside?
0: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
1: They are without promises.
0: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாம இருக்கறாங்க.
1: They are without a covenant.
0: அவர்கள் உடன்படிக்கை இல்லாம இருக்கறாங்க.
1: They are without a God.
0: அவர்கள் தேவன் இல்லாம இருக்கறாங்க.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள்.
1: They are in their sin.
0: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்கள்.
1: They are slaves of Satan.
0: அவர்கள் பிசாசின் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
1: But you are a child of promise.
0: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
1: You have hope.
0: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
1: You have God.
0: உங்களுக்கு தேவன் இருக்கு.
1: You have come out of darkness into marvelous light.
0: இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
1: You have been delivered.
0: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: You have been set free.
0: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: You belong to God.
0: நீங்கள் தேவனுக்குரியவர்கள்.
1: You are God's own possession.
0: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
1: God looks upon you as his own.
0: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
1: He looks upon you as belonging to you.
0: அவர் உங்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: Is that the difference?
0: வித்தியாசம் தானே?
1: Is that the difference, my friend?
0: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you're there, say amen.
0: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
1: That is the difference.
0: அதுதான் வித்தியாசம்.
1: Are you sanctified?
0: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
1: What do you mean by sanctification?
0: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
1: It is not, it doesn't mean whether your clothes have changed.
0: உங்க துணியெல்லாம் மாறிடுச்சு அது கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: We are not having a laundry here or a tailoring lessons.
0: நாம லாண்டரி அல்லது தையல் பள்ளியை வச்சிருக்கல.
1: No, we are teaching the Bible.
0: கிடையாது. வேதத்தை போதிக்கிறோம்.
1: Is it, does it have anything to do with your hair?
0: முடிக்காதுக்கு சம்பந்தம் இருக்கா?
1: No, we are not barbers.
0: கிடையாது. நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
1: I go to a nice barber.
0: நான் நல்ல முடி வெட்டற கடைக்கு
1: போறேன். You ask him what is right.
0: அவர் கேளுங்க இது.
1: What is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
0: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம் உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
1: Amen.
0: Amen.
1: I now am a child of God.
0: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
1: I am called by his name.
0: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
1: I am given the seal of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: In my heart.
0: என்னுடைய இருதயத்திலே.
1: People out there don't have it.
0: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
1: But in my heart I have the seal of the Holy Spirit.
0: ஆனால் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
1: I have the earnest of my inheritance.
0: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
1: The Holy Spirit has been poured out into me.
0: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
1: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
0: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையிலே என் இருதயத்தினுடைய ஆவி இருக்கிறது.
1: Whereas the man outside is not in that condition.
0: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
1: This is what mean is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
1: Sanctification is a difference that God has made between you and others.
0: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம் அதுதான்.
1: That difference or separation has nothing to do with what these people talk about.
0: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Turn with me to Exodus chapter 11.
0: திருப்போம் யாத்திராகமம் 11 ஆம் அதிகாரம்.
1: Now we see God sanctifying his people.
0: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
1: Exodus chapter 11.
0: யாத்திராகமம் 11 ஆம் அதிகாரம்.
1: Verse 4 to 7.
0: 4 முதல் 7 வசனங்கள்.
1: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
0: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
1: And all the firstborn in the land of Egypt shall die. From the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
0: அப்பொழுது சிங்காசனத்தினால் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி.
1: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
0: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
1: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
0: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: Look at the language.
0: பாருங்க எப்படி
1: சொல்றாரு. Not even a dog will wag its tongue against the children of Israel.
0: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
0: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கப்படியாகும்.
1: Now notice the last sentence.
0: பாருங்க கடைசில வருது
1: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
0: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
1: Between the Israelites and the Egyptians.
0: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
1: God has put a deliberate difference.
0: தேவன் வேண்டும் என்று ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: What is the difference?
0: அந்த வித்தியாசம் என்ன?
1: every first born shall die in Egypt.
0: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
1: First born of the land of Egypt.
0: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
1: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
0: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
1: There the first born will die.
0: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
1: And even the first born of the maid servant that is working in the mill behind.
0: பிறகு இயந்திர வேலை செய்கிறாலே அந்த அடிமை பெண் அவருடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
1: The first born of every beast will die.
0: பாருங்க மிருகமுடைய தலையிட்ட அனைத்தும் சாகும்.
1: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
0: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
1: This is what is going to happen, he says.
0: இதுதான் நடக்க போகிறது
1: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
0: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
1: All their firstborn will die, therefore they'll cry out.
0: முதற் பிறந்த பிள்ளை அனைத்து சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
1: But what about the children of Israel?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not a dog shall wag his tongue.
0: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: This is the way I put a difference between you and them, he says.
0: இப்படி தான் நான் உங்களுக்கும் அவளுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
1: God put a difference.
0: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: That is what sanctification is about.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
1: God put a difference between Egyptians and Israel.
0: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: The Israelites are crying out. The Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
1: I'm sorry, Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
1: They are dying.
0: அவர்கள் சாகிறார்கள்.
1: They have no help.
0: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
1: They have no salvation.
0: அவர்களுக்கு இரட்சிப்பே கிடையாது.
1: They have no savior.
0: அவர்களுக்கு இரட்சகர் கிடையாது.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
1: They are crying out.
0: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
1: What about the Israelites?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not even a dog shall wag his tongue.
0: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: I'll tell you my friend, there comes a day.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
1: A day of judgment.
0: நியாய தீர்ப்பின்
1: in which the people of this world that have never come to Christ will cry out.
0: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரல் இடுவார்கள்.
1: They will cry out and lament.
0: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
1: Against the judgment and hell.
0: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
1: The pain and the terror of hell will grip their hearts.
0: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்.
1: Oh, but the people of God.
0: ஆனால் தேவ ஜனங்கள்
1: will be found rejoicing.
0: அவர்கள் களி கூறுவார்கள்.
1: And entering into glory.
0: மகிமைக்குள்ளே
1: To live forever in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாக.
1: This is the difference.
0: இதுதான் வித்தியாசம்.
1: I tell you my friend, the difference is about these great things.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
1: It is not about silly things.
0: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி
1: கிடையாது. Don't be a silly Christian.
0: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
1: Oh, some people are so serious about these silly things.
0: எல்லாம் பாட்டுல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
1: போறாங்க. Oh brother, what do you believe on that?
0: Oh brother, இத பத்தி நீங்க என்ன
1: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
0: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
1: I said that's silly stuff. Is not worth talking about.
0: நான் சொன்னது இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
1: You want to talk about what God has done?
0: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
1: You want to talk about what the blood of Jesus has done?
0: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
1: I am ready.
0: நான் ஆயத்தமா இருக்கு.
1: But not about the silly stuff that you consider to be the major thing issue.
0: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அது அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
1: It is nothing.
0: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
1: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
0: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறாரே அந்த வித்தியாசம்.
1: There is a distinction.
0: ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
1: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
0: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறாரே அது எப்படி உண்டாயிருக்கிறது?
1: That they are crying and these people are at peace.
0: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
1: Now listen, this is where we come to the point.
0: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
1: What made the difference?
0: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
1: So that they cry and these people are in peace.
0: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
1: You know what made the difference?
0: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
1: The blood made the difference.
0: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
1: Why there was no crying in the people of Israel?
0: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
1: The blood was shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was smeared on their doorpost.
0: ரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
1: They stayed behind the blood.
0: அந்த ரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
1: They were protected by the blood.
0: ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
1: The blood has secured them.
0: ரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
1: Every man and beast was behind that door.
0: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
1: Nobody was to be harmed.
0: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
1: So how did God separate and bring about a distinction between others and these people?
0: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
1: By the blood he made the difference.
0: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: That is what Hebrews is talking about in 13:12.
0: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
1: He has sanctified us by his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
1: When Hebrews says that by his own blood he sanctified his people.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது
1: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
0: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The blood has made the difference.
0: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Between his people and other people.
0: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
1: The blood of the Passover lamb.
0: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
1: The blood of Jesus makes the difference between you and others.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: The blood makes you his children.
0: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
1: Blood makes you righteous.
0: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
1: Blood makes you come before God.
0: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
1: Blood gives you a standing before God.
0: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
1: What is wrong with those people?
0: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
1: They don't have the blood.
0: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
1: They don't have the salvation.
0: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
1: They are without God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல்
1: without hope.
0: நம்பிக்கை இல்லாமல்
1: in darkness.
0: இருளில் இருக்கிறார்கள்.
1: They are unable to come and stand before God.
0: தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
1: They cannot come and stand before God.
0: அவர்களால் நிற்க முடியாது.
1: The wicked shall be like the shaft that the wind driveth away, the Bible says.
0: காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: That means they'll be just blown away by the wind of God's judgment.
0: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
1: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
0: தேவனுக்கு முன்பாக நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
1: You'll be blown away.
0: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
1: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
0: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
1: I am not blown away in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
1: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
0: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He shall be like a tree planted by the rivers of water.
0: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
1: Give his fruit in season.
0: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
1: He shall not wither away.
0: அவனை
1: shall not wither away.
0: அவனை இலை உதிராது.
1: And whatever he doth shall prosper.
0: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
1: But the wicked are not so.
0: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
1: They will not be able to stand in the judgment of God.
0: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
1: They'll be like the shaft that the wind driveth away.
0: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
1: There is a difference my friend.
0: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: I can talk to God.
0: நான் தேவனோடு பேச முடியும்.
1: I can pray to God.
0: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
1: I can know God.
0: நான் தேவனை அறிய முடியும்.
1: God embraces me. தேவனை
0: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
1: He gives me his strength.
0: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
1: He meets my needs.
0: என்னை தேவைகளை சந்திக்கிறார்.
1: He protects me.
0: என்னை பாதுகாக்கிறார்.
1: But the people out there.
0: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்
1: they can't claim that.
0: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட
1: முடியாது. They cannot even stand before God.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
1: That is what is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
1: Sanctification means now I belong to him.
0: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
1: The blood has made the difference.
0: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Sanctification means that I am different from the world.
0: பரிசுத்தம்னால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
1: In what way am I different?
0: எந்த விதத்திலே நான் வித்தியாசமானவன்?
1: They are not blood washed, I am blood washed.
0: அவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவள் அல்ல.
1: They are not redeemed, I am redeemed.
0: அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: They are darkness, I am in light.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், நான் ஒளியில் இருக்கிறேன்.
1: This is the difference, not these other silly things.
0: இதுதான் வித்தியாசமே தவிர மற்ற அல்பமான காரியங்களாம் கிடையாது.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Say an amen.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: All right, now to the next last thing.
0: அடுத்த கடைசி காரியத்தை பார்ப்போம்.
1: We will go to Hebrews 12.
0: எபிரேயர் 12 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
1: Turn to Hebrews 12.
0: எபிரேயர் 12 க்கு நாம் திருப்புவோம்.
1: And we will close with this.
0: இதோடு கூட நாம் முடிப்போம்.
1: And next week we will continue.
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Hebrews 12 verse 22 to 24.
0: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
1: You are come unto Mount Zion unto the city of the living God the heavenly Jerusalem and to an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்
1: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும்
1: and to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்
1: the description is most wonderful
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை
1: talking about the dwelling place of god
0: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது
1: calls it mount zion
0: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது
1: city of the living god
0: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது
1: heavenly jerusalem
0: பரம எருசலேம்
1: and then it talks about who is there
0: பிறகு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது
1: says innumerable company of angels
0: 10000 ஆன தேவ தூதர்கள்
1: General Assembly and the Church of the Firstborn
0: which are in heaven sarva sangamagiya sabai
1: and the spirits of just men made perfect
0: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
1: the place where God dwells is described in a threefold manner
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
1: and the people that are there are also described in a threefold manner
0: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
1: and now look at what is there
0: இப்போதே அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
1: in the dwelling place of God
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த
1: இடம் before the throne of God
0: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
1: Where God is.
0: தேவன் இருக்கிற இடத்துல
1: Jesus the mediator of the new covenant is there.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
1: Now first of all God is there.
0: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
1: Then Jesus is there.
0: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
1: The third thing is the thing that most interests me.
0: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா.
1: You know what the third thing is?
0: மூன்றாவது எது தெரியுமா?
1: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
0: ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தம் அங்க இருக்கிறது
1: is that wonderful
0: இது அற்புதமான காரியம்
1: God is there
0: தேவன் இருக்கிறார்
1: Jesus is there
0: இயேசுவும் இருக்கிறார்
1: and the blood is there
0: பிறகு இரத்தமும் அங்க இருக்கிறது
1: oh why the blood is there
0: oh ஏன் அந்த இரத்தம் அங்க
1: it says that it's speaking there
0: பார் அது அங்க பேசுகிறது என்ன
1: it also tells us what it is speaking
0: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது
1: it is saying that it is speaking better things than that of Abel
0: ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிறது
1: what was the blood of Abel speaking
0: ஆபேலின் இரத்தம் என்ன பேசுகிறது
1: God said the blood of Abel has cried out to him calling for vengeance
0: தேவன் சொன்னார் ஆபேலின் இரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது
1: but the blood of Jesus
0: ஆனால் இயேசுவின் இரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood
0: ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை
1: even though it was shed on the cross of Calvary
0: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
1: கூட that blood as our atonement was taken into the very presence of God
0: பாவ நிவாரணமாகி அந்த இரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது
1: our high priest Jesus took his own blood and entered into the throne room
0: நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தினிலே சென்றார்
1: sprinkle it there on the mercy seat so that we may obtain mercy
0: நாம் இரக்கத்தை பெறும்படியாக கிருபாசனத்தின் மீது அதை தெளித்தார்
1: and where is the blood
0: இரத்தம் இப்போது எங்க இருக்கிறது
1: now they are taking everybody to holy land and they are going to a particular spot there
0: இப்போ எல்லாரையும் அந்த பரிசுத்த எருசலேமுக்கு கூட்டி போயிடு அந்த இரத்தம் எங்க சிந்தப்படுது அங்க கூட்டிட்டு போறாங்க
1: seems to me there is a spot there that there is a hole there way deep inside the earth and they are putting light there and showing this is where the blood went
0: ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றது
1: see there that's where the blood went
0: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு
1: போச்சு everybody just kissing that place
0: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
1: everybody standing there and worshiping that place
0: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதி
1: so they say oh let us say a prayer this is where the blood went
0: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்
1: are you there
0: இருக்கீங்களா
1: some people say well I'm going to go take baptism in jordan
0: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்
1: what is so special about jordan that you won't take it here that you're going all the way to jordan
0: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க
1: people are into all kinds of things you know
0: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க
1: and that is why these fellows are making money showing this is where the blood went
0: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுது நல்ல காசு
1: if you came to church I will show you where the blood
0: went சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிறேன் அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு
1: hebrews 12:22-24 says the blood is there in the presence of god in the presence of jesus in the throne room of god where the judge of all is seated speaking better things than that of
0: இயேசுவின் ரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விளையாது பேசுகிறது
1: Abel's blood was crying out for vengeance
0: ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது
1: the blood of Jesus is crying out for mercy
0: இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காக கதறுகிறது
1: mercy mercy mercy
0: இரக்கம் இரக்கம் இரக்கம்
1: speaking for you and me
0: உங்களுக்காக எனக்காக அது பேசுகிறது
1: constantly my friend
0: தொடர்ந்து பேசுகிறது
1: 24 hours of the day
0: ஒரு நாளைக்கு 24 மணி
1: நேரம் throne room of God.
0: தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே.
1: Crying out so that mercy shall be shown to us.
0: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
1: Why should the believer be guilty?
0: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
1: வேண்டும்? Why should the believer be filled with condemnation?
0: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
1: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
0: பிறகு ஏன் கிருபாசனத்தண்டை தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
1: Why should the believer pray those useless prayers?
0: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
1: Why should the believer say I am unworthy?
0: ஏன் விசுவாசி நான் தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
0: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
0: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
0: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
0: நான் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
0: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
1: You must come boldly.
0: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
1: You must pray boldly.
0: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
1: You must walk courageously.
0: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
1: நடக்க வேண்டும். You have favor with God.
0: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
1: You have power with God.
0: தேவனுடைய வல்லமை உண்டு.
1: Because the blood is there speaking for you.
0: என்ன ரத்தம் உங்களுக்காக அங்க பேசிக்கொண்டிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The blood is there.
0: ரத்தம் அங்க இருக்கிறது.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: The blood of Jesus.
0: இயேசுவின் ரத்தம்
1: is there.
0: இருக்கிறது அங்க.
1: In the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே.
1: Speaking on behalf of
0: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
1: Interceding for me.
0: எனக்காக பரிந்து பேசுகிறது.
1: And speaking mercy to be shown to me.
0: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That is why I come boldly.
0: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
1: I will talk next week about how to come boldly.
0: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தியெல்லாம் நாம் பேசுவோம்.
1: How the blood gives us the boldness.
0: எப்படி ரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: Talk about how the blood reconciles.
0: எப்படி ரத்தம் உப்புரவாக்குகிறது.
1: So many other things.
0: இன்னும் பல காரியங்கள்.
1: But time is up.
0: ஆனால் நேரம் முடிந்தது.
1: Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody.
0: எல்லாரும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Well, are you happy?
0: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
1: You don't have to go to Jerusalem to find out anything.
0: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
1: Go there, see if you want. That's I'm not against all this.
0: ஏன்னா நான் போய் பார்த்துட்டோம். அதெல்லாம் நான் எதிர்க்கல.
1: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
0: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: It is in knowing the truth.
0: சத்தியத்தை அறிவதில் இருக்கிறது.
1: Where did the blood go?
0: ரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
1: It is there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
1: Kept there.
0: அங்கே செல்லுங்க.
1: Speaking there.
0: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
1: That is what the Bible declares.
0: வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: If you know it,
0: அது உங்களுக்கு தெரியும்
1: என்றால் you will declare it.
0: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
1: And the devil starts running away from you.
0: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
1: As he says, my goodness, he is always claiming the blood.
0: அவனா சொல்லுமே எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொல்ல போராட்டுகிறார்.
1: He believes what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கு என்று
1: இவன் விசுவாசிக்கிறான். He knows what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்தது என்று இவன் அறிந்திருக்கிறான்.
1: The devil has no power over you.
0: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
1: There is only victory for you.
0: உங்களுக்கு வெற்றி மட்டும்தான்.
1: Lift up your hands, praise God.
0: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood.
0: ஓ ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Oh, the blood.
0: ரத்தம்.
1: The blood that never loses its power.
0: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
1: The blood that was shed for us.
0: நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: Oh, the blood that cleanses us.
0: நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம்.
1: Washes us.
0: நம்மை கழுவுகிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற
1: ரத்தம். Redeems us.
0: நம்மை மீட்கிற ரத்தம்.
1: Gives forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
1: Justifies us.
0: நம்மை நீதிமான்களாக்குகிற
1: ரத்தம். The blood that speaks for us.
0: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற ரத்தம்.
1: The blood that speaks in our favor.
0: நம்முடைய சார்பிலே பேசுகிற ரத்தம்.
1: The blood that's not against us, it's for us.
0: நமக்கு விரோதமாக இல்லை, நம்முடைய பட்சத்தில்.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you, Jesus.
0: Stotram Yesuve.
1: Praise you, Father.
0: Stotram Pidave.
1: Thank you, Lord.
0: Nandri Kathave.
1: Thank you, Jesus.
0: Nandri Yesuve.
1: Thank you, Father.
0: Nandri Thappane.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Lift up your hands and say.
0: Varangale veithu sollunga.
1: Everybody say.
0: Ellarum sollunga.
1: The blood of Jesus.
0: Yesu Christuvin ratham.
1: Never loses its power.
0: Thandi vallamai endu pogave illai.
1: I am redeemed by the blood.
0: Naan rathathinale meekkapattirukiren.
1: My sins are forgiven by the blood.
0: Rathathinale en paavangal mannikkapattu vittathu.
1: I am justified.
0: Naan neethimaanaakkappattirukkiren.
1: I am cleansed.
0: Naan suthigirikkappattirukkiren.
1: I am sanctified.
0: Naan parisuthamaakkappattirukkiren.
1: I have access into the very presence of God.
0: Devan samugathile naan sella mudiyum.
1: There the blood is speaking for me.
0: Ange ratham enakkai pesugirathu.
1: Oh, the word says.
0: Oh, vasanam solugirathu.
1: The blood of Jesus is speaking for me.
0: Yesuvin ratham enakkaga pesugirathu.
1: Therefore I will speak about the blood.
0: Agave naan ratthathai kurithu pesuven.
1: The devil has no power over me.
0: Pisasukku en meedhu vallamai illai.
1: Witchcraft has no power over me.
0: Billisunithu en meedhu vallamai illai.
1: The works of the devil has no power over me.
0: Pisasan kriyalukku en meedhu vallamai illai.
1: I have power over every power of the devil.
0: Pisasude ella vallamai meedhu enakku vallamai undu.
1: By the blood.
0: Ratthathinale.
1: I have power.
0: Naan vallamai udayavanaga irukkiren.
1: To trample upon serpents and scorpions.
0: Sarpangalin thelgalai midikkathakkadhaaga.
1: Through the blood of Jesus.
0: Yesuvin ratthathin moolamaaga.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you Jesus.
0: Nandri Yesuve.
1: Thank you Father.
0: Nandri Pidave.
1: Loving heavenly Father.
0: Anbulla paraloga Pidave.
1: In the name of Jesus we come.
0: Yesuvin naamathile naal varugiren.
1: Thank you Lord for speaking these words to us.
0: Kathave indha vaarthaiyil engalodathile pesinapadi naal stotram.
1: Thank you for the precious blood.
0: Vilayeravetta ratthathukkai stotram.
1: Thank you for what it means to us.
0: Andha ratham engalukku ennava irukkirado adakkai stotram.
1: Thank you for all that the word teaches that it has done for us.
0: Ratham engalukkai enna seidirukkirendra vasanam bodhikkirado adakkai stotram.
1: We stand on that.
0: Adan meedhu naal irukkirom.
1: May the truth set us free.
0: Sathiyangalai vidivikkattum.
1: May every believer have victory.
0: Ovvoru viswasiyum vetri perakkattum.
1: May they have victory over the evil one.
0: Pollaadavan meedhu vetri perakkattum andavar.
1: Over the devil the accuser.
0: Kutram saattugira pisasai.
1: May they have victory over every guilt and condemnation and inferiority.
0: Ella kutra unarvu thaalvu manappanmai aakkin theerpin unarvu meedhu vetri perakkattum.
1: In Jesus name.
0: Yesuvi naamathile.
1: May they walk victoriously and triumphantly.
0: Avan vetrigaramai jayathodu nadakkattum.
1: Oh, thank you Father.
0: Nandri Pidave.
1: Oh, continue to speak to us.
0: Oh, thodarndhu engalodu
1: pesu. Continue to open our eyes.
0: Thodarndhu engal kangalai thirandhu.
1: May our eyes see the wonderful things that you have done.
0: Engalude kangal nee seidirukkira adhisayangalai kaanattum.
1: And let the truth set us free.
0: Sathiyangalai vidivikkattum.
1: We give you all the glory.
0: Aagime anaikkum okku seidhu
1: Jesus name.

இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எம்படை இருப்பின் யார்படை ஜெயிக்கும்?

அடக்கூடி கொழு விருந்து கூட்டம் கூடி நடனமாடி கையை தட்டி பாட்டு பாடி கத்தரி நாம துதிச்சு பாட ஓடோடி வாங்கடியோ பெண்டுகளா.

구리한계 바다람에 자연생계 크리스도 எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் மரணம் என்னை தொடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை

0: ஐயா ஐயா, யார் ஐயா நடந்து போற அந்த வழியில?
1: ஐயா, ஏசுசாமி வந்திருக்காரு. ஐயா,
0: என்னது, ஏசுசாமியா?
1: ஆமாங்க.
0: ஓ, தாவீதின் குமாரனா?
1: ஆமாங்க, தாவீதின் குமாரன் தாங்க.
0: தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்.

0: நம்ம இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சபை எதற்காக, சபையை எதற்காக ஆண்டவர் நிறுவினார், அந்த சபையினுடைய தலைவர் யார், அது எப்படி வந்து அந்த சபைக்கு வந்து ஒரு தலை இருக்கிறது, அந்த தலை யார், அந்த கிறிஸ்து தலையாக இருந்து அவரே அஸ்திவார கல்லாக இருந்து அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த சபைக்கு நம்மளை ஒரு சிலரை தெரிந்து கொண்டு தலைவர்களாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்த போதகர் இல்லை ஊழியக்காரருடைய அழைப்பு என்னவாக இருக்கணும், அவருடைய ஒரே அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவருடைய பிரதான அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதான அழைப்பு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும், தன்னுடைய சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போகிறாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தெசலோனிக்கே பட்டணம் வந்து அத்தேனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மைல், இன்றைக்கும் அந்த பட்டணம் பேர் இருக்குது, தெசலோனிக்கேனே இருக்குது, சரியா. கொரிந்துக்கு வந்து நீங்கள் ஏத்தேன்ஸ்லேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 1 hourல் போயிடலாம் கொரிந்துக்கு. கொரிந்துலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போனீங்கன்னா நீங்கள் தெசலோனிக்கே போயிடலாம். இதுவும் வந்து ஒரு கடற்கரை இல்லை ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 3 வாரம் தான் இருந்தார். 3 வாரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல தகுதிப்படுத்தினவங்களை படுத்திட்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையை முதற்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த சபை வந்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துலேயும் நற்கிரியிலையும் அன்புலையும் எப்படி அவர்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த சபைக்கு எழுதுறாருன்னு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான சபை நம்ம சபையை போல. அல்ல இல்லையா, கொஞ்சம் பேருக்கு இப்போ தான் சந்தோஷம் வருது. ஏன்னா விசுவாசத்தில் தேர்னவங்க, அன்பில் தேர்னவங்க, அவங்களுடைய நற்கிரியில் தெரியக்கூடியதா, அப்படி உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, தான் யார் என்பதை அவங்களுக்கு எழுதுகிறார். நான் எப்படி உங்களுக்கு ஒரு மூப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, ஒரு வழிநடத்துபவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 படங்கள் போல, பிக்சர் இமேஜ், 2 படங்களாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதிலிருந்து இன்றைக்கு 1 பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் இன்னொன்று பார்ப்போம், சரியா. இது 1 தெசலோனிக்கே 2:7-12 உள்ள வசனங்கள். தெசலோனிக்கியர்கள் எழுதின கடிதம், முதலாவது கடிதம், முதலாவது நிருபத்தில் 2 அதிகாரத்தில் 7-12 உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுரு தன்னுடைய நிருபம் எழுதும்போது பேதுரு 1 பேதுரு 5:4 முதல் 4 வசனங்களில் என்ன எழுதுகிறார்னா, எப்படி ஒரு மேய்ப்பனை போல இருக்க வேண்டும், தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு. அதனால் ஒரு தலைவன் என்பவன் மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4 முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் நல்ல உக்கிரானக்காரன், நல்ல ஒரு ஸ்டூவர்டா, என தனக்கு சொந்தம் இல்லை ஆனால் அவர்களை ஒரு பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. திமோத்தேய்க்கு எழுதும்போது போன முறை பார்த்தது போல 1 தீமோத்தேயு 2:7 சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2 சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவனாம். போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மல்யுத்த வீரன், ஒரு போர் சேவகன், அப்புறம் ஒரு ஆசிரியர், அப்புறம் ஒரு விவசாயி, ஒரு 4 விதமான படங்களை சொல்லி எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிற 4 படம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஒரு போர் சேவகனை போல தேவனுடைய வார்த்தையில் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், தேறினவங்களாக இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனை போல இருக்க முடியும். ஒரு மல்யுத்த வீரன் வந்து எப்படி தினசரி வந்து தன் பயிற்சி பண்ணி கொண்டிருப்பானோ அதுபோல் பண்ணணும். அடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதுபோல். கடைசியாக ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயத்தில் விதையை விதைச்சிட்டு உட்காந்துருப்பானோ அதுபோல் இருக்கணும். இப்படி அநேக படங்கள் இருந்தாலும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கும் தாயை போல, எ நர்சிங் மதர். ஆங்கில வேதாகமத்தில் நர்சிங் மதர், தமிழில் வந்து அழகாக பால் கொடுக்கும் தாயை போல. இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லும்போது, நான் வந்து உங்களுக்கு தலைவன், நான் உங்களை வழிநடத்துகிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை இருந்து நடத்துகிறேன்னா ஒரு தாயை போல. அதில் இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை பால் குடி மறவாத பிள்ளைகளுக்கு வழிநடத்துகிற தாயை போல ஒப்பிட்டு சொல்கிறார். வெறும் அம்மா சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன்னா இதே இது வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது 4:19 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து எப்படி உங்களுக்காக மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன், எதற்காக, கிறிஸ்து உங்களில் உருமாகும் அளவிற்கு. நீங்கள் ஏற்கனவே பிள்ளைகளே, எப்படி பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை போல உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து உருவாகணுன்றதுக்காக ஒரு தாய் கற்ப வேதனை படுவது போல நான் கற்ப வேதனை படுகிறேன், நான் ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறேன். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா சபைகளுக்கு எழுதும்போது அதைத்தான் சொல்கிறார். இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இன்னொரு உவமானம் சொல்கிறார், நம்ம இதிலே பார்க்குறோம். நீங்கள் ஆங்கில வேதாகம்னா 11 verse 11 இன் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிளில் 12 நம்ம சொல்லும்போது என்ன பார்க்குறாரு, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா. ஒன்று வந்து பால் கொடுக்கிற தாய், இன்னொன்று வந்து என்ன, தகப்பன். தாய் என்று சொல்லும்போது அன்பு காட்டக்கூடியதா, அரவணைக்கக்கூடியதா, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, ஒரு போஷிக்கக்கூடியதா, தன்னுடைய அன்பு முழுவதையும் காட்டக்கூடியதா, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு கரிசனையோடு காட்டக்கூடியதா. தகப்பன் சொல்லும்போது ஒரு கண்டிச்சு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அத்தாரிட்டி, அவனை திருத்துவதற்கு புத்தி சொல்லி பையனை வந்து திருத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4:15 பாருங்களேன், 1 கொரிந்தியர் 4:15 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, உங்கள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லை. எப்படி, நான் 10,000 பேர் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் போதிக்கிற அந்த வாத்தியார் இல்லை, நான் யார், உங்களை பெற்றெடுத்த தகப்பன். அப்போ இந்த 2 உவமானத்தையும் இங்கே சொல்கிறார், 2 படங்களாக சொல்கிறார். ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குற தாயை போல பார்த்து கொண்டேன், இன்னொன்று வந்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை கண்டித்து புத்தி சொல்லுகிற தகப்பனை போல இருந்தேன்னு சொல்லி. அப்போ முதலாவது ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாயை குறித்தது. இந்த தாய் போல பாசக்காரங்க வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எப்படி, பிள்ளை என்னதான் மோசமாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்னதான் அசிங்கமாக இருந்தாலும், ஆனால் தாயோட கண்ணுக்கு அவ்வளவு அழகாக வடிவாக தெரியும் புள்ள. எப்படி, என் புள்ள அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளை அழகாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கும்போது இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தாயோட கண்களுக்கு அவங்க பிள்ளை தான் எல்லாமே. என் புள்ள அவ்வளோ வடிவாக இருப்பா, என் புள்ள அவ்வளோ நல்லா செய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் மேலே இந்த தாய்மார்கள் வைத்திருக்கிற பாசங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாத ஒரு காரியம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு இருக்குது, தகப்பன் பிள்ளை உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, வாத்தியார் உறவு இருக்குது, எத்தனையோ வேறு வேறு விதமான அரசர்கள், எத்தனையோ விதமான இந்த பூமிக்கு அடுத்த உறவுகள் இருக்குது. ஆனால் அவர் தெரிந்தெடுத்து சொல்கிற ஒரு உறவு என்னென்னா, ரொம்ப இன்டிமேட், அது அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, அது மாத்திரமல்ல ரொம்ப ஒரு மென்மையான உணர்வுகள் உடையது, அது மாத்திரமல்ல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரு டெண்டர்னா, அதாவது ரொம்ப ஒரு இதமாக பதமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறார். அதாவது நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே லண்டனில் இருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்டு போய் நர்சரியில் விடுறீங்க. நர்சரியில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், எத்தனை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். என்ன நிறைய பேர் பிள்ளைங்க பள்ளி ரேஷியோக்கு அனுப்புகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆ, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த அது வந்து அவங்க வந்து ஆப்ஸ்டேட்டில் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை கூட ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, கூட இன்னும் ஒரு ஆள் இருக்கணும். அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு தூரம். காரணம் என்ன? சின்ன பிள்ளைங்களை எக்காரணத்தை கொண்டும் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து ரொம்ப லெகுவாக அவர்களால் பாதிப்புக்குள்ளாக முடியும். அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஒரு பிள்ளையை பாதுகாத்து ஒரு பிள்ளையை பராமரிக்கிறது தன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை தவிர தாயை தவிர வேறு யாராலே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இப்போ செய்திகள் பார்க்குறோம், அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யாரு கூட ஓடி போகணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போன அம்மாவை நம்ம பார்க்குறோம். காலம் கெட்டு போயிடுச்சு, அதனால என்னமோ சபையிலையும் அம்மாவாக இருக்க வேண்டிய போதவர் மாடை கறந்துடுறாரு, மாடு பால் கறக்கிறதுக்கு போல மாட்டையே கொண்டுடுறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் யூகேயில் கூட ஒரு நியூஸ் போயிருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஒரு லேடி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த ரெண்டு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி தாய் கூட மனசு கடினப்படக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளைய, தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளைய அவ வந்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி அவளுக்கு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொள்ளும் போது அந்த இதமான வெப்பத்திலே பிள்ளை தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளைய கீழே வச்சா முழிச்சிரும். அந்த மாதிரி பிள்ளைய பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறவை எடுத்து சொல்றாரு, நான் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னன்னா, நான் வந்து நின்று உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஞானத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு பிள்ளையை பராமரித்தது போல், அதாவது பால் குடி மறவாத ஒரு பிள்ளைய நான் எப்படி பார்த்து கொள்ளணும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது நர்சிங் மதருங்கிறதுனால ரெண்டு, அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கு, நர்ஸு மதர். நர்ஸுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பிள்ளைய பார்க்குறாங்க. பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரையுமே, ரெண்டு பேருமே பிள்ளைய பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அம்மா பாசத்தினால பிள்ளைய பார்க்குறா, நர்ஸு காசுக்காக பிள்ளைய பார்க்குறா. ஹலோ, ஊழியக்காரர் வந்து எதுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாருங்கிறத பார்க்கணும். காசுக்காக செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா, தேவ அன்பு இருக்கிறதுனால, தேவ அன்பு ஏவப்பட்டதுனால செய்கிறாரா? ஏன்னா நம்ம இது நிறைய நேரங்களில் நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பேர் என்னென்னா, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மந்தையை சரியாக மேய்க்காமல் போகிறதுக்கு தான். நான் ஒரு உதாரணத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ நர்ஸ் வந்து பிள்ளை வந்து ஐசியூவில் இருக்குது, எட்டு மணி நேரம் டியூட்டி, கரெக்டாக வருவா, டியூட்டி 8 மணிக்குனா 8 மணிக்கு வந்து சார்ட்டை பார்த்து கையெழுத்து போட்டு பிள்ளைய பார்த்தா ஓகே பிள்ளைக்கு என்ன பல்ஸு எல்லாம் சார்ட்டெல்லாம் பார்ப்பா எல்லாம் பார்ப்பா ரைட்டு எனக்கு 15 நிமிஷம் பிரேக் இருக்கு டீ குடிக்க போயிடுவான். ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க அம்மா தூங்கியிருக்காது பல் விளக்கியிருக்காது டீ குடிச்சிருக்காது காஃபி குடிச்சிருக்காது சாப்பிட்ருக்காது 3 நாள் ஆனாலும் அதை விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்துருக்கும். ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவா போயிட்டு டீ குடிக்கும்போது ஃபோனை எடுத்து வீட்டுக்கு ஃபோனை போட்டு இதை போட்டு என்ன சாப்பிட்டீங்களா அதை பண்ணிங்களா இல்லை சினிமாவுக்கு போகுமா இப்படி எல்லா கதையும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து மறுபடியும் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும் ட்ரிப்பு போடணுமா மருந்து போடணுமா என்ன போடணுமா போட்டுட்டு மறுபடியும் 8 மணி நேரம் முடிஞ்சதும் போயிடுவா. அடுத்த நாள் காலையில் வந்தால் பிள்ளை உயிரோடு இருக்கா டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா அதை பற்றி கவலையில் அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க அது நர்ஸு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இந்த இந்த அம்மாங்கிறது எப்படி பார்த்துக்கிறாங்க தங்களை அதாவது தன்னுடைய பிள்ளை தன்னுடைய ரத்தம் தான் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாதபடி அந்த பிள்ளைய போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவை பவுல் தெரிந்தெடுத்து சொல்கிறார். நான் தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களே உங்களை பால் கொடுக்குற தாய் போல நான் உங்களை பராமரித்தேன். எப்படி உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன வார்த்தை கொடுக்கணும் நீங்கள் எப்படி சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பால் கொடுக்கணும். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். இந்த பிள்ளை வளரும்போது பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் அம்மாமார். ஏன்னா அம்மா ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றுக்கு நோவு வந்துடும் இல்லை பிள்ளைக்கு லூஸ் மோஷன் வந்துடும் இல்லை வயதால் போயிடும் இல்லை பிள்ளைக்கு கோல்டு வந்துடும். எதுவுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னா அதை தான் கொடுக்கணும். யாராவது பிறந்த பிள்ளைக்கு 1 மாதம் பிள்ளைக்கு யாராவது பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா என்ன கிடையாது. என்ன நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதை செமிச்சு நீங்கள் அது பண்ணி அதிலிருந்து ஒரு சத்தாக்கி அதிலிருந்து ஒரு பாலை பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு பராமரித்து கொடுக்குறாரோ அதுபோல் நான் உங்களுக்கு நீங்கள் வளருவதற்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா இந்த உறவில் வந்து சொல்லும்போது ஏன்னா இது இந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வருது ஒரு தன்னுடைய பாசம் தன்னுடைய நேசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் இந்த 7வது வசனம் வாசிங்களேன் 1 நிமிஷம் மறுபடியும் அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கே 2:7 முதல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதே தான் உங்களிடத்தில்
1: நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள்
0: பால் கொடுக்கிற தாயானவள்
1: தன் பிள்ளைகளை
0: பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறது போல இல்லை. எது தாய் பால் கொடுக்கிறவள் தன் பிள்ளைய நீங்க நல்லா கவனிக்கணும். தாம் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்க தங்கச்சியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் இல்ல தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இல்ல சகோதர சகோதரியா இருந்தாலும் அவங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா சரிம்மா கொஞ்ச நேரம் கூட இருப்போம் அப்புறம் கண்ணு நம்மள அறியாமலே அசந்துரும் நம்ம தூங்கிடுவோம். ஆனா அதே இது உங்க பிள்ளைக்கு வந்தா பண்ண மாட்டீங்க. தன் பிள்ளைக்கு கொடுக்கறது போல சரக்கேட்டு கிடையாது வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளை இல்லை தன்னோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது என்னன்னா இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை வந்து பராமரித்து வளர்க்குற ஒரு சேவைங்கிற ஒரு இதை வந்து தாய்மார்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் யாராவது உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பாராட்டுறாங்களா இல்லை யாராவது கூப்பிட்டு வச்சு உங்களை கொண்டாடுறாங்களா அம்மா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைக்காக ராத்திரி பகலாக கண் விழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பராமரிச்சிங்க அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரே சேர்ந்து உங்களை கை தட்டுறோம்னு சொல்லுதா எந்த அம்மாக்காது இல்லை எதுக்காவது ஒரு பெரிய அவார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ உங்கள் எல்லாரோட பிள்ளையும் வளர்ந்து பெரியாள் ஆயிடுச்சு அம்மா இருக்கிறாங்க பேத்தியும் பேத்தியே பார்த்து பேத்தி பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு அவங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தோமா நீங்கள் நல்ல அம்மான்னு சொல்லி அவங்க பிள்ளை கொடுத்தாங்களா கிடையாது. யாருமே செலிப்ரேட் பண்ண எல்லாம் என்ன கிடைச்சது 30 டைப்பரு எப்போ பார் மூக்கை சீந்துறது, பாதி நேரம் கக்கா போனால் அது கழுவுறது, எப்போ பார் பிள்ளை அழுகும், இப்போ தூக்கம் வராது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா பிள்ளை வளர்க்கும்போது பிள்ளை எப்படா பேசுன்னு இருக்கும், ஏன்னா அழுதுகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் பின்ன என்ன பண்ணும், அழுகும். அப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது நமக்கு. எப்படி பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அட வாயை திறந்து சொல்லிடாதான்னு நமக்கே தோணும். எதுக்கு அழுகிறான், ஏன்னா எங்கள் வீட்டில் என் சின்னவன் வந்து அழுவான் அழுவான் ராத்திரி, எதுக்கு அழுகிறானே தெரியாது. எறும்பு கடிச்சு அழுகிறானா, வயிற்று வலிச்சு அழுகிறானா, இல்லை காதில் பிரச்சனை அழுகிறானா, இல்லை பல்லு வருதுன்னு அழுகிறானா, ஒன்றும் தெரியாது. அழுவான் அழுவான் அழுவான் அழுதுகிட்டே இருப்பான். பிள்ளைங்க எப்போலும் பசிச்சாலும் பிள்ளை என்ன கக்கா போனால் அழும். பிள்ளை எல்லாத்துக்கும் அழக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு வந்து யார் நம்மளை பாராட்ட போகிறதில்ல, யார் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட போகிறதில்ல, ஆனால் நம்ம கிடைக்கிறதுல என்ன, என்னத்தை பார்த்த, என்ன பெருசாக நீ மட்டும், என்ன புதுசாக நீ மட்டும்தான் பிள்ளை பார்த்தியா, யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னென்னா ஒரு நன்றியே இல்லாத ஒரு வேலை, நல்ல கவனிங்க, ஒரு நன்றியே இல்லாத வேலை. யாரு உங்க வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பார்த்தா அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லுவாங்களா, கிடையாது. சரி இந்த பிள்ளை வளருதே, பிள்ளையாவது நன்றியா இருக்குமா? அதனாலதான் இங்க மதர்ஸ் டே கொண்டு வந்துட்டான், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு உரையாவது அம்மாட்ட பேசுறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நான் என் குடும்பம் என் பிள்ளை இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவங்க அவங்க லெவலில் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க யாருமே வந்து நம்மளுடைய காரியங்களில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன ஓல்டேஜ் ஹோமில் வந்து விசிட் பண்ணாங்க, இல்லை உங்களை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எந்த வகையிலையுமே ஒரு பாராட்டு இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பால் கொடுக்குற தாயாக இருந்து பிள்ளைய வளர்க்குறீங்க, அதற்காக உங்களை பாராட்டக்கூடியவங்களும் இல்லை, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. அதனால தான் பவுல் இதை எடுத்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன, உனக்கு என்ன கிடைக்குது, வேற ஒன்றுமே கிடையாது, ஆனால் பால் கொடுக்குற தாய். இதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு பிரியமாக இருந்தோம். இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறது இம்பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது என்னென்னா என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் வரும் என்கிட்டையும் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது அவ சாப்பிட்றதுனால பிள்ளைக்கும் கொடுக்க முடியும், பிள்ளையும் வளரும், தானும் வளருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்களேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மேக்கப் தான், எல்லாம் ஒரு என்ன ஒரு கான்சியஸ் பியூட்டி கான்சியஸு, எல்லாம் ஃபியர் கான்சியஸு, எல்லாமே இருக்குது சரியா. நம்ம எல்லாருக்கும் நல்லா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறி போயிடும். The baby consumes your life. நிறைய பேருக்கு எப்படா இந்த பிள்ளைய தூக்கி அங்கே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தனியாக இருப்போங்கிற தோன்ற அளவுக்கு சில பிள்ளைங்க ராத்திரி தூங்கவே தூங்காது. சரி பகலில் தூங்குதேன்னு இப்படி படுக்க வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் அழுதுரும். சரி கொஞ்சம் இங்கே படுக்க வச்சுட்டு நம்ம சமைப்போன்னு போனால் அழுவும். தூக்கிக்கிட்டும் சமைக்கவும் முடியாது, இதையும் பண்ண முடியாது, டாய்லெட் போக முடியாது, குளிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்கள் உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்களால் வேற பக்கம் திரும்பி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக அந்த பிள்ளையை சுற்றி தான் இருக்கும். சிலருக்கு வந்து பிள்ளை அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா எப்படா நகையை வாங்குவோம், கல்யாணத்துக்கு கட்டணும், அவளுக்கு கூட அந்த யோசனை வந்திருக்கு ஜெபிக்கு ஆல்ரெடி. ஏன்னா எத்தனை பவுன் நகை போடுறது, என்ன மாப்பிள்ளை வரப்போகிறான், என்ன செய்கிறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, நகை எங்கே சேர்க்கறது, நட்டை எங்கே சேர்க்கறது, இப்படி அது வேறு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா ஐயோ அம்மா அப்படி. ஏன்னா நம்ம இதில் வரதட்சணையும் ஏறிக்கிட்டே போகுதில்ல, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்க. அதாவது என்னென்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, அதாவது எதுக்கு பவுல் இதை சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுலேருந்து என் எண்ணத்தில் என் சிந்தையில் எப்பவுமே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறாரு நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். தெரியுதா, இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பிள்ளையை பற்றி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற தாய்க்கு என்ன தான் ஓடினாலும், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்ன தான் இருந்தாலும், மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, 3 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பசிச்சிரும், புள்ள அழுதுரும், அழுகிறக்கு முன்னாடி கொடுத்துருவோம். எப்படி அழுகிறக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழணுன்னே அவசியம் இல்லை. ராத்திரியில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாங்க. கரெக்டாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க பெட்ரோல் டேங்க் அப்படி இறங்குன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளீனாக. உள்ளுக்குள்ளே ஒரு சென்சிட்டி, அதாவது என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்துடும் அவங்கள அறியாமலே. அதாவது நல்லா அப்போ தான் படுத்து டீப்பாக தூங்கிட்டு தூங்குவாங்க, பிள்ளை லேசாக திரும்பி அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்லை பிள்ளை அழுகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தம் கேட்குது, தூக்கத்தில் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும். எனக்கு தெரியும் நிறையா உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் அது நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு, என் எண்ணத்தில் பூரா நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அப்போ ஒரு பராமரிப்புனா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்தேன். இப்போ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ற அம்மாமார்கள் இருக்கீங்களோ, அதே போல பவுல் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை மொத்தத்தையும், ஐ லிட்ரலி கேவ் மை லைஃப் டு யூ, அவ்வளவுதான், என் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கல, என் வாழ்க்கையவே உங்களுக்காக கொடுத்தேன். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்குது, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, மொத்த வாழ்க்கையை தியாகம் ஆகிப்போகுது. ஏன்னா முழுவதும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல் எல்லாமே தங்களை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக. சுயத்தை விட வேணும், முழுமையாக சுயமே கிடையாது அதில். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முத சாப்பிட்றது முதற்கொண்டு நம்ம சாப்பிட முடியாது. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், அது வேற இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ், ஒரு ஒரு எப்பவும் தாராளமாக பிள்ளைக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த அம்மாவோட வாழ்க்கையை முழுமையாக பாரு. அப்போ அந்த சின்ன பிள்ளையை வளர்த்து வரும்போது என்ன, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளையை பராமரிக்கணும், டயப்பரை மாற்றணும், இதை குளிப்பாட்டணும், துணி போட்டு விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இது நிற்குமா, நிற்காது. சரி இப்போ தான் பிள்ளைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு கொஞ்சம் படுக்க வச்சுருப்போன்னு சொல்லி படுக்க வச்ச 5வது நிமிஷத்தில் டடக் புரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா கக்கா போயிடும். சரி நான் அதை எடுத்து கழுவி கிழிவி பேர நாப்பியை கிப்பியை போட்டுட்டு அப்படின்னு படுத்துட்டு உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு வைக்கும்போதான் ஏன்னு அழுதுறோம், ஏன்னா வயிறு குறைஞ்சிருச்சுன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு அதாவது நம்மளால் வேற காரியம் சிந்திக்க முடியாமல் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லும்போது தான் நான் என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பவுல். அதனால தான் பாருங்கள், தனக்குன்னு ஒன்றுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று சபைக்கென்று கொடுத்த காரியம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், 14-15 உள்ள வசனங்கள், இதோ உங்களிடத்திற்கு 3வது தர வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன், பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஐயா நான் உங்கள்கிட்ட இருக்கிறத தேடலை உங்களை தேடுறேன். யாராவது பிள்ளைகிட்ட பிள்ளைக்கு வந்து நீ எனக்கு சொத்து சேர்த்து வைன்னு சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதனால தான் பவுல் எங்கேயும் எனக்கு காணிக்க கொடு, என்னைய பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. இரவும் பகலும் நான் பாடுபட்டு நான் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு முன் உதாரணமாக இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதில் 15வது வசனம் வரும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு? சான்ஸே கிடையாது. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடு, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல கொஞ்சமாவது வருமா? வரவே வராது, தெரியவே தெரியாது. ஏ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு தூரம் தான். ஆ, அப்படியா, அவ்வளவுதான் போயிடுவான். ஓ, இஸ் தட் ஆல் அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் வந்து உதாரணம் சொல்லுனா என் வாழ்க்கையில் இருந்துச்சு. சின்னவன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சபியாகவும் இருப்பான், அழுவான். எதுக்கு அழுவான்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு பொசிஷனில் தூங்கிடுவான். இப்படியே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பேன். சரி, நல்லா தூங்கிட்டான், அரை மணி நேரமாக தூங்குறான், சரின்னு அப்படி கீழே வைப்போம் அப்படின்னு கீழே வச்சான போது ஐயோ ஐயோ பொசிஷனை மாற்றாத மறுபடியும் தூங்கிட்டு நட. அது ராத்திரியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம் இருக்கு. என் பிள்ளைக்கு தெரியுமா? ஓ, அவ்வளோதான் போயிடுவான். பிள்ளையோட அவங்களோட எண்ணங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாச செய்கிறீங்கன்னு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு என்ன, குறைவாக தான் கூறுறீங்க, ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் செய்கிறது காரணம் என்ன, நான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கீழே உள்ள மக்களை தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து பராமரிக்காத போது இதுதான் நடக்கும். ஏன்னா நான் பராமரிக்கிறது எப்படி, என் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எந்த ஆகாரம் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன போஷிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், அவங்க பாவம் பண்ணும்போது அவங்கள எப்படி திருத்தணும், அவங்கள எப்படி கழுவணும், அவங்கள எப்படி புது உடை உடுத்தணும், எல்லாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக செய்வது போல ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு அம்மா போல இருக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க, கேள்வி எழுதுகிறவங்க. எப்போ பாரு ஆண்டவர் ஆண்ணு இல்லை இல்லை, ஒரு 26 வசனம் இருக்குது பைபிளில். அவர் வந்து ஒரு தாயின்னு ஒப்பிட சொல்லக்கூடியதாக நம்ம பைபிளில் 26 வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது, அவர் வந்து மஸ்கலினே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சு கொள்வதற்காக அவருன்னு எழுதிக்க அதுன்னு எழுதியிருக்க வழி, அவர் வந்து ஆவியானவர். எவ்வளோ 4வது அதிகாரம் 20 கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட ஜெண்டரே கிடையாது, அவர் ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து இந்த கொஞ்சம் பேர் பெண்கள் உரிமை மக்கள்லாம் வந்து அதுக்கு வேறு சண்டை போடுறாங்க. அது எப்படி எப்போ பாரு ஆண்டவர் ஓர வஞ்சினியா, எப்போ பாரு மகன் மகன்றாரு மகள்னே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஏய், எங்கப்பா அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறதே ஒழி அது இது கிடையாது. அப்போ என்னென்னா இங்கே வந்து பவுல் சொல்லும்போது ஒரு தாய் பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைகளை எப்படி பராமரிப்பா, அதுபோல் நான் உங்களை செய்கிறேன். காரணம் என்னென்னா, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நான் உங்கள் மேலே வச்சுருக்க நேசம், அதனால் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை கொடுத்தேன். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய முழு வாழ்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் நான் உங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவர் என்ன, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா எனக்குள்ள எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை, ஏன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதில் 8வது வசனம் 9வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறாரு? நான் ராத்திரி பகலாக வேலை பார்த்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாகவே இல்லை. காரணம் என்ன? நாங்கள் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பு. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் எங்கள் ஜீவனையும் கொடுத்தோம், அது மாத்திரமில்லை உங்களுக்கு, நீங்கள் எங்கள் பிள்ளை, அதனால் உங்களுக்கு நான் பாரமாக இல்லாதபடி உங்களுக்காக நான் இரவும் பகலும் வேலை செய்து நான் உங்களுக்கு இதை பிரயாசப்பட்டு நான் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா இதில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6:10 தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற பாருங்க, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவராகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குகிறவராகவும், ஒன்று

தேவனுடைய வார்த்தையை போதிச்சோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன விலை கொடுத்துட முடியும்? மம்மி, ஒரு வருஷம் 3 மாதம் நான் பால் குடித்தேன்னு சொன்னீங்க, 15 மந்த்ஸ், ஒரு நாளைக்கு 3 தடவையா 4 தடவையா, ஓகே, ஒரு நாள் கொடுக்க முடியுமா யாராவது? இஸ் தர் எனி ப்ரைஸ் யூ கேன் புட்? யோசிச்சு பாருங்கள், யாராவது தன் தாயினுடைய தன்னை பால் கொடுத்த தாய்க்கு ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஜெனரஸாகவே கொடுக்குறேன் மம்மி, கடையில் வந்து 1 லிட்ரு பால் வந்து 1 ரூபா தான், நான் வந்து 2 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்களேன், தயவு செஞ்சு என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அந்த தாயினுடைய அன்புக்கு, அந்த தாய் செய்த காரியங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? 0, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கொடுக்க முடியாது நம்மளால். எப்படி கொடுக்க முடியும்? அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அழும்போது இல்லை ராத்திரி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுத்து மார்பில் வச்சு அரவணைச்சு எப்படி ஒரு அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், என்ன கொடுத்துட முடியும்? ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியாது, அந்த அன்பை ஈடுகட்டவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது, ஒரு காலம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன புரியும்னா, நமக்கு பிள்ளை வரும்போது தான் நம்ம அம்மா அப்பாவோட அருமை தெரியும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தோணும். அது வரைக்கும் தெரியாது, ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன ஒரே டாம்பாயா வீட்டில் எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அட்டுழியம் பண்ணுவோம். கடைசியில் பிள்ளை வரும்போது தான் தெரியும், ஐயோ அம்மா நான் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்திருப்பேன், எங்கள் அம்மா நல்லவங்க. அதனால தான் கொஞ்சம் இதுக்கு ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பாசம் வருது அம்மா அப்பா மேலே. பிள்ளை வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணும்போது தான் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் திடீர்னு ஒரு பாசம் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு அந்த ஒரு அன்புக்கு, அந்த ஒரு அரவணைப்புக்கு, ஒரு தாயினுடைய அரவணைப்பு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்னா, பிள்ளை அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே அழும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த சுகத்தில் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்தவுடனே, வெளி உலகத்துக்கு வந்தவுடனே அழும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பிளிகல் கார்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிள்ளையை குளிப்பாட்டிட்டு கழுவிட்டு முதல்ல கொண்டு வந்து அம்மாவோட வெறும் உடம்புல மார்பில் போட்டுருவாங்க பிள்ளைய. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை அப்படி அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இருக்கு பாரு, அந்த உடம்புல வரக்கூடிய அந்த ஒரு உஷ்ணம் இருக்குது பாருங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பாண்டு இருக்குது பாருங்கள், எதுலேயுமே வராது. எத்தனையோ பிள்ளைங்க சாக கிடக்கிற மாதிரி இல்லை மூச்சு விட முடியாமல் இது பண்ணுற பிள்ளைங்களை தாயோட மார்பில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புள்ளை வரக்கூடியது, ரிவைவாய் வரக்கூடியது, நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அந்த அரவணைப்பு, அந்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பும் அன்பும் தன்னுடைய சபையை குறித்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். நம்ம இந்த வீழ்ந்து போன பூமியில் உள்ளவங்க தான், ஒரு பெர்ஃபெக்ட் இது பண்ண முடியாதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட முடியுதா? அந்த அன்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான, ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமான, அது மாத்திரமில்ல ஒரு ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய, நல்லபடியாக அவங்கள இது பண்ணக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டு நாங்கள் வேலை பார்த்து அந்த காசில் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம், ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கொரு முறை நான் சொல்லும்போது, ஊழியக்காரங்கன்ற வந்து முழு நேர ஊழியக்காரர்னால் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்.
இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக வேலை பார்த்துட்டு

0: நீங்கள் ஊழியம் பாருங்கள், அது மேன்மையான காரியம். நீங்கள் நர்ஸாக மதராங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேத வசனத்தில் இருக்குது, நீ போரடிக்கிற மாட்டுக்கு நீ ஊழியம் கொடு, ஊதியம் கொடுன்னு இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்து மூலம் வாழலான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மேலான வழியை சொல்லி கொடுக்குறாரு. நான் யாருக்கும் பாரமாக இல்லை, நான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து கொள்வது போல். இப்போ மறுபடியும் அதே கேள்வி வரேன், நம்ம ஊரில் நர்சரியில் இருக்கிற பிள்ளைக்கு, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போது 1000 பேர் சர்ச்சில் இருந்தால் எப்படி அப்பாவா அம்மாவாக இருக்க முடியும்? ஹலோ, யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரித்து எல்லாம் பார்ப்பீங்க. அதே வீட்டில் 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் எப்படி ஜோராகுவீங்க? உப்பு அதெல்லாம் போட்டுக்கோ, பரவாயில்ல. அதே இது 30 பிள்ளைக்கு ஜோராக்குனா, நம்மளே 30 பேருக்கு பிரியாணி பண்ணால் குழஞ்சி போயிடுது. இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா, 30 பேருக்கு பண்ணால் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுது இல்லையா? நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரங்களும் மந்திரவாதி மாதிரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி 2 ஆகஸ்ட், ஐயோ அம்மா எத்தனை வாக்குத்தத்தம், அத்தனை வாக்குத்தத்தம், இது முடியவே முடியாதா? எனக்கு ரொம்ப வருத்தமாக, வேதனையாக இருக்குது. நிறைய 40 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர் இன்னும் கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். எப்போதாயா நீங்கள் வந்து வார்த்தையை சொல்லி கொடுப்பீங்க? எப்போ தான் மக்களை கிறிஸ்தவ போல் மாத்திர வேலையில் சொல்லுவீங்க? எப்போ தான் நீங்கள் தேவ வசனத்தை போதிப்பீங்க? ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. எத்தனை ஃபார்வேர்டு, எனக்கு அத்தனை ஃபார்வேர்டு வருது. இத்தனை பேர் எல்லாரும் 40 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்காள், இன்னும் ஆண்டவர் வந்து உனக்கு வாக்குத்தத்தம் அனுப்புகிறாருன்னா என்ன என்ன ஒரு மதியினம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம குறிஞ்சி விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு பேசாமல் ஒரு கிளியை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே. புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அம்மா போல இருந்தேன், அம்மா நான் மாதம் மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்ருப்பா. யோசிச்சு பாருங்க, பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தம். இன்று காணும் மெய்த்தனை நீ பார்க்கறது இல்லை, உனக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம், நீ 1000 மடங்கு ஆசீர்வா, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், அதே வருஷத்தில் இந்த வருஷம் உனக்கு 100 மடங்கு வரப்போகுது, தடைகளை முறிக்கிறவர் முன்னாடி போகிறார். இதையே எத்தனை வருஷம்தான், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க? தயவு செய்து கேட்குறவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இது வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏன்னா அவர்கள் வியாபாரமாக செய்கிறாங்க, அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தாய் அப்படி இருந்தால், தாய் உட்காந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டு இருப்பா பால் கொடுக்குற பிள்ளைக்கு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அவளால் செஞ்சுருக்க முடியும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், அவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, இருதயத்தினுடைய யோசனை எல்லாம் முதலாவது, நான் ஒரு நல்ல ஒரு தாயை போல என் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி அவங்கள போஷித்து பராமரித்து நான் வழி நடத்தணும், அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழணும்னு சொல்லி நான் சொன்னேன். தெசலோனிக சபை ரொம்ப அருமையான சபைன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு சபைங்கிறத இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 2வது அதிகாரத்தில் முதல் வசனங்களில் சொல்கிறாரு, என்ன, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. எப்படி நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கு. 5வது வசனம், அதே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. 9வது வசனம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் உங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 10வது வசனம், அதுக்கு நீங்களே சாட்சி. இங்கிலீஷ் பைபிளில் 11வது வசனம், தமிழ் பைபிளில் 12வது வசனம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறபடின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கைன்னா ஒரு திறந்த புஸ்தகமாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் ஊழியக்காரனை பார்க்கறதே அரிதாக இருக்கு. எப்படி ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னா அதுக்கே காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பிற எப்படி நீங்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து போதிக்க முடியும்? நிறைய பேர் நீங்கள் நல்லா போதிக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க, நல்லா அப்படியே இங்கே இங்கே நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரே உணர்ச்சி பூர்வமாக இதாக சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மை. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெசலோனிக்கே சபையில் சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சபடி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் காத்தபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி. என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்தேன், நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க என் வாழ்க்கைக்கு, நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அப்போ என்னென்னா, ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அவங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவராய், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய பொருளாதார என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு திறந்த புஸ்தகமும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, அதன் மூலமாய் அவர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன டயலாக்கை மாற்றிட்டாங்க, நீ என்னையே பார்க்காத கிறிஸ்துவை பாரு. அப்போ நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? என்னால் முடியாது, ஆனால் நீ பண்ணுனா. அது எப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் ஓரமாக நின்றுட்டு நீ உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்க, உன்னை தண்ணியில் இறக்கி விட்டுட்டு ஸ்விம்மிங் சொல்ல மாதிரி, கையை இப்படி தள்ளுறா, காலை இப்படி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி, இல்லைன்னா படம் போட்டு இப்படி தான் ஸ்விம்மிங் அடிக்க வேண்டும், காலை இப்படி தள்ள வேண்டும், கையை இப்படி ஆட்ட வேண்டும், உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது நீ எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறாச்சா, 3வது ஸ்டெப் அப்படி இல்லை, இரு அந்த மேப்பில் என்ன போட்டிருக்கேன் பாரு 3வது, அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கு? அதனால தான் நிறையா வந்து ஏட்டு சுரக்காயாக போயிடுச்சு. பவுல் போல் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களும் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து அறிவீங்க, உங்களுக்கு வேறவங்க உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, நீங்களே அறிஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சேன், அதுதான் ஒரு சரியான ஊழிய அழைப்பு. அப்போது என்னுடைய பிரதான அழைப்பு, ஒரு ஊழியக்காரன் ஒரு தலைவருடைய பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக போதிக்கக்கூடியவனாக இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போஷிப்பது போல போஷிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு சபைக்கு ஒருத்தர் முத முத போதகராக போனார், சாயந்தரம் மீட்டிங் வச்சார், பார்த்தா 3 பேர் தான் வந்தாங்க. இவர் பார்த்தார், இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் தியாலஜி காலேஜில் படிச்சுட்டு வந்தவர், அதனால் நல்லா பயங்கரமாக ஒரு 1.5 ஹவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். 2 பேர் தூங்கினாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிச்சிருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்டாரா நீ யாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஃபார்மரு, நான் வந்து ஒரு விவசாயி, நிறைய மாடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது என் பிரசங்கன்னு அவர் சொன்னாராம், என் மாடு எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் மொத்த வைக்கல் படையும் கொண்டு வந்து போட மாட்டேன், அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலிருந்து நல்லா கவனிங்க, எனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களை எப்படி வார்த்தையில் பயிற்றுவிக்கணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவ போல் மாறணுங்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதான் ஒரு தாயோட வேலை. அந்த அன்பு செலுத்தக்கூடியது. ஒரு பாவத்தில் ஒரு காரியத்தில் போகும்போது அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள எடுத்து அரவணைத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள போஷித்து அவங்கள கழுவி அவங்களுக்கு புது நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி அவர்களை பராமரித்து தேவனுக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கிறமே ஒழிய பணம் சம்பாதிக்கிற நர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும் அதை போதிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும், ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரியான காரியத்தை தப்பான எண்ணத்தோடு சொல்ல முடியும். வி கேன் டூ த ரைட் திங் வித் அ ராங் மோட்டிவ். சரியாக செய்கிறது போல் இருக்கும், ஆனால் தப்பான எண்ணத்தோடு செய்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்வோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பால் கொடுக்குற தாயை போல் உங்கள் காங்கிரிகேஷன் வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி எங்கள் மேலே அன்பு செலுத்தி எங்களை பராமரித்து எங்களை அன்பு செலுத்தி எங்களை அப்படி இதமாக அரவணைத்து எங்களை அப்படி ஒரு தாய் போல் பாதுகாத்து கொண்டு போகிற தேவனுடைய அன்பை அந்த தாய் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு என்று சொல்லக்கூடியதான் ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
1: சொல்கிறார், அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல் சூழ்நிலையை அறியாமல் தேவனுடைய திட்டத்தை உணராமல் நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நாளில் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
1: கண்டிப்பா.
0: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
1: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்கள்
0: மராட்டி பிராமின் குடும்பம்,
1: பிராமின் குடும்பம். ரெண்டு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் மூத்த பெண்ணு. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்கே வந்து சென்னையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்.
0: எத்தனை வயசுல ஆண்டிங்க?
1: ஒரு 5 வயசுல இங்கே வந்திருப்போம்.
0: நீங்கள் அந்த குடும்பத்தில் எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: நாங்கள் பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தால் கூடவே திமிரு, ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேறு ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தா. எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது.
0: எங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படி தான்.
1: ஆமாம்,
0: உயர்ந்த ஜாதி. ஆமாம்,
1: வேறு ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமாக கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமாக அவங்கள நான் பேசுவேன்.
0: நீங்களே பேசிடுவீங்க?
1: ஆமாம், ஏன்னா நான் ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம் தரமாட்டேன்.
0: நான் எப்படி ஆண்டி நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க?
1: அதுதான் கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம்.
0: பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு மராத்தி பீப்புள். நீங்க அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்துருங்க.
1: நிச்சயம்.
0: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சுக்கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடிக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம், அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன்.
0: ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆள்.
1: ஆமா, அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு, ஆணவம், கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ. மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
0: அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டீங்க.
1: ஆமா,
0: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவே?
1: கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்லப்பிள்ளை அம்மா அப்பாக்குறீங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். ஸோ எங்கள் அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்டா. அப்போ எங்கள் அப்பா சொன்னது, நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதனா பேச மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்கள் அப்பா இருக்கனால எனக்கும் பிடிக்காது.
0: சின்ன வயசுல இருந்து
1: பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோடு வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸால வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு.
0: எத்தனை வயசு வரலாம் இப்படி
1: இருந்தேன்? என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
0: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
1: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்க கிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக்கு இருக்கு. இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நான். அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய்தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போது எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
0: நீங்க சொல்றதை கேட்டா அவர் சந்தோஷப்படுவாங்க.
1: ஆமா,
0: ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாருன்னு
1: அதுதான் பேசுறேன்.
0: அதுக்காகவே
1: ஆமா, ஜாதி வைராக்கியம்னு சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய 20வது வயசில் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாக பிராமின் ஏரியாவில் தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜில் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷனில் உள்ளே விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டில் இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. ஸோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவள் யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கிறேன்.
0: முதலியே நடந்திருக்க, பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டில், 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்த அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க, வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளாக தான் அவங்க ஊழியம். நான் காலையில் எத்தனை கலரில் பொட்டு இருக்கோ அத்தனை கலரில் பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதில் விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமாக படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டாக பேப்பர் கிழிச்சு வச்சுருப்பாங்க, கையில் எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளாக இருந்தால் எடுத்து படிப்பாங்க, நானே ஒரு திமுரு பிடிச்சவன், நான் மெதித்து அதை சாக்கடையில் போட்டு போவேன், வேத வசனங்களை மெதித்தவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யலை, 30 days, 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை பார்க்கறது தான் வேலை. என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. என்னை பார்த்தா தான் எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேறு, பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்று எவ்வளோ திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளோ திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனால் கம்முனே இருந்தால் எப்படி இருக்கும்,
0: நமக்கே யோசிக்க தோணும்,
1: நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பார்க்குது, திரும்ப திட்டமும் இல்லை. திட்டும்போது முகம் மாறும், அந்த முகமும் மாறலை. இயேசுவின் அன்பு அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது.
0: அந்த நேரத்துல பார்க்க முடிஞ்சதுன்றது இப்போ அதை உணர்றீங்களா?
1: இல்ல, அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாளில் அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையாக சொன்னாங்க, ஒரு நாள் இயேசு ஒன்று தொட போகிறாரு, நீ ஒரு ஊழியக்காரியாக மாற போகிற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில் உக்காராது, ஆனால் அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்தாங்க.
0: மறுபடியும் அதே
1: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறது. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோவம் வரும், ஒரு மனுஷனாக இருந்தால் கோவம் வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றதை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமாக பேசுவேன், காரி துப்புவேன் பார்த்து, எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், எங்கிட்ட சண்டை போட்டால் அசோசியேஷனில் சொல்லி காலி பண்ண வச்சிடலாம், ஆனா ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசி இருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு, வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
0: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு.
1: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோபப்பட்டு நான் பார்த்தது இல்ல. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னை திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 மந்த்ஸுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பலில் இருக்கோமோ அப்படி தான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான், ஒன்று கூட நல்ல ஆலோசனை சொல்கிற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அந்த அம்மா காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியாக இருக்கன்னு என்னை இன்னும் ஏற்றி விட்டாங்க.
0: ஆமாம்,
1: அப்போது அந்த அம்மா ஊருக்கு போகிறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும். காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பார், பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ திமுறு பிடிச்சவெல்லாம் நான்
0: வளர்ந்துருப்பேன்.
1: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12-13 வயசுல நடந்த விஷயங்க.
0: ஆமா,
1: அவ்வளோ வெறி எனக்கு
0: பிடிக்காது.
1: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையா போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸை நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிகிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போது கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னில் வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி.
0: உடம்புல இருக்கிற
1: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில் கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்கே ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ளே தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒவ்வொரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், ஆனாலும் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது. நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சது. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல.
0: சுத்தமாக கண்டுபிடிக்க
1: 4 hours ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்ல எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும்னாங்க. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப் அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைனா நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ரிப்போர்ட் என்னென்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆகிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்குது இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்குது, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க. இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால் என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான் வலியில் நான் கத்துறேன். இப்போ என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன் அழறாங்க. ஒரு பக்கம் எங்கள் பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஸோ எந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனோ, யாரை கேவலப்படுத்தணும்னோ, அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன் அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால் அப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க அப்படி. அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்பவும் சாகிற நேரத்துல என் திமுர் என்ன விட்டு போகல. நான் நினைச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓம் வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னோட சிச்சுவேஷன் செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம். இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடு. போவே மாட்டேன்னு இந்த அம்மா, எங்க அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்று 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க, உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன், சாகும் போது இயேசு பேரை கேட்டு சாகக்கூடாது. ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சலாம், சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும்னு நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதுல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும் போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சி திமுறா ஆணவமா சத்தமா அந்த வழியோட சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசுதான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன். அந்த வேர்டை சொன்ன 5 மினிட்ஸுக்கெல்லாம் என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம்.
0: அதுக்கு முன்னாடி
1: எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கலை கர்த்தர் செய்தார். 1/2 hourக்கு பிறகு நானாக எழுந்து உக்காந்தேன். உட்காந்தவொடனே எங்கள் அம்மா பக்கம் ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க, எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால், அந்த டாக்டர் கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கலை. என்னோட ஒரு க்வெஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு, என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னே டாக்டர் ஓடி வந்தார். நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன் நான், எல்லாம் நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆயிட்டாலே என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார். என்ன சான்ஸே கிடையாது, இந்த கேஸெல்லாம் பிழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும் போதே அவரோட டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவர் கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நேரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க.
0: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க,
1: மெடிக்கல் மிராக்கல், நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்தில் நான் கதறியால ஆரம்பித்தேன். ஏசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லி தான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க.
0: உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லது தான். ஆனால் அதற்கு பிற்பாடு உங்களை உங்கள் குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பாக, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. வேறு எந்த கிறிஸ்தவங்களையும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் ஒன்றா அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஒன்றை மட்டும் படிப்போம், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுகிறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சுருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே இப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா ஒரு வாரம் நான் கம்முன்னு இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
0: நீங்கள் பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
1: தெரியும்,
0: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
1: ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்போ பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
0: முதல் முறையாக
1: பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ணேன். ஒரு 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
0: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த 35 நாள்
1: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியாக இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், ஏசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டனை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தேன்னா எங்கள் அப்பா சுத்தமாக எங்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவொடனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடியே என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், ஆனால் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்ததை எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு. எங்கள் அம்மா என்ன ஒரு கொலக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் ஏன் உயிரோடு இருக்குது, இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க. உன்னால் தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம். இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும், அதுதான் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசித்து சொல்லு, அப்படி நீ ஒத்துக்கிட்டீனா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல, அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க, அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ள ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார், இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி. இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தான், இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு. ஒன்னா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்கு, அவர் பேசுவாருன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ என்ன, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை

0: ஒரே வசனம். அப்போ நான் சொன்ன இன்னைக்கும் சொல்லணும் போல இருக்கத, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், அப்படிதான் சொல்ல. அப்ப இன்னைக்கு இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு மெலோடி எனக்கு. அப்போ நான் நினச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தா என்னை திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்கு நம்மக்கிட்ட,
1: தெரிஞ்சிச்சு உங்களுக்கு,
0: ஆமாம் இது ஏதோ கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ ரெண்டாவது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு, அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படித்து பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1 அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2 அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அணியிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்னை டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போ அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 ஹவர்ஸும் பைபிள் படிக்கிறதா எனக்கு வேலை. சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறார். ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே
0: நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: 3 நாள் ரூமை விட்டு
0: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல. ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க. அப்ப 4வது நாள் எங்க அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்க அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்ப நீ பைபிளாவது படி, என்னமாவது பண்ணானா சாப்பிட்டுட்டு செய்யன்னாங்க. அப்ப நான் நினைச்சவங்க 3 நாள் பைபிள் படிச்சதுக்கு அம்மா வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, அப்ப இது கடவுள் செய்யறது போல இருக்கு அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த 7 நாளில் அந்த 6 நாள் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும் நீங்கள்
0: எதுவுமே எடுக்கலை. 7வது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்னை நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும் நீனு, உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி அப்படின்னு. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு, நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ளே ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னாங்க. பரவாயில்லன்னு, எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோடய உயிரே எங்கள் அப்பா தான்,
1: அவரே
0: இல்லை. அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு
1: வேணாம்.
0: அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன் என் இயேசு ரொம்ப நல்ல வருமானன்னு.
1: நடுத்தெருவில் இருக்கும்போது
0: இன்றைக்கி நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் நல்லவராகவே தான். எங்கள் அம்மா என்னை பற்றி கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டார், வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன் அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார், உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா 26வது தேதி தான் இறந்தாங்க, அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டார், இது வரைக்கும் காப்பாற்றுறேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏன்னா உங்களால் தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க, சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்கள் இயேசுவை தேடுனீங்க. இன்றைக்கு அதனுடைய பலனாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக சொல்லணும்ப்பா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம்.

0: எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க? நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெட்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்னைக்கு எப்படின்னா, தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
0: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன்னு அதே ஜனம்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறாரு, முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுதலையாக. ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க முழியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இன்னைக்கு ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாக இருந்தார். யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தர் எங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பேரை ரட்சிப்புகளில் கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி. உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாக, உண்மையாக மனசார சொல்கிற கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசித்து கடந்து வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்களில் உங்களுடைய ஊழியத்தை பற்றி எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப
0: நன்றிப்பா. தேங்க்யூ.

0: ஆனவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதமாக.
1: Excellent of God, may the Lord bless you.
0: நான் அடிக்கடி இவ்வளோ நேரம் ஜபத்திலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
1: I just finished the message in the worship.
0: Hallelujah. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான்.
1: It is both are equal when we
0: Hallelujah.
1: open the eye and preach.
0: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: I have given the message.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒன்றும் கதை சொல்லலை.
1: I didn't tell any story.
0: ஜோக் அடிக்கல.
1: No joke.
0: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: If I tell some story and joke and
0: அது மாதிரி இங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: No entertainment here.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: This is the church of the living God.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடியது.
1: It is the church.
0: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: I repeat it.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
1: marriage,
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: சோத்ர
0: கூட்டம்,
1: பிரைசிங் மீட்,
0: இது செய்யணும் அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வந்து வருவாய். ஆனால்
1: if you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா, இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: And many they left the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்.
1: Even 5 or 10 enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில இருக்கணும்.
1: It should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: ஒரு ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy Spirit. பரிசுத்தாவியை
0: துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination.
0: ஆண்டவரே, நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
1: I want to be faithful.
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobeying,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்ல, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the account. கர்த்தர்
0: எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: To the word of God.
0: சோத்ரா, நீ காலையில் நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah.
1: In the morning.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here, it is the message of God.
0: வீண் வார்த்தை பேசுறதில்ல.
1: No vain words.
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றதை தான் நம்ம சொல்றோம்.
1: We tell whatever the Lord
0: tells. இஷ்டமா எதுவும் பேசுறதில்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: In this morning,
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், அவர் சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்கா அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: are சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: those who are not prepared by knowing the will, and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால் நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சுட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை?
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உங்களை பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of holiness, அலங்காரம், the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. பதர்னா யாரும் கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: என்ன தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion,
0: அப்படி அவங்களுக்கு நினைப்பு.
1: They think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமபாகம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையா இல்ல.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking.
0: Hallelujah. வேசி மார்க்கத்தார்.
1: And the way,
0: வேசி மார்க்கனா தெரியல உங்களுக்கு.
1: The way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லனா அவர் பேர் வேசி.
1: If not truthful to
0: the சபைக்கு உண்மையா இல்லனா அவர் வேசி.
1: If you are not truthful to the church.
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்.
1: You have to be faithful.
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடிச்சாலும் போதும்னு ஓடக்கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னு வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல.
1: Not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்.
1: The very pious mother.
0: Hallelujah. ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்.
1: பயஸ் மதர்.
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in Proverbs,
0: அங்க வாசிக்கிறோம்.
1: There we read.
0: 31 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 31.
0: நாம அங்க என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்தில் பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: Her children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து.
1: ஹஸ்பண்ட் சே,
0: அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ? அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்,
1: டு த சில்ட்ரன் குட் மதர்,
0: அவ தான் பாக்கியவதி.
1: சி இஸ் பிளஸட்.
0: ஹல்லேலூயா. த சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
1: த சர்ச் இஸ் லைக்,
0: ஹல்லேலூயா, ஒரு தாயை போல,
1: லைக் மதர்.
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: த லார்ட் இஸ் கைடிங் அஸ்.
0: ஹல்லேலூயா.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி? Hallelujah.
1: As the mother cherishes the children.

0: புரியறதுக்காக சொல்றேன், கதை சொல்றேன் நினைக்காதீங்க.
1: To, for the understanding I'm saying,
0: the shopping mall la pathingala,
1: the shopping mall
0: or kodandi thallikittu poranga and thalluvandila,
1: they are taking the child and
0: the kodanda kathra kathu irukku paarenga,
1: the sound of that child
0: and the mall e onna kootra mari kathudhu,
1: it is shouting like anything in the mall.
0: Ana and kodanda evlo solli enna seiyala, poranga varanga la and kodandi dhaan paakara.
1: Everyone is looking at the child.
0: Appo inda amma or vaartha solline varudhu.
1: Mother is telling a word.
0: Enna solduna?
1: What does it say?
0: Rose.
1: Rose.
0: Amaidalaru.
1: Be quiet.
0: Appdin solli thallin podu.
1: And it is saying.
0: Mani konjam kattudha andha kulandha.
1: Again it is.
0: Rose. Amaidalaru.
1: Rose, keep quiet.
0: Unna konjam thooram podu.
1: Again for some time.
0: Rose.
1: Oh Rose.
0: Amaidalaru.
1: Keep quiet.
0: அமைதலார் ரோஸு.
1: கீப் குவைட் ரோஸ்.
0: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
1: மேன் கம் பிஹைண்ட். நீங்க
0: எவ்வளவு பொறுமைசாலிமா.
1: மதர் யூ ஆர் பேஷண்ட்.
0: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
1: whatever rose
0: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வர்றீங்களே.
1: He kept on saying keep quiet.
0: அப்ப அம்மா சொல்லுச்சா.
1: Mother said.
0: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
1: My name is Rose, not
0: கோவம் அப்படி பத்திட்டு வருது.
1: The anger is coming.
0: அமைதலாரு அமைதலாருன்னு என்ன சொல்லிட்டு வர நான்.
1: I am saying about myself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: It
1: was saying so.
0: தாய் தன் பாலகனை மறப்பாளோ?
1: Will the mother forget the child?
0: சில வேளையில தாய்ங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா?
1: Sometime mother
0: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
1: But Lord is not like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாய் உன்னை மறந்தால் நான் என்ன செய்யறதுல மறக்கிறது இல்ல.
1: Mother may forget you, but I will never forget you.
0: கர்த்தர் ஒரு தாயை விட
1: more than the mother.
0: Hallelujah. மேலாக
1: more than that
0: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
1: Since
0: தாய் சபை,
1: it's a loves as the mother church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்ட பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
1: taking baptism, growing.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எல்லாம் முடிச்ச பிறகு,
1: after finishing everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது.
1: Going to another church.
0: தாயை இட்டு வதச்சிட்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: 1 தெசலோனிக்கேயர்,
1: 1 தெசலோனிக்கியன்ஸ்
0: 2 அதிகாரம்
1: chapter 2
0: 8 வசனத்துல
1: 8
0: அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கவனிங்க.
1: Paul says,
0: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி 7 வசனத்தில் பாருங்க, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது
1: என்னது?
0: பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல,
1: cherishes her children,
0: பால் கொடுக்கிற தாய்
1: then mother
0: தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல,
1: and cherishes her children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
1: Mother should eat well, then only she can feed the
0: அப்போ
1: child.
0: சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
1: the church
0: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
1: the revelation
0: பெற்று,
1: receiving
0: சத்தியத்தை பெற்று,
1: receiving the truth,
0: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படுமாக.
1: It gives us
0: Hallelujah. இதான் தாய் சபை,
1: that is the mother church.
0: இந்த தாயானவள்,
1: this mother,
0: அருமையானவர்களே உங்களை வளர்த்து,
1: I'm bringing up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதற்காக?
1: For what?
0: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
1: There are lots of mother.
0: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
1: the important mother.
0: யாத்ராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
1: the Moses mother.
0: 2 அதிகாரத்தில்,
1: second chapter Exodus.
0: அந்த மோசே பிறந்த உடனே
1: when child is born
0: குழந்தை என்று கண்டு
1: being beautiful
0: அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள்
1: hiding 3 months
0: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது பார்வோன் கட்டளை போட்டார் எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்றார்
1: and pharaoh commanded to kill all the children
0: அதனால இந்த குழந்தை ஒளிச்சு வச்சா
1: they were hiding the child
0: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க
1: so look at that mother
0: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
1: not fearing god
0: நல்ல தைரியமான அம்மா
1: very bold mother
0: hallelujah 3 மாதம்
1: 3 மாதம் hallelujah
0: வெளியில கேட்காதபடிக்கு
1: மூணு
0: மாசம் ஒழிச்சு வச்சா
1: ஹைடிங் த சைல்ட் ஃபார் 3 அல்லேலூயா
0: கொஞ்சம் அலசத்தம் கேட்டாலும் அங்க வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க
1: இஃப் த வீப்பிங் சவுண்ட் கம்ஸ் அவுட் அதர்ஸ் வில் ஃபைண்ட் அவுட்
0: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா 3 மாசம்
1: 3 மந்த்ஸ் வெரி கேர்ஃபுல்லி சி ப்ரோட்
0: அல்லேலூயா அப்புறம் முடியல
1: சி குட் நாட்
0: என்ன செய்தா
1: வாட் டிட் சி டு
0: ஒரு நாணல் பெட்டி செய்தா
1: சி மேட் அ பாக்ஸ்
0: அத செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா
1: she just left it on the nile hallelujah
0: பிறகு
1: then
0: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்
1: the daughter of pharaoh came to take
0: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க
1: she looked at the box
0: என்ன இது ஒரு பெட்டி இருக்குதே இங்க
1: there is some box here
0: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா
1: when she opened it
0: பாருங்க அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்
1: and she really coveted
0: ஆண் குழந்தை வெட்டி போட்டுறணும்
1: if it is male child
0: ஆனா மோசே பார்த்த உடனே
1: after seeing moses
0: ஆ என்ன அழகான குழந்தை
1: what a beautiful child
0: இது ஒண்ணு செய்ய கூடாது
1: we should not do anything
0: என்று இத வளக்கணுமே போ
1: we have to bring it up
0: hallelujah
1: hallelujah
0: அப்போ அங்க தங்கி அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா
1: மோசே சிஸ்டர் வாஸ் தேர்
0: ஓடி போய் கேக்குறா
1: she was asking
0: இந்த குழந்தையை வளக்குறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு
1: do you need any mother to feed
0: நான் கூட்டு வரேன் சொல்றா
1: லெட் மீ பிரிங்
0: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டு வரா
1: she brought her mom
0: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கறாங்க
1: the mother took the child
0: hallelujah அருமையானவங்களே அந்த குழந்தை வளர்கிறது
1: the child was growing
0: ஒரு பெரிய மோசே
1: the big moses
0: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்
1: the great man
0: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்
1: great servant of god
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்
1: the mother has taken responsibility to bring him up
0: பாருங்க
1: look at that
0: hallelujah
1: hallelujah
0: குழந்தை சாகவும் கூடாது
1: the child should not die
0: பிழைச்சுக்கணும்
1: it should live
0: அவள் விசுவாசத்தாய்
1: she believed
0: விசுவாசத்திலேயே அந்த நாண பெட்டியை செய்தா
1: she made the box by faith
0: எப்படி செய்தா
1: how did she make
0: அந்த பெட்டி நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி
1: she made the box
0: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி
1: she applied all the gum
0: ஏனா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள
1: the water should not penetrate inside
0: hallelujah
1: the box
0: அவ்வளவு அருமையா செய்து அங்க தண்ணில வைக்கிறாங்க
1: she made it beautiful and left it on the nile river
0: அப்ப அந்த தாய் கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்திட்ட இருந்து குழந்தையை வாங்கி வந்த பிறகு
1: the daughter of pharaoh she brought the child
0: அவ என்ன சொல்ற மோசே என்று பெயரிடுகிறாள்
1: she named him
0: ஏன் மோசே பெயரிட்டான்னா
1: why did she do that
0: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன் எடுத்தேன்
1: i have taken him from the water
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: இந்த ஜலம்
1: this water
0: adu paavathirku oppanadu
1: it says
0: adhil nee eppo alindu mulgi settu poirpa moochu thanadi settu poirpa
1: and you would have drowned
0: ana aandavaragi yesu christu
1: the lord jesus christ
0: hallelujah anda jalam unakkulle pogada padikku
1: the water should not penetrate
0: unai kaathar
1: the lord protected you
0: jalathilindri edukapattai
1: you have taken from the water
0: jalathukulla pone
1: you went
0: jalathilindri veliye vanda
1: you came out
0: adhu dhaan gnana snanam
1: that is baptism
0: jalathinalum aavinalum
1: by water
0: விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்
1: the children of god
0: ரட்சிக்கப்பட்டு
1: being saved
0: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்
1: the sin should not penetrate
0: அவர்கள் மனம் திரும்பி
1: they should repent
0: அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று
1: taking baptism
0: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்
1: they are coming out from baptism பிறகு
0: அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்
1: they have to be brought
0: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வர்றீங்க
1: you are growing
0: அருமையானவர் ஏன் வளர்க்கப்படுகிறோம்
1: why we are bringing up
0: அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தர்
1: கூப்பிட்டு
0: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன
1: வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்
0: அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க
1: வாட் ஆன்சர்
0: வாழ்க்கையின் நோக்கம் என்ன
1: வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்
0: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
1: Shall we ask someone?
0: லேட் ஆகும்.
1: No.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
1: We born, that's it.
0: வாழறோம்.
1: We are living.
0: அது ஒரு கூட்டம்.
1: One group like that.
0: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
1: I can live as I like.
0: எப்படியோ வாழ்கிறோம்.
1: We love.
0: அப்படி ஒரு கூட்டம்.
1: We live as we like.
0: Alleluia.
1: Alleluia.
0: ஏன் வாழறோம், எதுக்காக வாழறோம், எதுக்காக பிறந்தோம்?
1: Why did we born? Why did we live?
0: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I come to the
0: world. அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
1: Not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the mother's womb.
0: இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: தேவன்
1: world.
0: என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen
0: me. Alleluia.
1: Alleluia.
0: முன்னாலேயே,
1: before that.
0: Alleluia.
1: Alleluia.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Alleluia.
1: Alleluia.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Alleluia.
1: Alleluia.
0: அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரம குயவன்.
1: And he is the potter.
0: Jeremiah tikirse paath sonnar.
1: To Jeremiah.
0: Poppa anda koyavan veettukku po, na unakku solren.
1: You go to the potter's house, I will say.
0: Jeremiah 18th adhigarathile Jeremiah poi paakkarar.
1: In Jeremiah 18, Jeremiah is going.
0: Enna nadakkirathu?
1: What is happening?
0: Ange avan oru kalimannai eduthu anda sakkaratha vechu shorti kondirukkaran. Oru paathram uruvaagi kondirukkirathu.
1: He took the clay, put it on the wheel, and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு,
1: he just
0: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: there the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல
1: இருக்கிறீர்கள்.
0: ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருங்க மாறினாங்க?
1: Why the people have
0: கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created.
0: அல்லேலூயா. ஆமென்.
1: ஆமென்.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதுல இருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றதை நல்லா கவனி.
1: You understand how did you.
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழே தூசி, தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that
0: dust. அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud.
0: அது கெட்டு போற சுபாவம்,
1: it is defiled.
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken.
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin.
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: Alleluia.
1: Alleluia.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from heaven.
0: அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்.
1: And it is nature of.
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறதுக்கு காரணம் அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினார்.
1: The Lord made us as a man from
0: dust. இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி.
1: I asked a question.
0: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: Hallelujah.
1: your life?
0: Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்,
1: the purpose of
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose.
0: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே
1: before the foundation of the world
0: அநாதி தீர்மானத்தின்படி
1: according to his determination
0: அநாதி தீர்மானத்தின்படி
1: according to his everlasting
0: அவர் என்னை முன்குறித்தார்
1: he foreordained
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்
1: he is fulfilling it
0: hallelujah
1: hallelujah
0: அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழறான்
1: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்
0: அவருடைய வாழ்நாள் குறுகினது தான்
1: தி டேஸ் ஆர் ஷார்ட்டன்ட்
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா
1: வை தி ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் ஆர் கிவன்
0: டெய்லி எதுக்காகன்னா
1: வாட் ஃபார் இட் டெய்லி
0: ஆயத்தப்படு
1: be prepared
0: aayithapadu
1: be prepared
0: parala naalik aayithapattu
1: be prepared tomorrow
0: endra nathra edupara theriyadu
1: we don't know at what time you will take
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் aayithapattine irukkaraar
1: every day is
0: aayithapattite irukkaraar
1: every day is preparing
0: aayithapattite irukkaraar
1: every day is
0: hallelujah
1: hallelujah
0: எதுக்காக aayithapadutraar
1: for what
0: hallelujah
1: hallelujah
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு
1: you will not keep the mud in
0: the மண் என்னவா மாற போகுது
1: the mud will become
0: மகிமையா மாற போகிறது
1: become glory
0: hallelujah
1: hallelujah
0: மண்ணு மகிமையா மாற
1: போகுது
0: பரலோகத்துக்கு போவோம்
1: தேவன்
0: அழைத்த அழைப்பு
1: ரோமருக்கு
0: நிருபம்
1: 8:29
0: வசனத்தில் நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன செய்தார் முன் குறித்தார்
1: God has made man upright but they have sought out many inventions
0: hallelujah
1: hallelujah
0: முன் குறித்தார்
1: he foreordained
0: எதுக்காக
1: for what
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக hallelujah
1: according to his likeness
0: நீ உயரமா இருக்கலாம் குள்ளமா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் தடியா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம்
1: you may be tall or short or fat
0: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்
1: whatever it may be
0: ana கடைசியில் ஆண்டவர் திட்டம் என்ன
1: the plan of god
0: அவரை நாம் சந்திக்கும் பொழுது
1: when we meet him
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
1: as he is we will be
0: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்
1: we are going to become
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றி கொண்டிருக்கிறார்
1: every day how he is making
0: இயேசுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார்
1: like jesus
0: hallelujah இந்த சத்தியம்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க
1: no such truth in
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில
1: the church of the living
0: god கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சுத்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க
1: the favor of his will
0: முதலாம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது
1: 1 and 6
0: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி என்ன செய்திருக்கிறார் முன்குறித்து இருக்கிறார் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பன்னெண்டாம் வசனம் தீர்மானத்தின்படி மூணு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு
1: three things are told here
0: ஒன்று 6வது வசனம் தயவுள்ள சித்தத்தின்படி
1: according to his favorable will
0: இரண்டாவது 7வது வசனம் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி
1: according to the riches of his grace
0: 12வது வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி
1: according to his determination three things
0: தயவுள்ள சித்தம்
1: the will of favorable
0: hallelujah அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்
1: the riches of grace
0: அடுத்து
1: next
0: அவருடைய தீர்மானம்
1: the determination
0: yeah ishtam illa un ishtam illa
1: not your will or
0: avarude thirmanam
1: according to his determination
0: avar thirmanithar
1: he determined
0: naam yaar
1: who are we
0: avar thirmanithar
1: he determined
0: vaalkai avar thirmanikkirar
1: he determines
0: hallelujah appadi thirmanithabadinaale
1: since he determined like
0: hallelujah
1: that, hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: and the mose nail nadiyile adindu pogavillai
1: moses did not perish in Nile river
0: avalai and the mose thaayinathil kondu vittu and the thaaya valarkirar
1: the mother of
0: moses valarkirar
1: bringing up the
0: moses oru periya uliyakaranaga valarkirar
1: he became the servant of
0: mose kartra aayithapaduthukirar
1: god is preparing
0: hallelujah arumiyana devudey pillaigale
1: dear children of god
0: idu edai kurikkirathu endru sonnal
1: what it shows
0: aavikkuriya vaalkaiyile
1: in our spiritual life
0: devan thammudi sabai kondu சபையின் மூலமாக
1: த்ரூ த சர்ச்
0: ஒரு மோசேயை போல
1: லைக் மோசஸ்
0: ஒரு தீர்க்கதரிசிகளை விசுவாசிகளை
1: the prophets
0: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்
1: the lord is making the believers
0: hallelujah ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
1: It is the time
0: உபத்திரவம்,
1: of trouble,
0: பாடு,
1: sufferings.
0: குழந்தைகள்லாம் சாகுறாங்க,
1: and the babies are dying.
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
1: In the midst of that,
0: இது உயிர் பிக்கிற ஆவியானவர்,
1: the spirit of quickening.
0: அல்லேலூயா. உபத்திரவம் வரும்,
1: the trouble will come.
0: அடுத்த தாயார்
1: சாமுவேலின்
0: புத்தகத்துல பாத்தீங்கன்னா
1: அன்னாள், in Hannah.
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க.
1: There are three big people in Samuel.
0: ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
1: the prophet, the Samuel.
0: இன்னொரு சவுல் ராஜா,
1: the king of Saul.
0: இன்னொரு தாவீது,
1: then David.
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
1: great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
1: how it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்.
1: Hannah plays a vital role because
0: பெண்ணினால் நிறைய குழந்தைய பெற்றெடுக்கிறார்.
1: She brought
0: அவ சக்காலத்தி,
1: and the பெண்ணினால்
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
1: Hannah was weeping.
0: Hallelujah. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க,
1: you read
0: 1 சாமுவேல் புத்தகத்துல,
1: 1 சாமுவேல்.
0: Hallelujah. யாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்லல,
1: nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்தாள், எழுந்திருந்தாள்.
1: She stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்,
1: went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள், இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out the heart.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்,
1: through the suffering.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. எப்பொழுது பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ,
1: when the trouble,
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah.
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
1: These are all spiritual mother.
0: விசுவாச தாய்,
1: and faithful mother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother.
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
1: the judges.
0: 5வது அதிகாரத்தில்,
1: 5th verse.
0: 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and 7.
0: தேபோராளை குறித்து வாசிக்க,
1: we read about Deborah.
0: இந்த தேபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி,
1: she is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி,
1: she was the judge.
0: கர்த்தர் அந்த அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதிகள் எழுப்பினார்.
1: The Lord raised a lot of
0: male. ஒரு பெண்,
1: the lastly the woman.
0: நியாயாதிபதி,
1: she is the judge.
0: அவள்தான் இந்த தேபோரா.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏனோ தேபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், அல்லேலூயா.
1: The mother of Israel.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு தாயாக, பெண் பெண்ணாகவோ அங்கே குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக,
1: as the mother.
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of mother.
0: அந்த தாயின் சிந்தை,
1: the mind of mother.
0: அதுதான் சபை.
1: That is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்,
1: till I raise
0: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to
0: புத்தி
1: her.
0: புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: Hallelujah.
1: her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஏன்,
1: why?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
1: when Jesus Christ was born,
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், பிரியமான தேவனுடைய
1: பிள்ளைகளே, yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
1: the last days,
0: ஆண்டவர் அற்பமானவைகளெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
1: the Lord is using,
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
1: the purpose of keeping
0: us, அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
1: through the truth of God,
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared for the
0: battle. ஜெயமா கர்த்தரால் வரும்.
1: The victory comes from
0: God. நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to
0: see tomorrow. ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும்பொழுதே ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்.
1: He sends the Holy Spirit.
0: அனுப்புகிறார்.
1: He sends the power.
0: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
1: He sends the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரோ என்று யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து
1: கொண்டிருக்கிறார்.
0: எழும்பு.
1: அல்லேலூயா.
0: உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய
1: போகிறேன்.
0: நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா?
1: ஆமாண்டவரே,
0: இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: என்னை
0: அனுப்பும்.
1: என்னை
0: அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன்.
1: Hallelujah. Hallelujah.
0: இந்த காலவேளையிலே
1: in this morning
0: கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார்.
1: The Lord wants to anoint you.
0: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
1: You have to be prepared.
0: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is preparing.
0: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Making you holy.
0: உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: He is renewing.
0: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்.
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify.
0: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி.
1: He will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே,
1: That's why children
0: நமக்கு இருக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: We will not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல.
1: I didn't
0: live. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம் தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12
1: விசுவாசத்தை
0: தொடங்கினவர்
1: அல்லேலூயா.
0: அவர் தான் தோங்குவார்.
1: He will start it.
0: அவர் தான் முடிப்பார்.
1: He will finish it.
0: அவர் தான் ஆரம்பிக்கிறார்.
1: He will begin.
0: நீயா வரல இங்க?
1: Why did you come?
0: உன் இஷ்டம் இல்ல.
1: Not your wish.
0: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
1: The Lord has started.
0: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
1: He started it.
0: அவர் தான் முடிப்பார்.
1: He will finish.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Okay, come on.
0: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Come on.
0: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: You commit yourself.
0: ஆரம்பித்தவர் அவர்.
1: He started it.
0: துவங்கினவர் அவர்.
1: He started it.
0: முடிக்கிறவர் அவர்.
1: He will finish.
0: அல்பாவும் ஒமேகாவும் அவரே ஆரம்பிக்கிறவர், அவரே முடிக்கிறவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வின் நோக்கம் என்ன? உன்னை கர்த்தர் எங்கதுக்கா வைத்திருக்கிறார்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று உலகத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம், குடிப்போம், சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக மரிப்பேன். அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது. என்னுடைய ஞானம் அவருடையது. என்னுடைய எல்லாம் அவருடையது. என்னுடைய குடும்பம் அவருடையது. என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்கு அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபாரா சந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Jo ayatha padu, unnodu kuda irukkralle, ayatha paduthi endru sonna devan thagappune, andavare, naangal ummai sandhikkumbadiyaga karthave, neer engalai ayatha paduthi kondirukkireer, adarkaga ummai stotrikkirom. Jo ulaga thotrathukku munbe neer engalai munkurithir, engalai peyar solli azhaithir, andavare, adarkaga naangal ummai stotrikkirom. Hallelujah, stotram, stotram, stotram. Jo karthave, oru thaai thetruvathu pole neer engalai thetrukkira devan, andavare, தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அன்னாலே கொண்டு தகப்பனே, இதோ அந்த சாமுவேலை நீர் கொடுத்து அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டதானே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே நீ சவுலை தெரிந்து கொண்டேன், தாவிதை தெரிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தேரே, அதுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்திரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக.

0: சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக, ஆண்டவரே நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே, அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

Dear children, greetings in the matchless name of Jesus Christ our Lord. 39ஆம் பாகத்தை வெளியிட கிருபை செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இதோ உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு முன்னே செல்கிறார், நம்மோட கூட இருப்பார், நம்மை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆதலால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் என்று பாட வைத்தார். அதையே முதல் பாடலாக நாம் பாடப்போகிறோம். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பாரத தேசத்தை நாம் சுதந்தரிப்போம்.

நான் கொடுக்கும் தேசத்தை சொந்தமாக்குங்கள். இந்திய தேசத்தை சுதந்திரியுங்கள். இதோ உங்கள் காலடிப்படும் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். யோசுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, வீறு கொண்டு துணிந்து நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார்.